நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருண்ணாசிகா மௌக்திகே சர்வ மந்த்ராத்மிகே காளிகே முக்த மந்தஸ்மிதோதார வக்ர ஸ்புரத் பூக கற்பூர தாம்பூல கண்டோத்கரே

கோல்லசன்மேகலா பாஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாய மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே வைபவானர்களே ஷியாமளே ஷியாமளே கோமல சிக்த நீலோத்பலோத்

குருச்சிரநவரத்ன பீடஸ்தே சுஸ்திதே ரக்த பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்மத்வயோபாஸ்ருதே விஸ்ருதே தத்ர விக்னேஷ துர்காவடு க்ஷேத்ரபாலே த்யுதே மத்த மாதங்க கன்யா சமூகான்விதே மஞ்சுளா மேனகாத்யங்க நாமானிதே பைரவைரஷ்டபிர்வேஷ்டிதே தேவி வாமாதிபிஸ் சக்திபிஸ் சேவிதே தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தியஷ்டகை சம்யுதே.

நேரில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

கற்றவர் சபைக்குள் அறிவில்லாதவன் நுழைவது என்பது காலை கழுவாமல் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைவது போன்றது ஆகும். குறள் எண் 840 அதிகாரம் பேதைமை.

0: புகழ்.
1: கற்றவர் சபைக்குள் அறிவில்லாதவன் நுழைவது என்பது காலை கழுவாமல் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைவது போன்றது ஆகும். குறள் எண் 840 அதிகாரம் பேதைமை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது ஃபர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்

0: ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்பு நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம் என்ற அழகான சிந்தனையோடு நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக சோமு இசையமைப்பில் கே. வீரமணி குரலில்

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நடந்து முடிந்தது எதையும் ஒருபோதும் கவனிக்காதே, எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை கவனத்தில் கொள்வோம். வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்பு நாளை. அந்த நாளைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படின்னு காத்திருந்து இன்று விடிந்திருக்கும் இந்த வேளையில் வெகு சீக்கிரமாக எழுந்து அதற்கான வேலைகளையும் அதற்கான செயல்பாடுகளையும் நாம் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி நமதே. அடுத்து இதமான ஒரு பாடல், நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

வெற்றி பெற முடிவு செய்யும் கணமே நாம் வெற்றி பெற தொடங்குகிறோம். உன் முயற்சிகளை கைவிடாதவரை நீ தோல்வி அடைந்தவன் கிடையாது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நேரம் 6:19 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் குன்னக்குடி வித்யநாதன் இசையமைப்பில், நாஞ்சில் நம்பி வரிகளில், பி. சுசிலா குரலில்.

உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், அது உங்கள் இலக்கை அடைய வழிவகுக்கும். வாழ்க்கை கடினமான பாதைதான், ஆனால் அழகான இடத்திற்கு கூட்டிச் செல்லும். நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள், நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி

அமுயற்சி என்பார்கள். எதுவாயினும் நம் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருப்போம் வீர நடை போட்டு. நேரம் 6:24 கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் கல்பனா தாசன் வரிகளில், கே வீரமணி குரலில்.

நேர்களே, நேரம் 6:29 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். அழகான காலை வேளையில் இதமான பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மணக்க மணக்க வந்துகிட்டு இருக்கு. தொடரும் அடுத்த இனிய பாடல் கே

நம்மால் நேற்றைய நேரத்தை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் நாம தொடங்கி நமக்கான வேலைகளை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கோங்க. நேரம் 6:34 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் குரலில்.

நம்பிக்கை என்பது மரத்தின் நிழல் போன்றது. எதை நினைக்கிறோமோ அதையே பிரதிபலிக்கும். எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள். நேரம் 6:37 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் இயேசு நாமம் அல்லாமல்.

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3-4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41-42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.

0: கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்வாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சரூபா எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்ட பிறகு வேறு வேறு லேயர்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டால் கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்கள்.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோரப் பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவப் பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவில் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலாப் பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சந்தோஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் தினமும் 3 வேளை சாப்பிட்றோம். எதுக்காக? உடல் பலத்துக்கும் உடல் உறுப்புகள் நல்லபடியாக இயங்கவும் முழுமையான சத்துக்கள் கிடைக்கவும் சாப்பிட்றோம். சாப்பிட்ற உணவு சரிவிகித உணவாக இருக்கணும். ராத்திரியில் சாப்பிட்டு மீதி இருக்கிற உணவை மறுநாள் சாப்பிடும் வழக்கம் நம்மக்கிட்ட இன்றளவிலும் இருக்குது. அதிலும் நம்ம பெண்மணிகள் கண்டிப்பாக மீதமான உணவு பண்டங்களை நான் சாப்பிட்றேன்னு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இது உடல் நலத்தை கெடுத்து விடும்னு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். முட்டை சில நிமிடங்களில் வெந்துடும். வேக வச்ச முட்டையை நீண்ட நேரம் வச்சிருந்தா சால்மோனெல்லா என்ற பாக்டீரியா கிருமி பெருகும். அதை சாப்பிட்டா உடல் நலம் கெடும். அதனால் முட்டையை சமைச்ச உடனே சாப்பிடணுங்கிறாங்க. பீட்ரூட் கிழங்கு எல்லாரும் சாப்பிட்றோம். அதில் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கான். இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். பீட்ரூட் கிழங்கில் சமைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலுக்கு ஊறு விளைவிக்கும். பல நோய்கள் வர வாய்ப்புண்டு சந்தோஷ். அதனால தான் பலர் இல்லை சிலர் அப்பப்ப சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் வழக்கம் வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கில் சமைச்ச உணவு குளிர்ச்சி அடையும் போது கிளாஸ்ட்ரீடியம் என்ற நுண்கிருமி உருவாகும். இதுவும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். எண்ணெயில் தயாரித்த பலகாரங்களை மீண்டும் சூடாக்கினால் ஊட்டச்சத்துக்கள் நீங்கிடும். எண்ணெயை மறுபடியும் சூடாக்கும் போது நச்சு நீராவியை வெளியிடும். இது பல உடல் உபாதைகளுக்கு காரணமாகிடும். கடல் உணவுகளை சமைத்த 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தா விஷத்தன்மை உண்டாகிடும். கீரை வகைகளும் அப்படித்தான். மறுபடி சூடாக்கி சாப்பிடக்கூடாது. நாம் என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நமது உடலின் உள் உறுப்புகளில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டா வயிறு பயப்படும். கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகளால் லிவர் கல்லீரல் பாதிக்கப்படும். உப்பு நிறைந்த உணவு வகைகளால் இதயத்துக்கு கோளாறு உண்டாகும். அதிகப்படியான நொறுக்கு தீனியால் கணையம் பேங்க்ரியாஸ்க்கு சிரமம். கடல்சார் உணவு வகைகளை பாகுபாடு இல்லாமல் சாப்பிட்டா குடலுக்கு பிரச்சனை. காலை உணவை தவிர்ப்பது பித்தப்பைக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள நமது உணவில் அதிக கவனம் செலுத்தணும். நமது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் அதை சரி செய்வதோ மாற்றி பொருத்துவதோ அவ்வளவு எளிதல்ல. செலவு மிக மிக அதிகம். அப்படியே வேறு உறுப்புகள் மாற்று உறுப்புகள் பொருத்தினாலும் அசல் போல் இயங்காது. சந்தோஷ், உண்ணும் உணவில் கவனம் இருக்கணும். வாழ்க்கை முறையில் கவனம் தேவை. நமது அன்றாட உணவுல ஒரு வேளையாவது பழ உணவு எடுத்துக்கணும். பழங்களை அப்படியே சாப்பிட்றது நல்லது. உடலுக்கு நார்ச்சத்தினை தரும். வெறும் சாற்றை குடிக்கும் பழக்கம் இருக்கு. இதனால் நார்ச்சத்தை நாம் இழக்கிறோம். விலை உயர்ந்த பழங்கள் தான் உடலுக்கு நல்லது, சத்துக்கள் அதிகம் தரக்கூடியது என்ற மாயை இருக்கிறது. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, திராட்சையை விட கொய்யாப்பழம், நாவல் பழம், சப்போட்டா, வாழைப்பழம் மிகவும் சிறந்தவை. அதிக பலன் அளிக்கக்கூடியவை. வெறும் பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதுமா? வீட்டில் 2 பழமரக் கன்றுகளை நட்டு வளர்க்கணும். இதன் மூலம் பழமும் கிடைக்குது, சுவாசிக்க காத்தும் கிடைக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னையில், உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் இணைஞ்சிருக்கிறேன். எஸ், இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்குமே அமையணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பல பேருக்கு வந்து இந்த நாளில் வந்து மிக முக்கியமான நாட்களாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது திருமண நாளாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து வேற வேற மாதிரியான முக்கியமான திட்டமிடல இருக்கலாம். எது எதுவாக இருந்தாலுமே கூட அத்தனையுமே ஈடேறி நடந்து நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிக்கலாம். மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாம முதல்ல நினைக்கணும் என்னவா ஆகணும், எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுமா, கொண்டாட்டமா இருக்கணுமா அப்படிங்கறத நாம நினைச்சோன்னா அது உடனடியே நடக்குங்க. அதுதாங்க மனசு, அதுதாங்க வாழ்க்கை. ஏசி, இந்த இனிய காலை வேளையில இதமான பாடல்கள் அப்படியே உங்களை அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி சூப்பரான ஒரு பாடல்கள் தான் கலெக்ஷன் உங்களுக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கூடவே சேர்ந்து சூப்பரான ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சென்னை எஃப்எம் 101.4 முகநூல் பக்கத்துல. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பிறகு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி செமையான ஒரு பாடலோட தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு, கனவுகள் இன்னும் கூட அப்படியே நீண்டுகிட்டே இருக்கிற நேரம், குட்டி தூக்கத்தோடுவே அந்த கனவுகள் நீண்டுகிட்டே இருக்கிற சமயத்தில் இப்படியான ஒரு பாடலை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இந்த பாடல் உங்களுக்காக. இளையராஜாவோட இசையமைப்பில், வரிகளில், இளையராஜாவோட குரலில் கூடவே சேர்ந்த எஸ் ஜானகி அவர்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிற பாடல் தான் இது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சம்மதுளே.

அப்பப்பப்பப்பா, காலையில் இந்த பாடலை கேட்கும்போது என்ன ஒரு ஃபீலு, என்ன ஒரு ஃபீலு அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு வைப்பில் இந்த பாடலை கேட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் 7:07 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய தகவல்களை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடலும் கூட இன்னும் கொண்டாட்டமான ஒரு குடும்பமான சூப்பரான அழகான ஒரு பாடலுங்க இது. சின்ன தம்பி படத்துலேருந்து அரச்ச சந்தனம் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு நான் பாடி அது வேறு மாதிரி ஆகிடாது. பட் ரொம்ப அழகான ஒரு பாடல், இளையராஜாவுடைய இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் குரலில் அந்த பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முகநூல் பக்கத்தில் நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொல்ல போகிறது தான் இப்போ, ஆனால் ஆல்ரெடி முகநூல் பக்கத்தில் நான் பதிவிட்டுட்டேன். அந்த கேள்வி என்னென்னா, உலகமே வியந்து பார்க்கும் 15 கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்துல நீங்க பதிவிட்டு சொல்லலாம். ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்கு, அது கீழே பதில் மட்டும் சொல்லலாம் போதும். இப்ப உடனடியா அந்த பாடல், ஏற்கனவே சொன்ன சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்து அரச்ச சந்தனம், தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

நினைக்கிறேன் காலையில் ரொம்ப பிளசண்டான பாடல்களோட ரொம்ப அழகான ஒரு டிராவல், ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், இல்லை காரில் போயிட்டு இருக்கோம், பைக்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான அப்படி சில்லுன்னு காத்து மேனிமேல அப்படியே ஒரு சில்லுன்ற ஒரு உணர்வோடு அப்படி கடந்துகிட்டு இருக்கும்போது இப்படியான பாடல்கள் வந்து இன்னும் அழகான உணர்வுகளை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வரிசையை விட்டுட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். உலகமே வியந்து பார்க்கும் 15 வயது கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு சொன்ன உடனே கண்ண முன்னாடி வந்து நின்று இருக்கோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்னா வந்து சங்கர் பிரியன் வந்து நின்று இருக்கோம். இன்னைக்கு யாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிளேயர் யார் அப்படிங்கறத நீங்க வந்து முகநூல் பக்கத்துல நம்ம சென்னை FM Rainbow 101.4 அப்படிங்கிற பக்கத்துல நீங்க பதிவிட்டு சொல்லுங்க.

அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய முக்கியமான வரலாற்று பக்கங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட இன்னைக்கு டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் அப்படிங்கறது வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதுல நம்ம என்னென்னலாம் கவனம் செலுத்தணும், எதுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து பின்னால சொல்லலாம். இப்போதைக்கு கேட்க போற பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. சங்கர் கணேஷ் இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த இனிய பாடல் இதோ உங்களோடு, மாசி மாசந்தா. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கிழமை சமதுளை.

காலையில் எந்திரிச்ச உடனே கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் காத்து குத்து நடக்கும் போது கரெக்டாக இந்த பாடல் வந்து போடுவாங்க. இந்த டைமுக்கு போடும்போது அது செம்மையாக இருக்கும். ஏன்னா முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த பாட்டு போட்டு விட்டு வேற மாதிரி ஃபீல் அப்படிங்கிற மாதிரி. எஸ் டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 7:20 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொன்ன இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதாவது உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் இன்னைக்கு. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற போது நாம என்னென்ன பண்ணணும், ஏன் எதுக்காக இது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்காக கவனம் செலுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்குது. இதனுடைய நோக்கமே அப்படிங்கிறது வந்து பூமியினுடைய நம்ப முடியாத பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதற்கான உலகளாவிய விழிப்புணர்வை இது உருவாக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கான கருப்பொருள் அப்படின்னு ஒன்று வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி 2026 கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட், அதாவது உலகளாவிய தாக்கத்திற்காக உள்ளூரில் செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்கேயோ ஒன்று யாரோ ஒன்று பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, நான் பட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துகிற வகையில் தான் நாம் ஒருத்தர் பண்ணக்கூடிய மாற்றம், உலகளாவிய மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இந்த தீம் வந்து நமக்கு வலியுறுத்துது, பாடத்தை சொல்லுது, கரெக்டுங்களா? பொதுவாகவே நிறைய உயிரினங்கள், நிறைய தாவரங்கள் வந்து அதனுடைய எண்ணிக்கை குறையும் போது தான் இப்படியான சிக்கல்கள் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவில் தான். அதாவது நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, உயிரியல் சங்கிலி, உணவு சங்கிலி அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் வந்து ஒரு ஒரு அதாவது உற்பத்தியாளர்கள், முதன்மை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், மூன்றாம் நிலை நுகர்வோர்கள், சிதைப்பவர்கள் அப்படின்லாம் அந்த சர்க்கிள், அந்த செயின் வந்து இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பயங்கரமான இயற்கை பெரும் மாற்றங்கள் எல்லாம் நடக்குங்க. அது வந்து பாதிப்பை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு அப்படிங்கறத கவனத்தில் வச்சுதான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த உயிரியல் டைவர்சிட்டி இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதோட தீம் என்ன, இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நம்மளால ஒவ்வொரு மனிதரால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். கூடவே முகநூல் பக்கத்தில் வந்து உலகமே வியந்து பார்க்கும் 15 வயது கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கான பதில்கள் வந்து அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள் வந்து. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். எண்ணிக்கை அப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. லூயி செல்வராஜ், வல்லவன், JKM, ஃபர்சானா அண்ட் நரேஷ்குமார், வைஷு, PK, பூபாலன், பாலா அண்ட் அசோக், வரதன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை, வீரமணி பாலன், இப்படி நிறைய நேயர்கள் வந்து பதில்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாமா? அதாவது லூயி செல்வராஜ் சொல்றாரு, வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கத்தும் பதிவிட்டிருக்காரு. சரியான பதிலாக அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். வல்லவன் JKM அவர் என்ன சொல்றாரு, இனிய காலை வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் கொண்ட நிலை கே மச்ச வல்லவன் வணக்கம் பதில் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி தான் அப்படின்றத அவரும் பதிவிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வணக்கத்தை ரொம்ப பவ்யமாக சொல்கிறாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அசோகன் வரதா இவர் சொல்கிறார், வணக்கம். அது யாரும் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம தம்பி தான் வைபவ் சூரியவன்ஷி. இவர் வந்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் சொல்கிறாரு, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் உலகமே வந்து பார்க்கக்கூடிய அந்த 15 வயது இந்திய கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தான் அப்படிங்கிற ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். சரியான பதிலாக அப்படிங்கிற தேடலோட அடுத்த பாடலோட நம்ம இணைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து, மதுரை மறி கொழுந்து வாசம் ஏ ராசா.

உன்னுடைய நேசம், அந்த நேசத்தை பற்றி கொத்தமல்லி வாசம் மாதிரி அழகாக பொங்கி பாடுற பாட்டு தான் இது. இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் மனு மற்றும் சித்ராவினுடைய குரல்களை இந்த பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சம்மதுளை.

0: பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணா பின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார், அவனை பார்க்குறார். அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான், ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு, அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பாருப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் இது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான், பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது, இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழப்போகிறோம் அப்படின்னான். ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா. இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமா.
1: முகத்தில் பருவா சைபா சொரியா திரங்கா சைபா அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். ஆல்ரைட், அன்பான நேயர்களே, நேரம் சரியாக 7:34 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் எப்பவுமே ஒரு வைபான டைம், கண்டிப்பா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாள் நமக்கான ஒரு நாளாக அது இருக்கும். ஸோ எது எப்படியாக இருந்தாலுமே கூட நாம வந்து திட்டமிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோட அழக சித்தா பறந்து ஓடிட்டு இருக்கணும். எப்படி பறவைகள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அலாரம் வச்சு எல்லாம் எந்திரிக்கிறது கிடையாது, அது வாட்டுக்கு காலையில் அப்படியே விடிஞ்ச உடனே எந்திரிச்சு அதற்கான இரையை தேடி ஓடும். அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ண பாருங்க, கிச்சா மச்சான் கச்சா மச்சான்னு கத்திக்கிட்டு காலையில் எல்லாரும் எப்பா எந்திரிச்சிட்டீங்களாப்பா, என் பேரன் பேத்தி மாமா மச்சான் எல்லாரும் எந்திரிச்சிருங்க அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு அந்த கேங் லீடர் என்ன பண்ணுவார், அவளை தான் எந்திரிச்சிட்டா ஓடுங்க, நாளுக்கு ஒரு தசை ஆளுக்கு ஒரு தசை ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இறைய தேடி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பறவைகள் மாதிரி நம்மளும் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்மளோட நிகழ்ச்சியில் சூப்பரமான பாடல்கள் வரிசையை வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த அரை மணி நேரம் வந்து அப்படியே வேற மாதிரியான, அதாவது இப்போ புதுமையான ஒரு அப்படியே மெலோடி பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், உலகமே வியந்து பார்க்கும் 15 வயது கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அங்கேயே சொல்லுங்க. கூடவே சேர்ந்து நிறைய தகவல்களையும் உங்களுக்காக தொடர்ச்சியாக வழங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். சீன் ரோல்டன் இசையமைப்பில், மோகன் ராஜன் வரிகளில், பிரதீப் குமார் அண்ட் கே சிவாங்கி இணைந்தபடியே இந்த பாடல் இதோ தொடர்ந்து கிழக்கு 101.4 எங்கள் அமை சம்மதுளே.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம். ஆனால் பெரிய

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: வணக்கம் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நாள், பர்த் அனிவர்சரி ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பிறந்த நாள் May 22 இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என போற்றப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராயின் பிறந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ இவர் வந்து 1972 வங்காளத்தின் ராதா நகரில் பிறந்த இவர். சாதி மற்றும் குழந்தை திருமணம் போன்ற வழக்கங்களை ஒழிப்பதற்கான தனது முன்னோடி முயற்சிகளுக்காக பரவலாக நினைவு கூறப்படுகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. இந்திய சமூக மத மற்றும் அரசியல் சீர்திருத்தத்தில் தனது ஆழ்ந்த செல்வாக்கிற்காக அறியப்படக்கூடிய அவரது மரபு முக்கிய மைல்கற்கள் மற்றும் அமைப்புகளால் சிறப்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமூக சீர்திருத்தங்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், எல்லோரும் சமம், எல்லோரும் வந்து எந்த பாகுபாடுமே கிடையாது, அது பாலினத்தால் முதற்கொண்டு சாதியை முதற்கொண்டு எதுலேயுமே வந்து நம்ம பாகுபாடு கிடையாது, அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதியாக இவர் அறியப்படுறாரு. எஸ், இந்த தகவல்களோட 15 கிரிக்கெட் வீரர், இந்திய கிரிக்கெட் வீரர் யாருங்க, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த வீரர் யாருங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தா அதுக்கான பதில்களை வந்து அள்ளி விடுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிற வரிசையில் அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் சொல்றாரு, இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷி அவர் தாங்க அந்த பிளேயர் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு அப்படின்னு சொல்றாரு. விஜய்குமார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சூரியவன்ஷியை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அண்ட் அதே போல ஏற்கனவே ஒரு 4-5 நபர்கள் யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சிவன் அருண் சொல்றாங்க, வைபவ் சூரியவன்ஷி இவர் தாங்க அதுக்கான சரியான பதில்னு. கண்ணன் பி, அவர் வந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நானும் ஷாக் ஆயிட்டேன், அந்த மாதிரி தான் என்னது நம்ம கேட்ட கேள்விக்கு மேட்டுப்பட்டி கண்ணன் தான் பதிலா அப்படிங்கிற மாதிரி, இல்ல இல்ல என் பேர் மேட்டுப்பட்டி கண்ணனுங்க, இனிய காலை வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டிருக்காரு பதில், வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கே வந்து பயங்கர வைபவா இருக்குங்க. தேவி ஸ்ரீதர், குட் மார்னிங் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு, ஹலோ சுகமா ஆர்ஜே அவர்களே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு ஸ்டைல கேட்கிறாரு. அண்ட் அதே போல பதிலும் கூட வைபவ் சூரியவன்ஷன் சொல்லியிருக்காரு. முத்துவேல் பரந்தாமன், அவர் வந்து துபாயிலிருந்து சொல்றாரு குட் மார்னிங் அப்படின்ட்டு. ஆமா, நமக்கு இங்க 7:30 அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 2 மணி நேரம் முன்னாடியாங்க. செந்தில் இனிய காலை வணக்கத்தோட பதில் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வீரதுரை காலை வணக்கத்தோட பதில் சொல்லியிருக்காரு. அன்புராணி, குட் மார்னிங் ஃப்ரம் அன்புராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் சொல்றாங்க. அண்ட் வீக்கெண்டு கடைசினால ஜாலியா விட்டுருங்க, ஜாலியா இருங்க, வெள்ளிக்கிழமை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வீக்கெண்டு தானே அப்படின்னு சொல்லி ஜாலி ஒரு ஜாலி மூட கிரியேட் பண்றாங்க. பாபு முள்ளக்காடு, வெரி குட் மார்னிங் சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. எதுக்கு கங்க்ராச்சுலேஷன், ஓ பதில் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு நினைக்கிறேன். அண்ட் சோமசுந்தரம் பிரபு, இவர் சொல்றாரு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சூரியவன்ஷி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல மதுரா குளத்தூர் பாலு, இனிய காலை வணக்கத்தோட மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள், விடை வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாரு நினைக்கிற பதில சொல்லிட்டு. செங்கல்பட்டு ரமணி வில்வம், அவங்க வந்து குட் மார்னிங் மட்டும் ஒரு சொல்லிட்டு பட்டர்ஃபிளைய பறக்க விட்டுருக்கிறாங்க. ராஜேந்திரன் ஆறுமுகம் திருப்பூர்ல இருந்து, இவரும் வந்து வைபவ் சூரியவன்ஷின் பதில் சொல்லிட்டு காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ராமச்சந்திரன், திருத்தணி ராமச்சந்திரன் சொல்லிட்டு இவரும் பதில் சொல்லியிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இதை இதை இதை தாங்க எதிர்பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பதிலும் கூட கூடவே சூரிய வன்ஷி அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நேயர்கள் இன்னும் கூட நிறைய பதில்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து ரயிலை தள்ளும் மேகமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் வசந்தா இசையமைப்புல அறிவோட வரிகள்ல அறிவு மற்றும் கரிஷ்மா இணைந்து பாடிய ரொம்ப அழகான ஒரு மெலோடி இது.

எப்படி இந்த பாட்டு அப்படியே அழகா ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு ஒரு கனவோட ஒரு ஏக்கத்தோட அப்படியே ஒரு நினைப்போடவே அப்படியே டிராவல் பண்றது இருக்கு பாருங்க, பயங்கர சுகமான ஒரு விஷயம் அது. ஏசி 7:49 தொடுகிற வேலையில கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. அடுத்த பாடல் உங்களுக்காக வாழை திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க, தென்கிழக்கு தேன்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல, யுகபாரதி வரிகள்ல, தி அவங்களோட குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலை.

அப்பா, என்ன வரிகள், என்ன அழகான வரிகள், என்ன கான்ஃபிடென்ட் கொடுக்குற வரிகள். அடடடடா, கருக்கும் பணம் கருக்கும் வந்து பால் சுரக்கும், வழி மறந்து நீ பாடு ஆடு ஓடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு விஷயம் தாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், நிறைய நடக்கல அப்படின்ற விரக்தியில் இருப்போம், அதெல்லாத்தையும் கடந்து போங்க. அடங்க கல்லுக்குள்ளி ஈரம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணம் கருக்கும் பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கேட் இருக்குது, எல்லா இடத்துல கதவுகள் திறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க கான்ஃபிடென்ட்டோட அப்படின்னு சொல்கிற பாட்டு தான். ஏன் 7:54 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்ட நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4 வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேட்டிருந்த பாருங்க ஒரு கேள்வி, அந்த 15 வயசு இந்திய கிரிக்கெட் வீரர் யாருங்க, இந்தியாவே இந்தியா மட்டும் கிடையாது உலகமே அப்படி வாய புலந்து பார்க்குற அந்த பிளேயர் யாருங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஊரே சொல்லிச்சு, உலகமே சொல்லிச்சு, எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு. நானும் அதுக்கு வழிமொழியிருங்க, உடன்படுறேங்க. எஸ் எக்ஸாக்ட்லி அந்த பதில் தான் சரியான பதில். ஆமாங்க, உண்மையாகவே 15 வயசுல இப்படியா அப்படின்னு, 15 வயசுல மட்டும் கிடையாதுங்க, 14 வயசு வந்து அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாரு எல்லா வகையான கிரிக்கெட்ல சூப்பரா. சோ இப்ப 15 வயசு அப்படி தொட்டு தாண்டி குதிச்சு துள்ளி ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அப்படி ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தை உலகமே வேந்த பாத்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க ஆட்டம் இது, கிரிக்கெட் வேற மாதிரி மாறிடுச்சுங்க, ஜென்சி வேர்ல்டு அப்படி அதுக்குள்ள போயிடுச்சுங்க, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட பயங்கரமான அதிரடியான இந்திய கிரிக்கெட் வீரர் சூரியவன்ஷிக்கு நமக்கு கூட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்து செம்ம அல்டிமேட், மற்றொரு அழகான ஒரு இயற்கையான ஒரு சூப்பரான பாடலுங்க அது. மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் சீன் ரோல்டன் இசையமைப்பில் பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல், இதுவும் கேட்டு பாருங்களேன் செம்ம ஃபீல், அப்படியே மத்தில் கடைஞ்சி எடுத்த மாதிரி இருக்குங்க அத்தனை உணர்வுகளையும். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது.

தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. மீண்டும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தான் இணைஞ்சிருக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் பாட்டு கிளம்புற பாட்டுகளோட அப்படியே பல பல பல அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். காலையில் வேறு என்னங்க வேணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டு வேணும், ஒரு ஆக்டிவான ஃபிசிக் வேணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ அது இருந்தாவே போதும், அப்படியே வண்டியை உடராச்சன் முகம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல அயன் படத்துல இருந்து அப்படியே செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக, பல பலக்கிற பகலா நீ அனல் அடிக்கிற அகலா நீ முகலா நீ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்க போறீங்க ஹாரி ஜெயராஜோட இசையமைப்பில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஹரிஹரன் குரல்ல இந்த பாடல். இது மட்டும் கிடையாது, இன்னும் அல்டிமேட்டான சாங்ஸ் நிறைய காத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே அமை சம்மதுலே.

0: जिंदगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற மெதச்சு

0: நேரம் 8:15. தொடர்வது ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் வி சி பிரமோத். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to hold talks with President of Cyprus Nikos Christodoulidis in New Delhi today. First International Big Cat Alliance Summit scheduled to take

கண்டிப்பாக எந்த ஒரு அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த விஷயமும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அழகாக போக முடியும். அட் த சேம் டைம் சென்னையோட டிராஃபிக் கொஞ்சம் முன்னப்பணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த ரோடு எந்தெந்த சந்து பொந்து எல்லாம் வந்து ஆள் ஏறி அண்ணங்கில்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கிட்டு உடராவண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பறக்கக்கூடாது. சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு போடும்னா அது நமக்கும் சேஃப்டி, பக்கத்தில் வரவங்களுக்கும் சேஃப்டி, நாட்டுக்கே சேஃப்டி. கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் மற்றும் ஒரு பாடல் உங்களுக்காக. வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து அடியே கொள்ளுதே இதயம் கல்லுதே அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல் தாங்க. இந்த பாடல் ஹாரி ஜெயராஜோட இசையமைப்பில் தாமரையோட வரிகளில் கிரீஷ் பெனிதயால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் இணைந்தபடிய பாடல் தான். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே செம்மதுளு.

ரொம்ப வந்து நிதானமா நம்ம அப்படி ஒரு பிளசன்ட் மைண்டோட ரொம்ப அழகான பிளானோட வந்து நம்ம கிளம்பணும்னு

0: 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 8:42 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. 8 மணிக்கு மேல ஆயிட்டாவே முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து ஞாபகம் வரணும், அதை கட்டாயமா கடைபிடிக்கணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை உணவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவசியமானது, கட்டாயமானது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன், நம்ம காலையிலேயே வந்து நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா மனசும் சரி உடம்பும் சரி ரெண்டுமே சிங்க் ஆகி அழகாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து ஒரு வண்டினு இருந்தால் ஒரு பெட்ரோல் போடணும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இயங்குவதற்கு நம்மளுடைய மனமும் உடலும் இயங்குவதற்கு ஒரு காலை உணவு அப்படிங்கிறது வந்து மிக அத்தியாவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டு ஒரு ஈவினிங்காக ஏர்லியராக அல்லது நைட் ஒரு 10 மணிக்கு கூட வச்சுக்கோ, அப்போ சாப்பிட்டு காலையில் எந்திரிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடைப்பட்ட கேப் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மணி நேரம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதை தாண்டி வந்து காலை உணவு அவசியமா சாப்பிடணும் சொல்றாங்க. அது பிசிக்கலா வந்து நிறைய பாதிப்புகளும் ஏற்படுத்தும் சாப்பிடாம போயிட்டோம்னா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆதவன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், டமக்கு டமக்கு டம டம்மா என்ற ஒரு பாடல் தான். ஹாரி ஜெயராஜோட இசையமைப்புல பென்னி தயால் குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளே.

எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூட பூமியை பிளந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யாருக்குள்ள என்ன திறமை இருக்கு, என்ன ஆற்றல் இருக்கு, எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. அதனால நீங்க வந்து முயற்சி பண்ணி இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த பாடல். அழகா சூப்பரா கேட்டு முடிச்சோம். இப்ப நம்ம மிக முக்கியமா மத்தவங்களை யாரு நம்ம மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள், அவங்க வந்து மாணவர்களா இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் ரிசல்ட் எல்லாம் வந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஏ இவ்வளவு மார்க், ஏ சூப்பர்ப்பா, ஏ வாழ்த்துக்கள்ப்பா, ஏ சென்டம்ப்பா, என்னப்பா கம்மியாயிடுச்சு, அப்ப எதிர்பார்த்ததோட கம்மியாயிடுச்சு, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். ஆனாலுமே கூட நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை எதிர்பார்த்த மார்க்கோட கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய வந்து நம்ம மோட்டிவேட் பண்ண தான் பார்க்கணும். பரவாயில்ல விட, நெக்ஸ்ட் பிளஸ் ஒன்ல பாத்துக்கலாம், பிளஸ் டூல பாத்துக்கலாம், இதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஓகே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி தான் பண்ணணும். என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க, ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்புல சங்கர் மகாதேவன் குரல்ல இதோ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளு.

8:55 ஆயாச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு அட்டகாசமான பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல ரோமியோ ஜூலியட் பாடத்துல இருந்து டண்டனக்கா டனக்கணக்கா நானும் ஆட்டம் போட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் இருக்கேன். டி இமானுடைய இசையமைப்புல அனிருத் ரவிச்சந்திரனோட குரல்ல இந்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் 10:02 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட கலக்கும் முறை. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். டாடா பை பை.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக அமைச்சரவை 2வது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த 1வது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்கிறார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில்

கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை சென்னை அணி இழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

இன்னைக்கு ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்கள், அப்படியே துள்ளலான பாடல்களை போட்டு உங்க எல்லாருமே அப்படியே ஹாப்பியா டான்ஸ் ஆட வைக்கிறதுக்காக சூப்பரான பாடல்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜித்தன் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, கபிலனுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு.

9:11 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் அஜய் ரம்யா சங்கர். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி ஜெயராஜா கோபாலன் இணைந்து பாடிய ஒரு பாடல். பழனி பாரதியோட வரிகளில் விஜய் ஆண்டனியோடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

9:16 ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த நேரத்துல வேலைக்கு போறவங்க அல்லது வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கவங்க வந்து ரொம்பவே பார்த்து பத்திரமா கிளம்புங்க. வெளியில வந்து அப்படியே அவசரமா கிளம்பி ரொம்ப வேகமா போய் வேற ஏதாவது ஆபத்துக்கு வழி வித்திடாம நீங்க பாதுகாப்பா போங்க, அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கற மாதிரி உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி, சின்ன பொண்ணு இணைந்து பாடிய ஒரு பாடல். பேரரசோடைய வரிகளில் வித்யாசாகரோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

9:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. துள்ளலான பாடல்கள் கேட்டு ஆட்டம் போட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலும் உங்களுக்காக அப்படியே உங்களை ஆட வைக்கிறதுக்கு குஷியாக்குறதுக்காக சிவாஜி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், பெனி மற்றும் ரஹானா இணைந்து பாடிய ஒரு பாடல் நாம் முத்துக்குமாருடைய வரிகளில் ஏஆர் அம்மானுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுல.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுகளை போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
5: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
2: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
3: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

எஸ் முன்னாடி கேட்ட பாடலில் என்ன மாதிரி வரிகளுங்க, அப்பப்பா செம்மையாக இருந்துச்சுல. வெறும் தண்ணி கேட்டால் மோரும் தரும் நேசம், வெள்ளந்தி மனிதர்கள் வாழும் மண்ணு வாசம் இங்கே வீசுங்க அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆடு மாடு மேலே உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் பேரை சேர்க்க சொல்லி கேட்கும், அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த வரிகளை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப அருமையான பாடல்களை அப்படியே துள்ள வைக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க, வித் கூடவே அழகான கருத்துக்களையும் அதை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் அந்தோனிதாசன் இணைந்து பாடிய ஒரு பாடல். தனுஷுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

கோச்சிட்டு போதியா?

9:36 ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலான இந்த விஷயம் வந்து இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கருத்தாக பேசுகிறோம், இந்த வயதுக்கு மீறி பேசுகிறோம் அப்படின்னா என்ன கிளம்பி மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தாழ்கழிவு பாட்டில் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சூப்பராக கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்படியே தங்கு தங்குன்னு ஆட்டம் போட்டுட்டு வந்திருப்பீங்க. அதே குஷியோடு அடுத்த பாடல் கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க. ஜெமினி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.1 எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சொந்த பசி எடுக்கும் காலம் மட்டும் வயிற்றுக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதடு நாடு ஒன்னாச்சு. உச்சந்தல காயதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓ போடு
1: ஓ போடு.

நேரம் 9:41 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல்

நேரம் 9:46 ஆயிட்டு இருக்கு. திருப்பதி படத்துல இருந்து அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் உட்காருங்க, ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லம்மா, உட்காந்துட்டே ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க

சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. எஸ், சூப்பரான பாடல்கள் போட்டு உங்கள் எல்லாரையுமே அப்படியே ஆட வச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக அப்படியே வாயிலையும் முணு முடுத்துட்டு ஒரு பயங்கரமான ஆட்டத்தை போட்டு முடிச்சிருப்பீங்க. அடுத்த பாடலும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த ரெயின்போர ஃபுல்லாகவே எனர்ஜியை வந்து அப்படியே சேமித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே ஃபுல்லாகவே வந்து சூப்பரான துள்ளலான பாடல்கள் போட்டு உங்களை ஆட வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆர்ஜியமும் வந்துட்டுருக்கும். இன்றைக்கி ஆர்ஜி ரம்யா வந்திருக்கேன்ல. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக மரியான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜவீத் அலி, ஹரிச்சரன் மற்றும் நாகேஷ் அசீஸ் இணைந்து பாடிய ஒரு பாடல். வாலி சோ அவருடைய வரிகளில் ஏஆர் அம்மனோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டினை தெரிங்கள். இது எஃப்எம் 91.4. எல்லாமே செமதூளு.

என்ன படச்சரம் கொடுக்குங்க யோயல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: என்ன மட்டும் வேணா சொல்லாதே.
1: நேரம் 9:58 ஆகிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பேட்டை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4 இங்க இயலாம எப்பவுமே சமதுல.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக அமைச்சரவை 2வது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் வரும் ஜூன் 1 தேதி நடைபெற இருந்த 1வது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்கிறார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனா்.

சென்னையில் இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை சென்னை அணி இழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடி கபடின்னு ஆட போறோம். எஸ், ஒரு வார்த்தையுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, அல்டிமேட்டா பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சமையான பாடல்களோட இந்த ஒரு மணி நேரம் கல்ல கல்ல கல்லன்னு கலகாப்பானையில கைவிட்ட மாதிரி போயிட்டே இருக்க போது, அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்காவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் மத்தவங்க மேலேயும் வந்து ஒரு கேர் எடுத்து ரொம்ப சாலை விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு போகணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலா விடாமுயற்சி படத்திலிருந்து செம்மையான ஒரு பாடல் சபடி கா. தொடர்ந்து கேட்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுல.

0: என்ன ரம்யா சொல்லுங்க, ரம்யா நீங்க இந்த ஒரு மணி நேரம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிக்கின்றேன். ஒரு வார்த்தையுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை வந்து நேயர்களாகி அவங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க, கூடவே சேர்ந்து நீங்களும்
1: கண்டுபிடிக்க போறாங்க.
0: உங்களுக்கும் அந்த டாஸ்க் காத்துக்கிட்டு இருக்கு. முதல் நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஊரு? ஆமாங்கம்மா,
2: பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கவிதையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மழை கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே இன்று மனம் ஏதோ ஆடியது.
0: பாடியதா? ஓகே, ரைட்டுங்க. ஒரு மழையில ஒரு ஜாலியா இருக்கீங்க போல இருக்க.
2: நன்றி
0: கலாமா. முத வந்து டாஸ்க்குள்ள போவாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. சூப்பர் ரம்யா, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
1: என்ன இது டாஸ்க்?
0: அவங்க வந்து மழைக்காலம் ஒன்றுன்னு பாடாங்க, நீங்க வெயில் காலம் ஒன்று அப்படின்னு பாருங்க. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கீங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். யாருங்க?
3: மணலிலிருந்து வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா வளமா பலமா இருக்கிறமா,
3: போதும், அதான் சந்தோஷம்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா. உங்களுக்கான கேள்வி கேட்கவா? வார்த்தை
3: கேளுங்க.
0: முதல் அந்த வார்த்தையினுடைய எழுத்து என்னன்னா குரில் க. ஆமா, கடைசி எழுத்து இல்லு, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லு. ரம்யா நீங்களும் நோட் பண்ணிக்கங்க, பதில் தெரிஞ்ச சொல்ல கூடாது,
1: அது கஷ்டம். ஆமா,
0: நீங்க சொல்லணும். கால ஆரம்பிச்சு இல்லுல முடியுது, நடுவுல எவ்வளவு எழுத்துக்கள் சொன்னா அப்படியே தலை சுத்தி இருக்கு. எல்லாரும் காலையில கட்டாயமா இத பண்ணுவாங்க, இத பண்ணலன்னா போயிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாது. என்னது அது? எல்லாருமே காலையில கட்டாயமா இத பண்ணுவாங்க, இத பண்ணலன்னா எந்த வேலையும் போய் பார்க்க முடியாது. என்னது அது? கால தொடங்கி இல்ல முடியுது. ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை.
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், அதை சொல்லாம என் கால் நகராது. நீங்க சொன்னாதான் போக சொல்லுங்க பாஸ். அப்படியா? அது கிடையாது. ஓகே, நன்றி அம்மா, நன்றி அம்மா. அம்மா வந்து உங்களுக்கு என்ன தோணுது ரம்யா, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா நீங்க?

0: யோசிச்சுட்டே இருக்கேன். குறில் கால தொடங்கி குறில் இல்ல
1: இல்ல மெய் எழுத்து இல்ல இல்ல முடியுது. நடுவுல வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. காலையில எல்லாருமே கட்டாயமா இதை பண்ணுவாங்க. இதை பண்ணாம அவங்களால எந்த ஒரு வேலைக்கும் போய் செய்ய முடியாது. அப்படி சூப்பரான ஒரு வார்த்தை அது. சரி நீங்க யோசிச்சுட்டே இருக்க அடுத்த நேரத்தில் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: ஹலோ
1: ஹலோ
2: சார், நான் கார்த்திக் வெஸ்ட் மாம்பழம்.
1: கார்த்திக் வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறீங்க. பதிலோட வந்திருக்கீங்களா? மக்களே இது ஒரு வாட்டி மட்டும் ரிபீட் பண்றேன், கேட்டுக்கோங்க எல்லாருமே. கால தொடங்கி இல்லல முடியுது. குறில் கால தொடங்கி இல்லல முடியுது. காலையில எல்லாருமே கட்டாயமா செய்யக்கூடிய ஒன்று. இதை செஞ்சாதான் அடுத்த கட்டமான வேலைகளையும் அவங்க போய் பார்க்க முடியும். என்னது அது? என்ன வார்த்தை அது? காலை கடனை நான் முடித்து விட்டு கிடையாதுங்களே. நான் குறில் கால தொடங்கி இல்ல முடியுதுன்னு சொல்றேன். நீங்க ரெண்டு எழுத்துமே தவறா இருக்கே. ஓகே, டாடா, பாய் பாய். எஸ் நேர்களை, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298-6-0-0-3-8 மற்றும் ஒரு எண் 298-5-2-0-5-5-4. ரம்யா நீங்களே யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக மதராசி படத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அலம்பல்ல செல்லம்பல்ல அடியே தங்கம்மே. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: கேளாமே சமதுல
3: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
4: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
3: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
4: அச்சச்சா
3: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
4: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் சரியாக 10:17 தொடுகிற வேலையில் கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோ இந்த நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை தொக்கி நிக்குது, அந்த வார்த்தையை ரம்யாவும் வந்து அப்படியே தேடி அலசி கண்டுபிடிச்சிருக்கேன். ரம்யா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு வழியா
2: யோசிச்சுட்டே இருக்கேன், என்னன்னு சிக்க மாட்டேங்குதுன்னு.
1: ஏதாவது உங்களுக்கு தோன்ற வார்த்தையாவது சொல்லுங்க பாக்கலாம். நீங்க காலை தொடங்கி இல்லை முடியற அந்த வார்த்தை என்னவா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு?
2: காலையில அப்படின்னு முகம் கழுவோம், கழுவுதான்னு கேட்டேன்.
1: ஆனா சம்பந்தமே இல்லாத எடுத்துக்கலாம் இருக்காது. முகம் கழுவுதல் மூல ஆரம்பிச்சு இல்ல வேணா முடியுது.
2: இல்ல கழுவுதல் மட்டும் நான் எடுத்தேன், ஆனா உள்ள அஞ்சு வார்த்தை இருக்குன்னு சொல்றேன்.
1: அஞ்சு எழுத்து இருக்கு. ஆமா, அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு. காலை தொடங்கி இல்ல முடியுது. சரி, அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க?
3: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா பலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எவ்வளவு
1: வெயில் தகிக்கிறதா? சூப்பர் சூப்பர். ஆமாங்க, சமூக விழிப்புணர்வு சார்ந்த ரைட்டுங்க. இப்ப இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. கால தொடங்கி இல்ல முடியற அந்த வார்த்தை என்னவோ, நடுவுல ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. ஆமா, குரில் கா. காலையில எல்லோருமே கட்டாயமா இத பண்ணுவாங்க. இத பண்ணலன்னா அடுத்த கட்ட வேலைகளை போயிட்டு அவங்களால பாக்கவே முடியாது. காலையில எல்லோருமே இத கட்டாயமா பண்ணுவாங்க. இத பண்ணலன்னா அடுத்த கட்ட வேலைகளை எதையுமே அவங்களால போயிட்டு பண்ண முடியாது. வாட் இஸ் தட்?
3: கற்பித்தல். அப்படியா?
1: கற்பித்தலா?
2: காலையிலேயே வா.
1: காலையில எந்திரிச்சு உடனே கற்பித்தலா? யாருக்கு கற்பிப்பாங்க? கற்றலும் கற்பித்தலும் வந்து காலையில நடந்துட்டு கடுப்பாயிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும். வேற என்ன சொல்றது? நான் இத பண்ணாம இருக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஒருத்தர் தவறாம இதை பண்ணுவாங்க. செவ்வாய் கிரகம், புதன் கிரகம் அப்படி நல்லா போயிட்டு என்னங்க நீங்க போங்க.
2: அருமை
1: வணக்கம். கண்ணன் ஐயா நல்லா இருக்கீங்களா? சூப்பரே, மிக மகிழ்ச்சி. உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். வார்த்தையோட முதல் எழுத்து குறில் பி. ஆமா, பின் குறிப்பு அப்படின்னு வரல அந்த பி. ஓகே, கடைசி எழுத்து நை, இரண்டு சுழி நை.
4: பிரச்சனை.
1: பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. இந்த வார்த்தை அதிகமா இருக்கு போல இருக்கு. இல்ல அவ்வளவு தூரம் போக வேணாம். இது வந்து என்ன சொல்றது, ரவுண்டா இருக்கும், நீளமா இருக்கும், நல்ல சுமை தாங்கி அந்த காலத்துல அதிகமா பயன்படுத்தினார்கள், எல்லோருடைய வீட்லயும் இருக்கும்.
4: இது ஒரு பொருள் தானே?
1: இது ஒரு பொருள் தான். பொருள்
4: தான். பழைய காலத்துல யூஸ் பண்ணி யூஸ் பண்ணல.
1: ஆமா, நீளமா இருக்கும், அது கட்டுறதுக்கு எல்லாம் பயன்படும். அப்புறம் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுல வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்டா இருக்கும்.
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில்குமார் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க ஐயா, நல்லா இருக்கங்க ஐயா.
5: சரி,
1: இந்த வார்த்தைக்கான பதில் சொல்லுங்க ஐயா. பீல தொடங்குது, நயில முடியுது.
5: பீல தொடங்கி.
1: ஆமா, பின் குறிப்பின்னு வரும்ல அந்த பீல தொடங்குது, நயில முடியுது. இரண்டு சுழி நயில, நடுவுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி

0: எல்லாம் போனீங்கன்னா அதிகமா பயன்படுத்துவாங்க வீட்டுல பொருட்களை வைக்கிறதுக்கு. அருமை ஐயா, அருமை ஐயா, அது சரியான வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
1: நன்றி.
0: அதுக்கப்புறம் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம். அடுத்து மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கணுமா?
2: அந்த விடை சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? வரக்கூடிய அந்த கால தொடங்கி தூள முடியுது, நடுவுல வந்து மூன்று எழுத்துக்கள், ஒரு அம்மனோட பேரு, அம்மனுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள், அது இதுல எல்லாம் கூட இது இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆணோட பேர்.
3: இல்ல, க்ளூலா நீங்க குடுக்கறத பார்த்தா பெரிய டாஸ்கா இருக்கும்.
0: சாதாரண வார்த்தை தான், நாங்க க்ளூல குடுக்கறதுலதான் போயிட்டு அப்படியே கடல்ல முத்தெடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். தூள முடியுதுங்க ஐயா, காலை தொடங்கி தூள முடியுது. அம்மன் பல வகைகள்ல இருக்காங்களா? பல அம்மன்கள் இருக்காங்க. அதுல ஒரு அம்மன், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அம்மன்.
3: யார சொல்ல வர தெரியல.
0: அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள், மணிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல கூட இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்துடும், ஒரு ஆண்மகனின் பெயர். ஓகே, நன்றியா, நன்றியா. இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அழைப்பு எண்களுக்கு அழைச்சு நீங்க பதில் சொல்லலாம். அடுத்து ஒரு பாடல், செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்துல இருந்து மாமதுர அன்னக்கொடி. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எல்லாமே சமதுல.

நேரம் 10:27 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடி நாடி இருக்கோம். ஒரு வார்த்தையுடைய முன்பெண் எழுத்துக்களை மட்டும் சொல்லி அதுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போது போது நான் எடுத்த பச்சபா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரம்யாவே அப்படித்தான் கண்களை பிதுக்கி அப்படின்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க.

0: செட் கோ எஸ் எஸ் அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி நாடிருக்கோம். ஒரு வார்த்தையுடைய முன்பெண் எழுத்துக்களை மட்டும் சொல்லி அதுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போது போது நான் எடுத்த பச்சாபா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரம்யாவே அப்படித்தான் கண்களை பிதுக்கி அப்படின்னு உட்காந்து பாத்துட்டு இருக்காரு.
1: நீங்க பாட்டு போட்ட கேப்ல மூளைய கசக்கி பிசுக்கி கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்ல மாட்டேன்.
0: எஸ் எஸ் எஸ் அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: காலை வணக்கம் சார் இருவருக்கும்.
0: காலை வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க.
2: ரங்கராஜன் சார்.
0: ரங்கராஜன் ஐயா, எஸ் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? காலை தொடங்கி தூள முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. என்னங்க பாட்ட நிப்பாட்டிய பாடுங்க. காளிமுத்து
1: கண்டுபிடிச்சு
0: இப்ப சொல்லுங்க ரம்யா. நீங்களும் அதான் கண்டுபிடிச்சீங்களா?
1: அதே தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்.
0: ஐயா எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: ரெண்டு பேருக்கு மார்க் கொடுத்துருங்க, எனக்கு மார்க் கொடுத்துருங்க, மூணு பேருக்கு.
0: முதல் மார்க் உங்களுக்கு தான் ஐயா. அம்மன்கள் பல ரகமா இருப்பாங்க, அதுல ஒரு அம்மன் உக்கரமா இருப்பாங்கன்னு சொன்னத காளி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மனுக்கு அணிவிக்கப்படுற மாலைகள் மணிகள் அப்படின்னு எல்லாம் சொல்ல அதுல முத்து மாலை அப்படின்றத கணிச்சு அழக காளிமுத்துன்னு சொல்லிட்டாரு. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஒரு வார்த்தை பேச ஒரு மாசம் காத்திருந்தேன். அந்த பாட்டு வேணா போடலாமா?
3: இல்ல மதுரை மாதிரி குழுது.
0: ஓ
1: இல்ல அது வேணாம், இது போடுங்கன்றாங்க.
0: சூப்பர் சூப்பர். மதுரை மாதிரி கொழுந்து வாசம். அப்புறம்
3: உங்களுக்கான
0: வார்த்தை ரொம்ப சுவையான ஒரு வார்த்தை தான். அது நால தொடங்குது, நெடில் நால தொடங்கி இம்மல முடியுது.
3: ஒன்னும்
0: பிரச்சனை, சுவையானது சாப்பிடக்கூடியது, நாளை தொடங்கி இம்மல முடியுது.
3: நாகப்பழம்.
0: நாகப்பழம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா சரியான வார்த்தையா சொல்லணும் நீங்க. அது நாகப்பழம்னு சொல்லுவோமா? அது பேச்சு வழக்குல சரியான தமிழ் சொல்லு என்னது?
3: நாவல் பழம்.
0: நாவல் பழம் என்பது சரியான வார்த்தை. தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சியமா. என்ன ஆனந்தம், மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நாவல் பழம் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னு ரம்யா?
1: எதுக்காக?
0: இந்த கோடை காலத்துல நாவல் பழம் கிடைக்கும்ல, அதை சுவைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து
1: ஞாபகப்படுத்தி விட்டீங்களே.
0: ஆமாங்க, அது சுவைக்க மட்டும் கிடையாதுங்க, மருத்துவ ரீதியில வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பழம்னு சொல்றாங்க. அதனுடைய அறுவை பெருமைகளை நீங்களே நாலு பேருக்கு கேட்டா சொல்லிடுவாங்க பாருங்களேன். நாவல் பழம் என்னென்னலாம் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சீசன்ல விளையக்கூடிய பழங்களை காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த சீசன்ல விளையுதுன்னா அதை கட்டாயம் சாப்பிடணும் அப்படிங்கறதான்.
1: அது எப்படி உங்களால மட்டும் அந்த கேம்ல கூட ஒரு கருத்து சொல்றீங்க?
0: இது தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயம்ங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், குயில் கோபி.
0: குயில் கோபி? நான் மயில் சங்கர் பேசுறேங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்லுங்க. கோழி ரம்யா பேசுறாங்க. அவர் குயில் கோபி, நான் மயில் சங்கர், இவங்க கோழி ரம்யா. நல்லா இருக்கு, போங்க ஐயா. உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
4: சொல்லவா?
0: ஆ சொல்றேன் பாரு. என்ன பிரமிச்சு தகட்ட போய் நின்றீங்களோ? ரைட். முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரில் பி, பின் குறிப்புக்கு வரக்கூடிய பி. ஓகே, கடைசியில நை, இரண்டு சுழி நை, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லி இந்த பீல தொடங்கி நையில முடியுது. இது வந்து குரில் பீல தொடங்கி அதே நையில தான் முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. என்னதுங்கய்யா? ஓ சத்தமே இல்லையே, தூங்கிட்டாரோ?
4: ஹலோ
0: ஹலோ, ஓவர் ஓவர் அப்படின்னு
1: கேக்குது
0: ஐயா. கேக்குதுங்களா இல்லையா? ஓகே ஐயா, இணைப்புக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அடுத்த நேரத்துக்கு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? கணபதி ஐயா. எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி இருக்க. ஓகே, நல்ல பாதுகாப்பான இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே
5: ஆமா சார், ஆமா சார், ஆமா
0: சார். ரைட்டுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. பீல தொடங்கி நெய்ல முடியிற

0: வார்த்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வார்த்தை திருக்குறள் எல்லாம் இத பத்தி வந்திருக்கு. ஆமா, அதே பீ தான், அதே பீல தொடங்கி நைல தான் முடியுது. ரம்யா உங்களுக்கு ஏதாவது இதுவா அதுவா நல்லா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லணும்.
1: இல்ல தெரியல,
0: இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நல்லா இல்ல. ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன மின்னல் மூச்சு விட்டாலே சொல்லுங்க ஐயா. பீல தொடங்கி நைல முடியாத வார்த்தை திருக்குறள் வருங்க ஐயா. சூப்பரா தொடங்க. இங்க வந்து டேஷ் வேணா போட்டு சொல்ற கோடிட்ட இடங்களை இருப்புங்க. நாடக்கூடாது,
2: பின்பகல் செய்ய பின்பகல் விளையும்.
0: என்ன லென்தா போய்கிட்டு இருக்கீங்க? பின்பகல் செய்யும் பின்பகல் விளையுமா? ரெண்டுமே பின்னுதானா? ஓகே, நல்லா முயற்சிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மக்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298-600-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. ரம்யா இப்போச்சு சொல்லுங்க, ஞாபகத்துக்கு வந்துச்சா இல்லையா? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருது.
1: வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கணும் போல, அப்பதான் மூளைய கசக்கி வந்து நீங்க வைக்கிற அந்த ட்விஸ்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்.
0: நல்லா சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் தாங்க வரும். ரைட், அடுத்த நேரத்தில் கேட்கலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு மாவட்டம். நலமா இருக்கா சார்?
0: ஐயா நலமா இருக்குங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, அந்த பீல தொடங்கி நைல முடிகிற அந்த வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கோம்.
3: பீ என்ன சார்? பீல.
0: ஆமா, இது அழகான ஒரு தமிழ் வார்த்தை. நம்ம வீட்லயே இருக்கிறாங்க, வீட்டையும் கூட குறிக்கலாம். நம்ம வீட்லயே இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் இருப்பாங்க. பிள்ளை நிலா, பிள்ளை நிலா, இரண்டும் வெள்ளை நிலா. இல்லல்லா, பாட்டு படிக்கிட்டு
3: இருக்கோம்.
0: வீட்டு வீட்டு வீடு வீடு கூட குறிக்க, வீடு இருக்குல்ல, வீடு. ஆமா, பீல தொடங்கி நைல முடியுது. அப்படி ஒரு வீடு என்ன வீடா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, நன்றி நன்றி. எல்லாருமே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டு பதில் பதிலோடு வாங்க. அதுக்கு முன்னாடி சமையான ஒரு பாடல் கேட்டு வரலாம். பைசன் காலமாடம் திரைப்படம் தீக்குளுத்தி பாடல்களுக்காக வெயிட்டா காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கிழங்கு 91.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: டைம் சரியா 10:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
2: ரம்யா சங்கர்
1: எஸ் பேசிட்டு இருக்கோம். தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து டப்பு டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டீங்க. இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப நேரமா நிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு நேர் வந்திருக்காங்க. நான் சொல்றேன் அந்த வார்த்தை அப்படின்ட்டு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இருக்குது? மிக்க மகிழ்ச்சிமா. ரமாரவிமா கேட்டுருச்சுமா? கேட்டுருச்சு உங்க பேரு? திறன்மனை. அடடடடா தெய்வமே, அழகா சொல்லிட்டீங்க. எப்படி சொல்லுங்க பாக்கலாம், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: அந்த நீங்க திருக்குறள்னு ஒரு ஹிண்ட் குடுத்தீங்கல்ல,
1: ஓகே, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: வரும் பிறன்மனை நோக்காதான் வரும் இல்லையா?
1: பிறன்மனைனா என்னமா?

0: அடுத்தவங்க வீட்டை எல்லாம் பார்க்க கூடாது.
1: அடுத்த வீட்டை திருப்பி கூட பார்க்கவே கூடாது. அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க, பிரியாணி செய்யறாங்க. ஓகேம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், நன்றி அம்மா. ரைட் ரைட் ரைட். எஸ், பிறன் மனை அப்படின்னு சொல்றது வந்து பிறருடைய வீடு அப்படின்னு பொருள்படும். நம்ம திருக்குறள் அதெல்லாம் வருது, பிறன் மனை அப்படின்னு பிறருடைய மனைவி அப்படிங்கறதும் வந்து பொருள்படும். கரெக்டா,
2: சூப்பர்
1: சூப்பர், அருமையான வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிறது?
3: என்ன
1: வார்த்தை? பெருமனை. அதெல்லாம் ரொம்ப முன்னாடி போன வருஷமே முடிச்சிட்டு போய் நாங்க ஒரு முக்கியமான நபர் எல்லாருக்கும் இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், நல்லது கெட்டது. ஆமா, உங்களுக்கு கூட இருப்பாங்க, இருந்திருப்பாங்க, இப்பவும் இருப்பாங்க, எப்பவும் இருப்பாங்க. தங்கமான மனசுக்காரங்க. யாருங்க?
3: கூட்டாளி.
1: அருமையா கண்டுபிடிச்சு. இப்ப எல்லாம் யாருமே கூட்டாளின்றத சொல்றதே கிடையாது, அதனாலதான் அந்த வார்த்தை எடுத்தேன். ஐயாமா, நான் என் கூட்டாளியோட அப்படி ஒரு சுத்து போயிட்டு வந்துடுறமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? கூட்டாளிங்கிறது.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: அனந்த நாயகி, மதுரையில இருந்து.
1: மிக்க மகிழ்ச்சியம்மா.
4: சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடல?
1: கூட்டாளின்றது. கடைசி எடுத்து ரூ, சோருக்கு முடியக்கூடிய ரூ.
4: சரி.
1: ஆமா, நடுவுல வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு. இப்ப தம்பி வந்து பயங்கரமா எங்க பார்த்தாலும் அப்படி போய் நிக்க முடியல. தம்பி அடி அடின்னு அடிக்கிறாரு அலையலையா, அதனால செம கடுப்பாயிடுது. தம்பி கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா காதுல கொஞ்சம் கேக்குற மாதிரி இருப்பாரு. வெளியில எங்கேயும் போக முடியல, வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா கூட மரம் செடி கொடி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். தம்பி வந்து பல பல அடிக்கிற மாதிரி இருக்கு. அனல் வந்து என்ன சொல்றது, தவளைத்தன் வாயால் கெடுபெற்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நான் தவளையாக மாறிவிட்டேன் உங்ககிட்ட அனல் அப்படின்னு நான் சொல்லிட்டு. நான்
4: உங்க அனல் வந்து எனக்கு
1: கேட்கலையா? கேட்காமே கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூப்பர்மா.
4: நான் வெயில் நினைச்சேன், அதுக்கப்புறம் ரூ முடியவுமே அனல் காட்டு.
1: அருமை அருமை அருமை, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. தம்பி எங்க வெளியில போனாலும் வந்து அடி அடி அடிக்கிறாரு, அலையலையா அடிக்கிறாருன்னு சொன்ன. அலைனு சொன்னா காற்றுன்றத புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுனால அலைன்னு சொன்ன. அதே மாரி அம்மா புரிஞ்சுட்டாங்க. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
5: எடுத்துட்டீங்க
1: ஹேமா, மிக்க மகிழ்ச்சி. நலமா இருக்கீங்களா?
5: என்ன
1: சொல்றது? குரில் தேவையான இடத்துல கட்டாயமா இருக்கணும். இருங்க.

0: முடிக்கிறேன், சில இடத்துல இருக்கவே கூடாது அந்த மாதிரி வார்த்தை. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி இது இருக்கணும் இருக்க கூடாது. நீங்க சொல்லுங்க பதில
1: ஜம்முன்னு.
0: சரி வேணா சொல்லிக்கிறேன், ரெண்டு எழுத்துக்கள். ஆமா ரெண்டே ரெண்டு எழுத்து தான் நடுவுல.
1: அரவம்
0: சில இடத்துல இருக்கணும், சில இடத்துல இருக்க கூடாது. அச்சம் சுவர். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, அந்த இடத்துல பயம் வந்து இருக்க கூடாது. ஆனா வண்டிய வேகமா ஓட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற இடத்துல பயம் இருக்கணும் நமக்கு
2: கண்டிப்பாக.
0: ரைட், மிக்க மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக அழகாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாடல் மாஸ்டர் படத்திலிருந்து வாத்தி ரைடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதுல.

0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 10:52 தாண்டி குதிச்சு சிட்டா பறந்துகிட்ட நேரத்தில் கேட்டுருக்கீங்க. சூப்பரான தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த கேள்விக்கான பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
1: சார் வணக்கம் சார். ஐயோ, 4 மாசமா உங்ககிட்ட பேசணும்
2: 52 மாசம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.
1: மகிழ்ச்சியா, எவ்வளவு நாளா பேசலையா? ஒரு ஒரு ஆர்ஜிக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்குதுயா, அதெல்லாம் நல்லா பண்றாங்க.
0: ஆமா,
1: ஆனா உங்களை மாதிரி யாரும்
0: டேலண்டே இல்லாம எப்படிதான் நீ எல்லாம் ஆர்ஜியா இருக்குன்னு கேக்குறீங்களா?
1: மகிழ்ச்சி.
0: பாதுகாப்பு முக்கியம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்கய்யா. நிறைவான ஒரு கேள்வி கேட்டலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்,
3: யாருங்கிறது? வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: வாழ்க வளத்துடன், கேள்வி ஜெயிச்சீங்களா? கொட மாட்டேப்பட்டீங்க.
0: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நலமா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்டுங்களா?
3: ஐயா, கேள்விகள் முயற்சி பண்றேன்.
0: முதல் எழுத்து வீல தொடங்குது. வி, விருப்பம். குரில் தான் விருப்பம், அதுக்கு வரக்கூடிய வி. ஓகே, கடைசி எழுத்து ரை, அரைக்கு வரக்கூடிய ரை. இது கிடைச்சா போதும், ஒரே ஜாலிதான் எல்லாருக்கும். ரை ரை ரை, ரூம் இருக்குல்ல அந்த ரை. ஆமா, வீல தொடங்கி ரயில முடியுது. இது கிடைச்சா எல்லாருக்கும் ஒரே ஜாலிதான். பசங்க எல்லாம் இப்ப வந்து 1.5 மாசமா சம ஜாலிதான். அவங்களுக்கு இது கிடைச்சிச்சு. ஆமா,
2: என்ன
0: மகிழ்ச்சி! விடுமுறை என்பது சரியான பதில். எப்படி
4: கண்டுபிடிச்சீங்க?
5: நான் வந்து 11 o'clock கண்டிப்பா வருவேன்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் புதுதில்லியில் விரிவான ஆலோசனை நடத்தினார். தமிழக அமைச்சரவை மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி எல்லையில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ. எஸ் உங்களுடன் ரெயின்போல உங்களோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில முதல் முதல்ல வாகனம் ஓட்ட பழகிய அல்லது வாகனம் ஓட்டிய அந்த தருணத்தை பத்தி தான் ஏன் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-298-00-38 அல்லது 0444-298-55-55 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினீங்க அல்லது எப்படி ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வாகனத்தை வந்து ஓட்டியிருப்பீங்க இல்லையா, மிதி வண்டியாக இருக்கலாம் என்னவாக வேணால் இருக்கலாம், அந்த ஓட்டின முதல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எஸ் ஃபோன் எடுங்க, நம்பரை போடுங்க, கால் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. எஸ் உங்களுடன் ரெயின்போல முதல் பாடலாக கோட் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே எப்பவுமே சமதுவலு.

0: பேர்ட் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக வைசன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில முதல் முதல்ல வாகனம் ஓட்டி பழகின அந்த தருணத்தை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க. எஸ் கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் கிட்ட கட்டாயமா பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: நன்றிதான். முத முதல்ல சைக்கிள் தான் ஓட்ட கத்துக்கினேன்.
0: எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எப்படி
1: அது அப்ப குழந்தைப்படம் சொல்லுவாங்க, அப்ப அந்த அரைப்படல் ஓட்டுறது.
0: ஓகே,
1: எங்க பகுதியில் கிராமத்துல வார செயல் எத்தனை முத அப்படியே குடிச்சல் ஏறிச்சேன். அது நிறுத்தி இறங்குறதுக்கு என்னால முடியல. கடைசியில இப்படி அப்படி ஒரு கல் மேல முட்டி நிறுத்தி கீழே உழுது முட்டினால வலி காயப்பிச்சு
0: கண்டிப்பா. இந்த முதல் முதல்ல வாகனம் ஓட்டுறப்ப யாருமே காயம் எல்லாம் தப்பிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சார், எப்படியோ. ஓகே சார், நன்றி நன்றி சார். வணக்கம், யார் எங்கிருந்து? சூப்பரா இருக்கேன் கலாமா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ முதல் முதல்ல வாகனம் ஓட்டுனீங்க அப்படின்றத தெரியும். சூப்பர்ல, அந்த ஒரு தருணம் வந்து நமக்கு கீழே விழுந்தாலும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், நம்மளே இருந்து ஓட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி.
2: இப்போ கார்ல கார் அளவு ஓட்டுற மேடம் அண்ணா ஃபுல் இது கத்துக்கிட்டியா? கொஞ்சம் கத்துக்கிட்டாரு, அதுவே அவரு டியூஷன் கொடுத்தாரு, படிச்சுக்கிட்டேன், வந்ததான் எனக்கு ஃப்ரீ கத்துக்கிட்டேன்.
0: சூப்பர்மா சூப்பர் சூப்பர்மா,
2: தேங்க்ஸ் மேடம்,
0: வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க முதன் முதல்ல அந்த வாகனம் ஓட்ட பழகின அந்த தருணங்கள் பத்தி, அல்லது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓட்டுறேன் அப்படின் போது அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறீங்க. எஸ், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: எஸ், நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு உங்களோட சூப்பரான தலைப்பு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நேயர்கள் பேச காத்துட்டே இருக்காங்க, உங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
7: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: நான் கார்த்திக் பேசுமா மேடம்.
0: சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க நீங்க. ஃபர்ஸ்ட்
7: நான் ஸ்கூட்டர் தான் ஓட்டினேன். பேட்டரி வண்டி இருக்குல்ல, அதுதான் ஓட்டினேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்.
0: ஓகே ஓகே,
7: அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு.
0: அது அது ஓட்டறப்ப எப்படி இருந்துச்சு? தடுமாறுனீங்களா? யாராச்சும் கூட சப்போர்ட் பண்ணாங்களா?
7: நானே தான், அது ஈஸியா ஓட்டலாம், யார் வேணா ஓட்டலாம், அந்த வண்டி தான் ஓட்டேன் ஃபர்ஸ்ட்.
0: ஓகே ஓகே ஓகே,
7: நம்ம சைக்கிள் ஓட்டற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஈஸியா ஓட்டினேன். ஆனா கொஞ்சம் போகும்போது தான் பயமா இருக்கும், ஓட்டும்போது தனியா ஓட்டும்போது.
0: அடடா, சைக்கிள் ஓட்டற மாதிரி நீங்க அப்ப சைக்கிளும் முன்னாடி ஓட்டிருக்கீங்க, அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டனது?
7: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைக்கிள், அப்புறம் ரெண்டாவது பேட்டரி வண்டி.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்.

0: நீங்க சூப்பர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம், யாரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: குயில் கோபி.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். குயில் கோபி சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டுன வாகனம் எது?
1: டிவி சுட்டி ஓட்டுனேன்.
0: சூப்பர் சார்.
1: டிவி சுட்டி ஓடும் போது எறும்பு மாட்டு மேல விட்டு கீழே விழுந்து கை கால அடி.
0: ஐயோ, முதல் தடவையவா?
1: ஆமா, முதல் தடவை. டிவி சுட்டி ஓடும் போது நேரம் சாணி திரும்ப எறும்பு மாடு வந்துருச்சு.
0: அடடா, வீர தழும்புகளோட
1: மண்டல கை கால அடி சராஜி கீழே விழுந்து அடி.
0: இப்ப கவனமா ஓட்டுறீங்க. சூப்பர். அதாவது இது மூலமா மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து சேஃப்டியா ஓட்டுங்கன்னு ஒரு கருத்தியா சொல்லிட்டு போறாப்ல. வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். எஸ், இது மூலமா என்ன சொல்ல வரும் அப்படின்னா, எஸ் கண்டிப்பா நீங்க வாகனத்தை ஓட்டுறதுக்கு பழகும் போது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ற விஷயங்கள், பிரேக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஆயில் எல்லாம் வாகனத்துல சில இடங்கள்ல விட வேண்டியது இருக்கும், அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாகனம் ஓட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. அடுத்த நேயர் எங்க இருக்காங்க, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பத்மாமா, நலமா இருக்கீங்களாமா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
2: எனக்கு சைக்கிள் ஓட்டின அனுபவம் இன்னும் மறக்காது.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அண்ணா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 10-9 வயசு இருக்கும். அப்போ வந்து கீழே விழுந்தா, கீழே விழுந்துதான் கத்துக்கணும், எழுந்துரு, கீழே விழுந்து திருப்பி எல்லாம் உட்கார கூடாது, எழுந்து உட்காரு,
0: ஓட்டு
2: எல்லாம் அடி. அது ஒரு அனுபவம். அப்புறம் எங்க வீட்டுக்காரரோட கார் கத்துக்கிறேன்னு போயிட்டு,
0: கார் கத்துக்க போனீங்க?
2: கார் கத்துக்கிறேன்னு போயிட்டு பிரேக் பிரேக்கிட்ட ஆக்சிடென்ட்ல கால வச்சு, பிரேக்ன்றாரு ஆக்சிடென்ட்ல கால வச்சு, அது பாட்டு பாட்டு
0: அச்சோ
2: மறக்கவே மறக்காது. நல்ல காலம், எதிரே யாரும் வரல.
0: ஓகே ஓகே, எப்படியே சமாளிச்சு கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டீங்கல்ல?
2: கத்துட்டேன்.
0: சூப்பர்மா.
2: இப்ப நினைச்சாலும் அந்த அந்த சம்பவங்களை ரெண்டையும் நீங்க ஞாபகப்படுத்து.
0: ஓகே ஓகே, அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ட் வரும்ல அண்ணா வாகனம் ஓட்டுறது.
2: ஆனா ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கும் இந்த கிராமத்தை பார்த்தேன்னா எனக்கு அந்த சைக்கிள் ஞாபகம் வந்துடும்,
0: பழைய நினைவுகள் வந்து ஒட்டிக்கும்.
2: போய் அந்த சைக்கிள் தான் மக அழகான.
0: ஆமா
2: ஆமா,
0: நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. ஓகேமா, சூப்பரான நினைவுகள்லாம் அப்படியே நம்ம ஒரு தலைப்பு கொண்டு வந்து அதோட சேர்த்து பழைய நினைவுகளை சேர்த்து நம்ம நேயர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துருவோம். வயசன் காலமாடன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அறிவு மற்றும் வேடன் இணைந்து பாடிய பாடல், நிவாஸ்கே பிரசன்னாவுடைய, அவரும் இணைந்து பாடியிருக்காரு. அறிவுடைய வரிகள்ல நிவாஸ் கே பிரசன்னா உடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு.

0: एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜி ரம்யா சங்கர். சூப்பரான ஒரு டாபிக் தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன வாகனம் ஓட்டிங்க, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற தருணத்தை தான் என்னோட சேர்ந்து பகிர்ந்துக்க போறீங்க. எஸ் நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க, கேட்டுருவோம் யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் வணக்கம் மேடம், நான் தேவராஜ் 50 பேசுறேன்.
1: சொல்லுங்க சார். தேவராஜ் சார்,
2: நான் வந்து முதல்ல வந்து கிராமத்துல எங்க ஊர்ல கழனிக்காட்ல டிராக்டர் தான் மேடம் ஓட்டினேன். இந்த டிராக்டர் எடுத்து எடுத்து முன்னாலும் விடுறது நாள் விடுறது இப்படி அந்த ஏறு விடுறாங்க இல்லையா, அது எடுத்து அதை கதவி கத்துக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு இங்க வந்து நகராட்சியில வேலைக்கு தந்துட்டு அந்த வண்டி இந்த எல்லா வண்டியும் ஓட்டி இப்ப வந்து நான் அரசு ஓட்டுறதா இருக்கிறேன் மேடம்.
1: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர்.
2: நன்றி மேடம்.
1: ஓகே சார். வணக்கம் ரெயின்போ, யார் இருக்கிறது?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும் ஓட்டுனீங்க, எப்படி இருந்துச்சு அந்த தருணம் அனுபவம்?
3: நான் முதல் முதல்ல இந்த பைசைக்கிள் அப்படிங்கறத மேம் ஓட்டினேன். நான் வந்து சிக்ஸ்த் படிக்கும் பொழுது நான் பைசைக்கிள் அப்படிங்கறத ஓட்டினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஒரு தருணம், வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. அண்ணாமல்ல சைக்கிள், அது அப்படியே பேக்ரவுண்ட்ல மனசுக்குள்ள ஓடி ஓடிக்கொண்டே இருந்தது. நானும் அப்படியே அந்த சைக்கிள் அப்படிங்கறத ஓட்டிக்கிட்டேன். இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா, எனக்காக அப்பா ரொம்ப பிராண்டடான சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. வந்து ரிங் மாதிரி எல்லாம் வைக்கும், நாலு பேர் நம்மள திரும்பி பாக்கணும் அப்படிங்கறதுனால அந்த ரிங்க அடிக்கடி ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்ங்கிறது. அதுக்கப்புறமா அதனுடைய அந்த வீல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அழகா டெக்கரேட் பண்ணி, அப்புறமா அந்த ஹேண்டில் பார்க் எல்லாம் நமக்குன்னு மனசுக்கு தோணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும், அதை அழகுபடுத்தி வேற லெவலுக்கு பாதுகாத்துக்கிட்டேன். பட் அந்த ஹோல் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னமோ அந்த உலகத்துல நம்ம ஃபிளைட் ஓட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மனநிறைவு வரும். அது சாதாரண சைக்கிள் ஓட்டும் பொழுது வரும், அதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வேற. அது வந்து
1: கண்டிப்பா
3: சுத்தி சுத்தி அப்படியே ஓட்டும் பொழுது அப்பதான் அம்மா கிட்டயும் கேட்போம், அம்மா உனக்கு ஏதாவது வேணுமா, அம்மா சொல்லு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஏதாவது சொல்லுமா. ஓட்டணுங்கிறதுக்காக எல்லா பொருளும் இருக்கு, ஆனாலும் நீ வா போறோம் போனோங்கிறியா அப்படிம்பாங்க.
1: சூப்பர் சூப்பர், சூப்பரான மெமரிஸ் அதெல்லாம். ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி நன்றி
3: சந்திரசேகர்.
1: பாய். எவ்வளவு அழகான மெமரிஸ்ல நம்ம கத்துக்கணும் ஒண்ணு, அப்படியே அந்த தெருவிய சுத்தி ஒரு ஆட்டம் போடும் பாத்தியா, நானும் கத்துக்கினேன், நீ தானே ஓட்டிட்டு இருந்த, நானும் ஓட்டுறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம அது நம்மளே புரியாம ஒரு அவ்வளோ அலாதியான இன்பமா இருக்கும். அந்த இன்பத்தெல்லாம் வந்து இப்பயும் நினைச்சு பார்த்தாலும் அது அந்த டைமுக்கு போக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே வரும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசதான் போறோம். நிகழ்ச்சியில திமிர திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் கங்கை மரனுடைய குரல்ல, யுகபாரதியுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்புல ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள், தொடர்ந்து பேசுவோம்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 11:31 ஆயிட்டுருக்கு. எஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ. எஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்ப சில பேர் வந்து ஓட்டுறாங்களே அப்படின்னு நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். அல்லது நம்ம எதாவது கற்றுக்கணும், இந்த வாகனம் எப்படி இருக்குது, பலர் ஓட்டுறதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சிலர் ஹெல்ப் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். அல்லது நம்மளா வந்து இல்லை இல்லை வீட்டில் கேட்டால் கற்றுவாங்க, நம்மளே எடுத்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து விழுந்து வாரி வீரத்தொழுமைகள்லாம் பெற்று நம்ம வந்து கற்றுக்கிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கும். எஸ் இந்த நேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கமா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ஜாபர்கம்பட்டி சுப்பிரமணி பேசுறேங்கம்மா.
0: எக்கோ கேக்குது, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
1: அதோ குறையிறமா. சவுண்ட் வரி. நான் ஜாபர்கம்பட்டி பேசுறேன், சுப்பிரமணி.
0: சூப்பர் சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நான் வந்து நிறைய வண்டி, நாங்கள் வந்து அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் சின்ன போயில இந்த விளையாட்டு வண்டி, இந்த சின்ன சைக்கிள் தான் ஓட்டுவோம். அதுலேயே கூட நாங்களாம் மொத்தம் ஓட்டு, நாங்களாம் துணிச்சலாக வண்டி

0: அப்பெல்லாம் சைக்கிள் விளையாடுவேன். என்ன கூட உங்களுக்கு ஒரு முறை நான் பதிவு பண்ணிருக்கேன், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பெற்றதம்புல தலைவர் படம் எடுக்கும் போது போய் சைக்கிள்ல விழுந்து ஒரு கண்ணு இது ஆயிடுச்சு, கலங்கி
1: வெளியிருக்கு.
0: ஒரு கண் போனது, நான் வண்டி எல்லாம் ஓட்டுவேன், கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து வெளியே வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளும் ஓட்டுறேன், இதுதான் பாக்கலாம். ரெண்டு ரெண்டு பேரை உட்கார வச்சுக்கிட்டோம். உட்கார வச்சுட்டு இங்க கேக்கிற பஸ் சிட்டி போறது பாத்தீங்களா, அந்த பஸ் சிட்டி போறதால ரவுண்டானா இருக்குது. அங்க வந்து நாங்க வந்து இதுல ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர் இங்க இருந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். வச்சுட்டு இங்க இருந்து நம்ம போயிட்டு ரவுண்ட் ரவுண்ட்ல ஒரு சுத்திட்டு வந்துடலாம். பஸ் யாருன்ட்டு ஒரு 1,000 ரூபாய் வச்சாப்பல. நானும் சரிப்பா நாங்களும் ரெண்டு பேரும் வச்சுட்டோம். போகும்போது சாதாரண பயந்து பயந்து தான் ஓட்டினேன். போயிட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டா இடிச்சு இடிச்சு போனேன். போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது தான் துணிச்சலா ஏறி மெர்சின் வந்துட்டேன். கடை கடை கடையில வந்துட்டு
1: அந்த விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்ற மாதிரி அப்படியே சூப்பரா போயிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர்.
0: காலையில வந்துட்டு வந்துட்டேன் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் கையில வந்துட்டு அப்படின்னு 2 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். அவருக்கு முன்னாடி குழிந்து அடிச்சுன்னு ஓட்டு வரா. அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு பாதையில தான் ஓட்டினேன், கொஞ்சம் லைட்டா பாதையில் தான். நல்ல நார்மல் உள்ளவர் அவர் இப்ப இறந்துட்டாரு. என் கூட என் பேர் கொண்டு வருவாரு சுகர். அவரு வியாபாரி.
1: எனிவே சார், சூப்பரான விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி.
0: 69 வயசு ஆகுது. இப்பதான் கொஞ்சம் நடக்கிறதா கஷ்டமா இருக்கு. இந்த ஏரியாதான் பிறந்து வந்தேன்.
1: நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் எங்கிருந்து?
2: கோபுரத்தலம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அனுபவம் சொல்லுங்க.
2: சைக்கிள் ஓட்டினதான் சார் மேடம். சைக்கிள் ஓட்டுறப்போ சாப்பாடு கொண்டு போகணும் டெய்லியே தாத்தாவுக்கு. அதுக்கு ஒரு நடந்து போறதுனால சைக்கிள் வாங்கி கொடுத்தான் கொண்டு போகணும்ட்டேன். சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. குரங்கு போடல டக்கு டக்கு டக்கு டக்குட்டு கொடுத்து கடைசியா போகும்போது வாக்கியால தாண்டி போகணும். வாக்கியால தாண்டி வாக்கியால உண்டு எந்திரிச்சு போறது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். காலையில இருக்கா மதியானம் இருக்கா டெய்லி சாப்பாடு கொண்டு போகணும்.
1: 7 கடல் 7 மலையை தாண்டி சைக்கிள் ஓட்டிட்டு போயிருக்கீங்க போலயே.
2: அதே மாதிரி சாயந்தரமான புனாக்கு மாட்டுக்கு புனாக்கு வாங்கறதுக்கு 3 கிலோமீட்டர் போய் புனாக்கு வாங்கிட்டு வரணும் கடையில. அதுக்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கூட சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சோன்னு அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: பகிர்ந்துகிட்டதுக்கு
1: ரொம்பவே நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். சூப்பரான அனுபவங்களா ஷேர் பண்ணிக்கிறாங்களே. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். 5ஆம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்து எஸ் இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். சூர்யா மற்றும் ஆண்ட்ரியா ஜெமிமா இணைந்து பாடிய ஒரு பாடல். நாமத்துக்குமாருடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 எல்லாமே சமதுலு.

0: அப்பெல்லாம் வந்து அவன் சைக்கிள், இப்ப எல்லாம் பசங்களை சொந்தமாக கொடுக்கறோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது, 50 காசு அரை அவருக்கு.
1: அந்த அரை அவர் அப்படி எப்படி ஓட்ட போறோம் அப்படி போனதே தெரியாதுல்ல.
0: ஆமாங்க மேடம், அது வேற சின்ன சைக்கிள் தான் வாங்குவோம். கத்துக்கிறப்ப யாருன்னா கூட இருக்கணும், கூட இருக்க பசங்க கொஞ்ச நேரம் தான் இருக்குங்க. டக்குன்னு என்ன பண்ணுங்க, நம்மள விட்டுடுங்க, சைக்கிள் சாயற மாதிரி ஓட்டிடுவோம். நம்ம ஓட்டதே நமக்கு தெரியாது, பசங்க கூட வருதுன்னு பேச்சு குத்துனோம். இந்த கத்துல பார்த்தா விட்டுட்டு இருக்குங்க, திரும்பி பார்த்து தம்மாளுக்கே வேற வேலைதான். அது மாதிரி காலெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்குது, கை காலெல்லாம் அது மாதிரி கத்துக்குவோம். அப்புறம் என்ன பண்ண, குட்டி பையனை ஒருத்தன டபுள் சர்ச்ச மாமி பையனை, அந்த பையன் வர காலு உள்ள வீல் உள்ள காலை
1: விட்டான்
0: பயந்துக்குன்னு. அப்புறம் கூட்டின்னு வரால விடுமா, அவன் தானே விட்டா விடுமா, காலை நானு ஒன்னாதான் வச்சேன் அவனை தாண்டி.
1: நல்ல வேலை ஒண்ணும் ஆகல,
0: அது வரைக்கும் காலில கொஞ்சம் லைட்டா பேத்துக்கிச்சு தோல்
1: மட்டும். இப்பவும் வாகனம் ஓட்டுறீங்களா, ஏதாவது வாகனம் ஓட்டுறீங்களா, கத்துக்கிறீங்களா?
0: ஓட்டுங்க மேடம், ஓட்டுங்க மேடம் சைக்கிள்.
1: சூப்பர் வள்ளியம்மா, சூப்பரா பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. எல்லாருமே முதல்ல வந்து சைக்கிள் தான் வந்து ஓட்டியிருக்கோம் அப்படின்ற அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும்தான் நான் டிராக்டர் ஓட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. எஸ் எனிவேஸ், எந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கே வந்து உள்ள ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது எந்த வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை கற்றுக்கிறதுனாலும் சரி, ஈவன் நம்ம நீச்சல் கற்றுக்கிறதா இருந்தாலும் கூட கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும். ஒரு பக்கம் பயம் இருக்கும், ஐயோ உள்ள ஆழமாக இருக்குமோ என்ன ஏதுன்னு அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். ஆனால் கூட ஒரு நம்பிக்கையான நபர் இருக்கிறப்ப நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப முழுசா வந்து கத்துக்க முடியும், அதை வந்து திருப்தி கிடைக்கும். எஸ் கண்டிப்பா. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாகனம் ஓட்டின அனுபவம், அந்த அனுபவத்துல யாரெல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு?
2: எனக்கு வந்து எங்க அண்ணன் தான் மேடம்.
1: என்ன வாகனம் ஓட்டினீங்க, எப்போ? அதையே வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு வேலையா பண்றீங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கு அந்த அனுபவம், எப்படி இருக்கு இப்ப, எப்படி இருக்கு இந்த நொடி?
2: ரொம்ப நல்லா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது டிரைவிங் தான்.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இவ்வளோ பெரிய விஷயம் நீங்க வந்து ஒரு வேலையாவே தினம்தோறும் அதோடவே பயணிக்கிறீங்கிற போது அந்த விஷயத்துக்கு கூட இருந்த ஒரு நபர் வந்து கண்டிப்பா வந்து நன்றி சொல்லி ஆகணும். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம், திருமலை குண்டுமேடு விஸ்வநாதன்.
1: விஸ்வநாதன் சார், எப்படி இருக்கீங்க சார்?
3: வருவோம் எங்க நஷியாரு கீரமான இதுல போய்பால குட்டா இருக்கும், குட்டிக்கு மேல ஆயிட்டு இருக்குது இல்ல, அந்த மண்ணுங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், போய் குட்டியில போய் சொருப்போம்.
1: ரிஸ்க் எடுத்து இந்த மேல இருந்து கீழே.
3: ஆமா, ஏன்னா அந்த கால் அந்த செலவு பண்றதுக்கு முடியாது, எத்து காலங்கடிக்கு தான் போனது.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா.
4: நான் வந்து இந்த சைக்கிள்ல தான் அம்மா தான் பயணம் பண்ணேன். அப்ப வந்து 5 பைசா 10 பைசா தான் சைக்கிள் ஓட்டி பழகுறதுக்கு. அதுல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, விசித்தா பறப்போம் பாருங்க,
1: அப்படியே வானத்திலே பறக்குற மாதிரி இருக்கும்.
4: ஆமா.

0: வார்த்தைகளை அளவிட முடியாது. அந்த பாடலா கூட ஒரு நாலு வரி எழுதியிருக்கேன், அத பாடலாமா? நாலு வரி பாடலாமா?
1: பாடுங்கம்மா பாடுங்க.
0: மிதிவண்டி தண்ணில் பயணம் செய்தால் கைகால் பலப்படுமே, இதற்கு செலவு குறைவு, பயணம் மிகவும் சிறிது, இதை நாம் உணர்ந்தால் விபத்துகள் குறைந்து இயற்கையின் நலம் பெறுமே. மிதிவண்டி விலையும் மிக குறைவு தானே, அதை நாம்

0: பாதி போனால் உடல் எடை குறையும், நோயும் நம்மை நெருங்காமல் காக்கும் வாகனம். எதிரே இருந்து எந்த வண்டி வந்தாலும் ஒதுங்க எளிதாக இருக்குமே.
1: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்.
0: நாம் கீழே விழுந்தாலும் அடிகளே சாகுமே. சுற்றுச்சூழல் மாசு குறைய வாகன புகைகள் இன்றி ஓடும் நண்பன் மிதி வண்டி.
1: அடடடடா, எப்ப நாலு வரின்னு சொல்லிட்டு எவ்வளவு எவ்வளவு சூப்பரா இவ்வளவு லைன் எல்லாம் பாடுறீங்களே, சூப்பர்மா சூப்பர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்கிட்டுமே ஒத்து போற ஒரே ஒரு விஷயம் தான், அப்படியே சைக்கிள் ஓட்டுறப்ப கீழே விழுந்து வாரி அந்த வீர தழும்பு இல்லாம யாருமே கத்துட்டு இருக்கவே மாட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள் வருது அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையமைப்பில், தேவாவுடைய வரிகளில், தேவாவுடைய குரலில் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற வேண்டிய டைமும் வந்தாச்சு. இதன் பிறகு ஒரு மணிக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4, இங்கே இயலாமை எப்போவுமே சமதுலு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: நேயர்களே, இன்றைய பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்ளலாம் பாரத் மாலா பரியோஜனா, சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து. இத்திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உள்ள இடைவெளியை குறைக்கவும், இந்தியா முழுவதும் சாலை போக்குவரத்து இயக்கத்தில் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது கட்டம் கட்டமாக அமைக்கப்பட உள்ள 24,800 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மீது வசூலிக்கப்படும் கூடுதல் வரி, சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் வரி மற்றும் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படும். பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் அம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சுமார் 9,000 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் அமைத்தல், 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலைகளை அமைத்தல், சாலைகளுக்கு இடையேயான சிறந்த இணைப்புக்காகவும், 550 மாவட்டங்களை இணைப்பதற்காகவும் தேசிய வழித்தடத்தின் கீழ் 5,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைத்தல், 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மூலம் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நகரங்களையும் தொலைதூர பகுதிகளையும் இணைத்தல், கடற்கரையோர பகுதிகளையும் முக்கிய துறைமுகங்களையும் இணைத்தல் ஆகியனவாகும். பாரத் மாலா திட்டமானது மேம்பாலங்கள், புறவழி சாலைகள், சுற்றுச்சாலைகள், வழித்தட விரிவாக்கங்கள் மற்றும் தளவாட பூங்காக்களை கட்டுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களை சரி செய்து, தங்க நாற்கரம் மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய வழித்தடங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச எல்லைகளை ஒட்டியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை சாலைகளையும் சர்வதேச இணைப்பு சாலைகளையும் அமைப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதிக சரக்கு போக்குவரத்து உள்ள சுமார் 26,200 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடையற்ற பயணம், சீரான தரநிலைகள் மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த வழித்தடங்கள் முழுமையாக மேம்படுத்தப்படும். அனைத்து பாரத் மாலா திட்டங்களும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆகியவற்றின் கீழ் நிறுவப்பட்ட, அதிகாரம் பெற்ற திட்ட மதிப்பீடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவால் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படும். பாரத் மாலா திட்டத்திற்கு சந்தை கடன்கள், மத்திய சாலை நிதி, அரசுக்கு சொந்தமான சாலை சொத்துக்களை பணமாக்குதல், வரவு செலவு ஒதுக்கீடுகள் ஆகிய 4 வழிகள் மூலம் நிதியளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தமாக 2,00,000 கோடி ரூபாய் சந்தை கடன்கள் மூலம் திரட்டப்படும். அதே சமயம் 1,00,000 கோடி நிதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்க கட்டண வசூல் மூலம் பெறப்படும். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழித்தடங்களின் எண்ணிக்கையை 6 லிருந்து 50 ஆக விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். மத்திய அரசு பாரத் மாலா திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தவும், நாட்டின் சாலை வலையமைப்பை வலுப்படுத்தவும் முயல்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பாரத் மாலா பரியோஜனா குறித்து, அதாவது சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹலோ, வணக்கம் மக்களே. நேரம் சரியாக 12:05 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. என் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு செம்மையான டாபிக் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே, அதாவது எல்லா மகளிர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மனிதரோட லைஃப்லையுமே வந்து ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும், சே நீ இதை சாதிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மகளிருக்கான நிகழ்ச்சி அப்படின்றதுனால, மகளிர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற ஒவ்வொரு பெண்மணியும் வந்து நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே மோமெண்ட், அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க. ஸோ நம்மளாலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல், நம்மளோட ஆற்றலை பற்றி முழுசான புரிதல் இல்லாமல் இருந்திருப்போம், இல்லாட்டி நம்மளை வந்து அடுத்தவங்க நம்மளோட பொட்டன்ஷியலை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஒன்றாலாம் இதை செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டுன்னு நிறைய இடத்துல வந்து நம்மளோட அந்த பொட்டன்ஷியலை வந்து அவங்க டவுட் பண்ணுற மாதிரியான அந்த சமயங்கள் எல்லாத்தையும் உடச்சி தள்ளி, நானும் வந்து ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்ச மூமெண்ட். அது வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய சாதனையாக இருக்கலாம், பட் எதுவாக இருந்தாலும் அந்த சிங்கப்பெண்ணே அப்படின்ற அந்த மூமெண்ட் வந்து அசைச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ அண்ட் அது எப்போதுமே நமக்கு அந்த அந்த அந்த ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து லைஃப்பில் நம்ம அந்த ஒரு மூமெண்ட் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நம்ம வந்து நம்மளோட அந்த பேரியர்ஸை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த மூமெண்ட் நமக்கு வந்து அது ஒரு ஒரு ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்ச, நீங்கள் ஃபீல் பண்ண அந்த சிங்கப்பண்ணை மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 2986003 8, அப்படி இல்லைனாக்கா 2952055 4 அப்படின்ற எண்களுக்கு நீங்கள் அழைத்து உங்களோட சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கலாம். வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற ஸ்ட்ரீட் கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு லிஸ்னஸ் கூட இணையலாம் அப்படின்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி என்னோட சிங்கப்பெண் மூமெண்ட்டை நானே இதோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நேர்கள் லைனில் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள எதுக்கு மேலேயும் காக்க வைக்காமல் பேசிடலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கே இருந்துமா?
3: கலா
2: மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி பார்த்தா நீங்க வந்து உங்களோட அந்த டிகிரி முடிக்கும் போது, இந்த தையல் இது முடிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிங்கப்பெண்ணை மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் போல இருக்கு. ஆசை இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல, உங்க ஆசையினால அடுத்தவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்ல, நம்ம ஆசை அடுத்தவங்களை வந்து எந்த விதத்திலயும் பாதிக்க போறது இல்ல அப்படின்னாக்கா தைரியமா முன்னெடுத்து போங்க, சரிங்களா? உங்களோட சிங்கப்பெண்ணை மூமெண்ட் லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்லயும் அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம.
3: ஜெயலட்சுமி
2: மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஜெயலட்சுமி.

0: உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சிங்கப்பெண்ணை மூமெண்ட் என்ன சொல்வீங்க?
1: எங்க ஊர் நடுநிலைப்பள்ளிய உயர்நிலைய தரம் உயர்த்தணும்ட்டு நானும் 3 வருஷமா பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்துட்டு வரேன். அது வேணும்னே முடக்கிட்டு வராங்க. இன்னும் நான் பாத்துட்டு இருக்கேன்.
0: சோ வந்து ரொம்ப சமீபத்துல உங்களோட அந்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட எண்ணம் நிறைவேறணும் அப்படின்றது எங்களோட வாழ்த்துக்கள். சரிங்களா? அழைத்ததற்கு நன்றி. நன்றிமா, நன்றி. ஓகே, ரைட். நம்மளோட ஆசைகள், நம்மளோட சாதனைகள் அப்படின்றது நம்மளோட மட்டும் சுருங்கிடாம இவங்க வந்து நம்மளை தாண்டி அந்த ஊரில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இவங்களோட எண்ணம் சிறக்குது அப்படின்றது, இவங்களோட எண்ணம் விரிவடைந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லையா? ரைட்டா. இப்போ வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்மகன் திரைப்படத்திலேருந்து பாடல், கார்த்திக் மற்றும் கல்யாணி பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில பாடலை தொடர்ந்து உங்களோட சிங்கப்பெண்ணை மொமெண்ட்ஸ் நீங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்யூண்டாருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆகுது.

0: ஆல் ரைட், டைம் டு டாக் டு அவர் லிஸ்னர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்வின் சிங்கப்பெண்ணை மூமெண்ட்ஸ். எல்லாரோட வாழ்விலையும் வந்து நம்ம ஒரு பெரிய சாதனை ஒன்று செஞ்சுருப்போம், நம்மளால் இதை செய்யவே முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, சேச்சா நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஏதோ ஒன்று சாதிச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில் அது ஒரு சிங்கப்பெண்ணை மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தருணத்தை தாண்டி வரும்போது அந்த பாட்டு சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் அந்த அந்த அந்த வரி ஒழிச்ச தருணங்கள் எல்லார் வாழ்விலையும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணத்தை தான் இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லிஸ்னர் ஒருத்தவங்க இருக்காங்க, யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா மேம், மாதவரத்துல இருந்து சொல்லுங்க மேம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் மேம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சிங்கப்பெண்ணை மொமெண்ட்.
1: மொமெண்ட்னா எனக்கு வந்து நான் வந்து மாட்டுக்கிறேன், கண்ணே தெரியாது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு அது இந்த மாதிரி லைன் கிடைச்சு நான் வந்து எல்லாத்தையும் சொன்னேன். இந்த மேடையில யாரும் எதுவும் பண்ணாங்களா என்னங்கறது எனக்கு தெரியல. அது மாதிரி குடுத்தீங்கன்னா நான் சிங்கப்பெண்ணாட்டம் உயர்ந்து நிற்பேன். பேர் வந்து நிலைக்கணும்னு நினைக்கிறேன். மோகனகிருஷ்ணன் சாட்ட சொன்னேன், சரவணன் சாட்ட சொன்னேன்னு ரெண்டு மூணு பேர்த்த எல்லாத்தையும் சொன்னேன். யாரும் எதுவும்ன்றது மாதிரி இல்லை. அது மாதிரி இருக்கணும், நீங்களும் போய் சொல்லுங்க, அது மாதிரி நடக்கட்டும்.
0: ஓகே, ஸோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையின் சிங்கப்பெண்ணை மொமெண்ட்டுக்காக நீங்களும் வந்து காத்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்ற வாழ்த்துக்களோட. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த அல்லட்டு நீங்கள் அனுபவித்த அந்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட், அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். முகநூல் பக்கத்துலேயும் நான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட சிங்கப்பெண்ணை மூமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே ராயிட்டி, அடுத்தது ஒரு பாடல் கேட்க வேண்டிய நேரம். பாடலை தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளி இருக்குது, இடைவெளியை தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம். 2950038 2952005454 அப்படின்ற எண்களுக்கு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுடுமா.

0: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே.

0: நேரம் சரியா 12:24 ஆயிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த இல்லாட்டி நீங்கள் அனுபவித்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட். இந்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க, வீட்டில் நம்ம வந்து வீட்டு தலைவியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டு வேலைகளை வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு வரோம். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக டெய்லி ரொட்டீன் நம்ம பண்ணுற வேலைகள் வந்து பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகலை அப்படின்னாலும், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வருது இல்லாட்டி வீட்டில் வந்து ஏதோ ஒரு கல்யாணம் இல்லாட்டி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு தலைவி தான் அந்த மொத்த ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக நடந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நிர்வாகமும் வந்து அவங்க தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டவங்களோ அல்லது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோ வந்து, சே இந்த வாட்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுப்பா, எல்லாத்தையும் வந்து இவங்க தான் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க, நீ ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு சொன்னால், அந்த மூமெண்ட் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி அதே வேலை தான் பண்ணுவோம், அதே அந்த நிர்வாகம் பொறுப்பு, அந்த மேனேஜ்மெண்ட்டு தான், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஹோம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணாலும் ஒரு சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ அந்த டைமில் நம்ம அதையே வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு 4 பேர் அறிய அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது அது நமக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த அந்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட் அதை இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகே, முகநூல் பக்கத்தில் நம்ம போட்டதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் பிரபு அவங்க வந்து நிகழ்ச்சியை சிறப்பு பெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹஃபீஸ் அவர்கள் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடலேருந்து வன்னே கணேசன் அவர்கள் அவங்களும் இனிய பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த லிசனர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேயுமா?
2: வணக்கம்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க மாலினி மேம், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
2: நான் வந்து எனக்கு நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால எனக்கு மளிகை கடை பத்தியும் தெரியாது, ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாதவா. அப்ப கடையில உட்காரும் போது நான் என்ன என்னாலும் தெரியாது, அந்த ஒரு இடம் போடுறதோ எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அப்ப வந்து பெண்கள் இங்க 87 நான் வந்த புதுசுல ரொம்ப பெண்கள் இருந்தாலே அது காசு தர மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நான் எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சது, என்னடா அப்படி பண்றாங்களே,
0: என்னடா நம்மள வந்து சட்டை பண்ணாமலே போறாங்களே
2: பண்றாங்களா. ஏன்னா நான் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன
0: பிள்ளைங்க, இது வேற நமக்கு
2: என்ன கலாப்பட்டியில உட்கார்ந்து எல்லா வேலையும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டா அந்த ஒரு பத்தவங்க கூட சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரமா விட்டுட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2-3 வாட்டி பாரிஸுக்கே என்ன விட்டுட்டு, பாரிஸ்க்கு போகும்போதே என்ன கடையை மெயின்டைன் பண்ண விட்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா அப்போ அவ்வளவு ரெஸ்டா இருக்கும், நான் பசங்களை யாவே மாட்டேன், நானே செய்வேன் எல்லாமே. பொட்டணங்கட்டுல இருந்து அப்போ வந்து பொட்டணங்கட்டுறது திராசு வந்து அந்த எலக்ட்ரிக்

0: என்னப்பா கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாலும் கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு நிறைய அனுபவங்க.
1: அதுதான் அவன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போவல, எதுவுமே தெரியாது, கடை தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப அவளை எவ்வளவு பெருமையா, இன்ன வரைக்கும் அந்த பெருமை வெளியில போனாலும் சொல்றாங்க.
0: சொல்லும் போது அது ஒரு பெருமை தான் நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி பாயிண்டதுக்கு. நிச்சயமா இல்லையாச்சா, நான் வந்து உங்களை என்னமோ நினைச்சேன், நீ வந்து என்னமோன்ட்டு வேலையெல்லாம் வந்து சூப்பராக செஞ்சு அசத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது ரைட்டு என்ன. ஸோ நம்மக்கிட்டேயும் வந்து அந்த அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நம்ம அறியறது ஒரு சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டு. நம்ம அறிஞ்சதை வந்து அடுத்தவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பாராட்டும் போது அதுவும் ஒரு ஸ்பெஷலான சிங்கப்பெண்ணை மூமெண்ட் தான். ஸோ ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அனுபவித்த, நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த அந்த சிங்கப்பெண்ணை மூமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாமா? தம்பி திரைப்படத்தில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ பாடலை தொடர்ந்து நீங்கள் டயல் பண்ணலாம். 2986003 8 2952 0554 இந்த எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட சிங்கப்பெண்ணை மொமெண்ட்டை கூட ஷேர் பண்ணலாம். இது பாடலுக்கான நேரம்.

0: உங்கள் லைஃபோட சிங்கப்பெண்ணை மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, பாடல் முடிகிற நேரத்துக்கு கரெக்டாக ஒரு லிஸ்னர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கே இருந்துங்க நீங்க? வணக்கம், யார் இங்கே இருந்துமா?
1: ஒரு சட்ட துணி தச்சது எந்த காலத்துல எந்த வருஷத்துல?
2: வருமான பத்தல அப்ப எங்க அக்கா யதார்த்தமா வந்தவங்க கிட்ட அக்கா அந்த சுடிதார் மட்டும் எப்படி வெட்டணும் ஒரு தடவை பழகி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும், எங்க அக்கா இந்த மாதிரி வெட்டுன்னு ஒரே ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அதோட என்ன செஞ்சேன், ஒரு அப்படி வெறியோட பேப்பர் எல்லாம் போட்டு வெட்டி வெட்டி பழகிட்டு சுடிதார் தைக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட பிள்ளைகளுக்கு முதல் தைச்சு கொடுத்தேன் காலேஜ் போறவளுக்கு. அது நல்லா சரியா செட் ஆகி வந்த உடனே அவங்க காலேஜ்ல இருந்தே பிள்ளைங்க எங்க தைக்கிற நல்லா சூப்பரா போட்டு வருவியன்னு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா 100 ரூபாய் தையக்கூலி அப்போ முடிஞ்சதா இருக்கு. தைச்சு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் கை கொடுத்துச்சுமா அந்த நேரம்.
0: நம்ம மேல ஒரு நம்பிக்கை நமக்கே புதுசா வரும்.
2: நானே சபாஸ் போட்டுக்கிட்டேனா, ஏன்னா போய் 6 மாசத்துக்கு பழக வேண்டியதை நம்ம ஒரே நிமிஷத்துல பழகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சோமே, நம்ம வறுமையும் போய்
0: நம்ம வாழ்க்கைக்கு நம்ம விளக்கேத்தி வச்சிருக்கோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கேட்கறதுக்கே. வெறும்னா வந்து எனக்கு பிளவுஸ் வெட்ட தெரியும், பிளவுஸ் வெட்டி தைக்க தெரியும் அப்படின்னே இருந்துட்டு இருந்தேன். பட் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட குடும்ப சூழல், நம்மளோட வாழ்க்கைக்கான அந்த சூழல் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அதுவே சில சமயம் அதை வந்து புஷ் பண்ணும். நம்ம வந்து வெளியிலேருந்தெல்லாம் அந்த புஷ்ஷை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். லைஃபே வந்து உங்களுக்கு தேவை இது அப்படின்னாக்கா அதுவே உங்களை தள்ளும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த கிடச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு வாட்டி தான் நமக்கு வந்து இவங்க இப்போ கற்றுக் கொடுத்துட்டு இவங்க போனாங்க அது அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு வாய்ப்பை இவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதுலேருந்து அவங்க வந்து முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்ற இந்த ஸ்டோரி கேட்கும்போது சே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்றது நமக்கே தோணுதில்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில அந்த மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கிடையாது, ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து முக்கியமாக நியூஸ் கேட்டுட்டு வர போகிறோம். ஸோ நியூஸை தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களோட சிங்கப்பெண்ணை மொமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஸோ இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூளமா.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
4: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
3: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு

0: லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீதான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளாா்.

0: மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர்

இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீத்தல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை.

வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீத்தல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 12:50 ஆயிருக்குது. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் சிங்க பெண்ணே அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை நம்மளே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் பேக்ரவுண்டில் நம்ம மைண்டுக்குள்ளாரியே வந்து இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒழிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்ட விஷயம், அல்லது உங்களை அடுத்தவர்கள் பெருமைப்படுத்திய விஷயம் ஒரு நேரம், அந்த எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2986003829520554 அப்படின்ற எண்களுக்கு நீங்கள் அழைத்து எங்க கூட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த, நீங்கள் அனுபவித்த, அல்லது நீங்கள் வந்து ரொம்ப நெகிழ்ந்த அந்த ஒரு சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் முகநூலில் நம்ம போட்டிருந்த பதிவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அண்ட் நிறைய பேர் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. நன்றி எல்லாருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடலை தொடர்ந்து நம்மக்கிட்ட யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அவங்க சிங்க பெண்ணை மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கிறதுக்காட்டி அவங்க வந்து காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, எனிவேஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்க சிங்க பெண்ணை மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணவங்களா இருக்கட்டும், இந்த கால் பண்ணிட்டு இருக்கட்டும். வணக்கம், யாருங்க இந்தமா? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க இந்துங்க? நன்றிமா. கால் பண்ணி சொன்னவங்க சொல்லாதவங்க யாரா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே சிங்கப்பெண்ணை மொமெண்ட் தான் நம்ம வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணாலும் இருக்கோம் நன்றி சொல்லிட்டு இப்போ உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து முடிக்கிற நேரத்துல இந்த பாட்டை, இந்த ரெண்டு லைனை கேட்டு முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து 2:15 வந்து சந்திக்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி, தொடர்வது
2: நேயர்கள் கேட்க இருப்பது ஹேமசித்ர ஆர்ட்ஸ் பன்னீர் புஷ்பங்கள் ஒலிச்சித்திரம். இயக்கம் பாரதி வாசு. வானொலி வடிவம் சேயோன் சங்கர் ஜி.
3: நாம இப்படி ஓடுறோமே, இதுக்கு தகுந்த குண்டம் போகாடா.
4: இந்த ஆஸ்திரேலியா சரிதான் போ, தினமும் கத்திரிக்காய் பொரியலும் வெண்டைக்காய் சாம்பாரும்.
3: டெய்லி ஒரு முட்டைக்கு மேல தர மாட்டேங்கிறாங்க.
4: கவலைப்படாத, உன் முட்டை தானே வேணும், நான் போடுறேன்.
3: சொல்றேன் சீக்கிரம் ஓடுகடா.
5: என்ன கருப்பையா, டிஃபன் ரெடியா? பசங்க எல்லாம் வர நேரமாச்சுல்ல?
6: அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? பாருங்க சார் முட்டைய.
5: இதுதான் முட்டையா?
6: ஆமா சார்.
5: மூதேவி, நான் கோழியே பாத்திருக்கேன்.
6: அதுக்கு இல்ல சார், முட்டைய உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல.
5: எப்படி, கோழி கர்ப்பமாகி முட்டை போட்டுச்சா இல்ல கேஸ் ட்ரபிள்ல முட்டை போட்டுச்சா?
6: ஒண்ணுமே இல்ல, கோழி ஒழுங்கா தாங்க முட்டை போட்டுச்சு, பசங்க தான் ஒழுங்கு இல்ல. எல்லாத்துலயும் ஓட்டப்பட்டு குடிச்சிட்டு ஓடிப்பிட்டானுங்க.
5: எல்லாத்துலயும் ஓட்ட போட்டானுங்களா? அந்த அளவுக்கு தேறி இருக்கிறானுங்க. நேத்து நான் மாட்டினேன், இன்னைக்கு நீ மாட்டி. ஹாய்
7: ஹாய்
5: ஹாய், தாடா வாஜியார் சைக்கிள் வராரு.
7: வீல்கள் பெண்டாயிட போது.
5: யார்தரா சைக்கிள்? இதுவா?
6: நம்ம குக்குதுமா, நைசா தண்ணு வந்துட்டேன்.
5: குடுறா, நான் ரவுண்ட் போயிட்டு வரேன்.
6: வேண்டாம்டா.
5: குடுறானா?
6: ஜாகிரத.
5: ஐயா
6: டேய், பாத்தோடா டேய்.
5: ஏதோ ராஜன் நம்ம சாப்பாட்டுல மண்ணை போட்டு வேண்டாம்.
8: பார்த்து வரக்கூடாது.

0: ஹலோ சார்.
1: வாங்க சார், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஏய், கூப்பிட்டு இருக்கோம், திரும்பி பார்க்க போறேன். எழுதாங்க.
2: எடே வாடா. இப்படி
3: இன்னொரு விஷயம்
2: விஷயத்த அங்க பேசிக்கலாம்.
0: வாமா. உன் பேர் என்ன?
3: நரசிம்மூர்த்தி.
0: அப்ப உரிமைகிட்டே பதில் சொல்லு.
3: அண்ணா, என்ன ராக் பண்ண போறீங்களா?
2: இல்ல, சம்மந்தம் பேச போறோம்.
0: அண்ணே, நீச்சல் அடிப்பீங்களா?
3: கொஞ்சம் அடிப்பேன்.
0: கொஞ்சம் அடி பாக்கலாம்.
3: இங்க எப்படி அடிக்கிறது? தண்ணீர்ல தான் அடிப்பேன்.
0: ஐயா, தண்ணீர் தான் நீச்சல் அடிப்பாராம்.
2: அப்படியா?
0: அட்ரா
3: அடிக்கிறோம் சார்.
2: அட்ரானா
0: முன்னாடுறா. அட்ரா
2: சீக்கிரம்
3: போதுமா?
2: போதுமா?
0: அலைய வர நீட்டு.
3: Good morning, sir.
4: Watch this. Stupid. Go to the classes.

0: morning pain in giving them all goodbye. Meet me tonight in the moonlight. Dolly, meet me tonight all alone.
1: All right, good boy.
2: Good morning.
3: What's so good about the morning, sir?
1: Good morning, sir.
2: Sit down.
1: Thank you, sir.
2: Today is the first class. So, na para nadatha poradilla. Just relax. Sari, sari, sari. இப்போ நம்ம எதை பத்தி பேசலாம்?
4: சினிமா பத்தி சார்.
2: Shut up! I hate cinema. சினிமா பத்தி பேச கூடாதுங்க. நானே சொல்றேன், உங்க விடுமுறை நாட்கள்லாம் எப்படி கழிச்சீங்க பிரபு?
5: சார், நான் ஃபேமிலியோட டெல்லி ஆக்ரா எல்லாம் போனேன். அங்க நல்ல நல்ல சீரியல் எல்லாம் பார்த்தேன்.
6: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
5: எஸ்.
6: குட் மார்னிங் சார்.
2: யுவர் நேம் ப்ளீஸ்?
6: உமா.
2: நியூ கேர்ள்?
6: எஸ் சார்.
2: சிட் டவுன். டு அட்டெண்டன்ஸ் ப்ளீஸ். அலைஸ்?
7: எஸ் சார்.
2: அம்பிகா?
8: எஸ் சார்.
2: அம்ஜத் கான்?
9: எஸ் சார்.
2: ஆரதி?
10: எஸ் சார்.
2: அரவிந்த் பிரபு? அரவிந்த் பிரபு? அரவிந்த் பிரபு? பிரபு
5: பிரசன்ட் சார்.
2: யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சன்ட். Am I right?
5: Yes, sir. You are right. Babu? Hey, Babu.
11: Enna?
5: Babu!
4: Enna, da?
5: Ava yenda inni class ku varala?
4: Evana?
5: Adanda, namma class ku vanda pudhu ponnu.
4: Oho, vaadhyar anga varingla? என்ன திடீர்னு அவன் ஞாபகம்?
5: சும்மா தான் கேட்டேன்.
4: அதானே பார்த்தேன்
5: பாபு.
4: என்னடா,
5: அவ காரை ரிப்பேர் பண்ணி விட்டமே, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ?
4: ஆகட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
5: எதுக்கும் அவ வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரலாம்டா. வாடா பிளீஸ்டா.
4: டேய் பிரபு, நீ போற போக்கு சரியில்லை. சரி சரி வா. இது எங்க போய் முடிய போதோ? இவன் தப்பிச்சிருவான், நம்ம உதவாங்கணும். அல்ல,
5: ஃப்ரெண்டுக்காக தானே பண்ற இதெல்லாம்.
4: பெரிய ஃப்ரெண்டு, இதுக்கு மட்டும் ஃப்ரெண்டு வேணுமா?
12: Come in. Sit. Make yourself comfortable. Just a minute. Mommy? Mommy? Mommy?
5: ஏய் பிரபு, அவங்க அம்மா வரப்போ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கூடாது. கௌரவமா பெரியாள் மாதிரி நடந்துக்கணும்.
12: பிரபு, இதான் எங்க அம்மா.
5: கிளாட் டு மீட் யூ மேடம்.
12: உக்கார் தம்பி. உமா, இப்போ காஃபி கொண்டா. எந்த ஊர் தம்பி?
5: மெட்ராஸ் மேடம்.
12: மெட்ராஸ்ல எந்த இடத்துல?
5: மயிலாப்பூர்ல மேடம்.
12: உங்க அப்பா பிசினஸ் பண்றாரா?
5: அவர் விஷயத்துல நான் தலையிடதில்லை மேடம்.
12: உமா, நீ பேசிட்டு இதோ வந்துடுறேன்.

0: எனக்கு மாப்பிள்ள டீனா நான் தான் மாப்பிள்ள நாக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கு
1: நீங்க எதுக்கிட்ட என்ன ஃபாலோ பண்றீங்க
0: நீ எதுக்கு இங்க வந்த
1: நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன்
0: நாங்க எங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தோம்
1: அனாவசியமா என்ன வம்புக்கு இழுக்கிற
2: மொத்த எல்லா விஷயத்திலயும் கூட இருக்க அது அந்த உமா விஷயத்துல மட்டும் சைடு வாங்க பாத்தியா
0: ஏண்டா நாங்களும் உமா கிட்ட பேசினா என்னடா எடுப்பது
1: உங்களுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் தா போய் பேசி பாருங்கடா
0: வேண்டாம் சேலஞ்ச் பண்ணாத நான் வட்டத்துல இருக்கேன் உமா ஒண்ணு ஓடம் கட்டிட்டு
1: போட்டா அமுல் பேபி உனக்கு ஏண்டா அடல்ஸ் பேச்சு உமாவுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கலையா
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தனியா அவங்க வீட்டுக்கு போக கூடாது
1: நான் வீட்டுக்கு போனேன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க
0: வண்டி திடீர்னு பிரேக் பண்ணா தள்ளிட்டு வருவானா
1: அரேஞ்ச் என்ன
0: சரி சரி விடு நம்ம கிடைக்கிறதோ ஒரு மணி நேரம் சாயந்தரம் அது ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு இது வேறையா
1: டேய் சும்மா இருக்கடா கையில பைசா இல்லாம இருந்தா ஜாலி வேண்டிய கிடக்குது
0: பைசா வேணா என்ன கேக்குறதானே
1: எங்க காட்டு கண்ணா
0: வேணா டேய் வேணா
1: டேய் பைசாவை சொல்றான்டா
0: பைசாவா
1: நீயே வச்சுக்கோ உன் பரம்பரையோட மொத்த வேல்யூ
0: உனக்கு ஏதாவது பைசா வேணா நம்ம வாட்ட நினைக்கலண்டா அவரு தான் டெய்லி சில்லற வர்றாரு
1: டேய் இன்னொரு வாட்டி நீ ஐடியா கொடுத்த உன் நாக்க இழுத்து ஆணி அடிச்சிடும் ஜாக்கிரத
0: டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது
1: ஆமா நீ பெரிய புத்திசாலியா இருந்தா இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க பாக்கலாம்
0: ஓ எஸ் எவனா ஒரு பேக் வரட்டும் நான் சம்பாதிக்கலாம் இல்லையா பாரு
1: கையில பெட்டியோட ஒரு பேக் வருதுடா போய் பிடி
0: சார் ஊருக்கு புதுசா
1: ஆமா
0: ஐயோ ஒரு சின்ன உதவி 10 ரூபாய்க்கு சில்லற இருக்குமா
1: இரு பாக்க இருக்கு
0: தேங்க்ஸ்
1: எப்படி 10 ரூபாய் எங்க
0: குடுத்துதானே சில்லற வாங்கின
1: பெரிய ஏமாத்தலாமா சார் சே தப்பு சார் 10 ரூபாய் முழுசா முடிங்கிட்டீங்களா சார்

0: இன்னைக்கு புதுசா வாதையர் வருது.
1: யார் வந்தானடா? நீ தூங்கு, உன்னையார் கேட்க போறான். அப்படியே வந்தாலும் அசோகர் மரம் நட்டார், அக்பர் ரோடு போட்டார் அப்படின்னு சொல்ல போறாங்க. புதுசா வந்தவர் மட்டும் அக்பர் சினிமா எடுத்து சொல்ல போறாரு.
0: அதுக்கு இல்லடா, புதுவாதையார் எப்படி இருப்பாரோன்னு ஒரு கியூரியாசிட்டி.
1: சிவே
2: சிதான் பாய் சிதான், இவர் தான் மிஸ்டர் பிரேம். ஹலோ, உங்க புது வாத்தியார். ஆ மிஸ்டர் பிரேம், நவ் யூ கேன் டேக் தி கிளாஸ்.
3: எஸ் சார்.
2: ஓகே.
3: குட் மார்னிங். குட் மார்னிங். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். யார்கிட்டயாவது 10 ருபீஸ் சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் கொடுத்ததுக்கு 10 ரூபாய் நோட் வாங்கிட்டல்ல.
4: கட்டுக்காம
5: வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் பயந்தே போயிட்டேன்.
6: அப்புறம்

0: மாஸ்டர் வந்து உங்க அம்மா கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணாரா?
1: நோ நோ, ஹி இஸ் எ ஜென்டில்மேன் தெரியுமா, அது விஷயமா எதுவுமே பேசல. எங்க வீட்ல அவுட் ஆஃப் காலியா இருக்குன்னு யாரோ சொல்லிருக்காங்க.
2: சரி சரி, மாஸ்டர் வீட்டுக்கு வந்தானா? சுடுவோம் வந்தா என்ன? சொல்லிட்டேன் மச்சான், வர போலாம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ உமா, காலையிலே நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ கிளாஸ்க்கு
1: வந்துட்டேன்.
0: அந்த ரெக்கார்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
1: இல்ல சார், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்தது.
0: என்னாச்சு?
1: அதனால தான் சார் கம்ப்ளீட் பண்ணல.
0: என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் கிளியர் பண்ணிருப்பேன். சரி, இப்ப நீ வீட்டுக்கு தானே போற?
1: ஆமா சார்.
0: சரி வா, நானும் வரேன்.

0: என்ன வரியான ஒரு வார்த்தை கூட கேட்கல.
1: வீட்டுக்குள்ள போய் க்ளோஸா பழகடா.
2: பிரபு நீயா? ஐம் சாரி, நான் உன்னை கவனிக்கவே இல்ல.
0: நான் என்ன சாதாரண ஸ்டூடெண்ட் தானே?
2: பின்ன
0: உங்ககிட்ட இருக்கிற சில புக்ஸ் எனக்கு வேணும்.
2: எது வேணும்னு சொல்லு, நாளைக்கு எடுத்துட்டு வரேன்.
0: வேணா வேணா, நானே வந்து எடுத்துக்கிறேன், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?
2: நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் வரட்டுமா?
0: பாய்.
3: அப்பாடா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? ஏய், கல்பனா டாக்கீஸ்ல அடல் சோடி படம் வந்திருக்காண்டா, எல்லாரையும் விடுறாங்களா? நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சின்ன பசங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தாங்களாண்டா. சரியான விட இருக்கும். கவலைப்படாத, வில் சால்வ் தி ப்ராப்ளம். கம் ஆன் எஸ்ஏ, ஒரு புடியா போய் ஒரு சினிமா பார்ப்போம்.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: என்ன பிரபு தனியா உட்கார்ந்திருக்கேன்?
0: ஒண்ணும் இல்ல,
2: நான் வீட்டுக்கு போற வரியா? என்ன பிரபு?
0: ஏன், உன் கூட மாஸ்டர் வரலையா?
2: அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா, அதனால லேட்டா வரேன்னாரு. நாம போலாமா? என்ன பிரபு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. மாஸ்டர் இருக்கிறதுனால எவ்வளவு ஜாலியா பொழுது போகுது தெரியுமா? அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா? அதனாலதான் அம்மா கூட அவருக்கு டீ டியூஷன் வச்சுக்க சொல்லிட்டாங்க.
0: மாஸ்டர் கிட்டயா?
2: ஏன்
0: இல்ல, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாமே, நான் சொல்லி தரேன். மாஸ்டர் கிட்டயா போனும்?
2: என்ன இருந்தாலும் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிற மாதிரி வருமா?
0: அப்போ எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு
2: சொல்றியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல.
0: என்ன பத்தி உனக்கு இப்ப தெரியாது, எக்ஸாம் வரட்டும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணா இல்லையான்னு பாரு.
1: எனக்கு
0: வர எரிச்சல் அவருக்கு தான். இவளுக்கு என்ன? எப்ப பாரு மாஸ்டர், மாஸ்டர்
1: எப்ப பார்த்தாலும் இதே தான்.
4: உனக்கு பிரேம் மாஸ்டர் தான் எதிரி,

0: அம்மா பாவம் சின்ன பொண்ணு, அவளை விட்டு வழிகிடாத.
1: ஒன்னும் கவலைப்படாத, ஒரு லாஸ்ட் சான்ஸ். அவ முன்ன மாதிரி உங்க பழகிறாளு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு டியூஷன் கிளாஸ்ல நைஸா அவ கைப்பிடிச்சுப்பார். நம்ம கேட்டுட்டே இருக்கோம், வேடா பேர்ந்த மாதிரி உட்காந்துருக்கான். நேத்து என்னதானே நடந்தது?
2: ஐயா ரொமான்டிக் மூட்ல இருக்காரா? நேத்து நம்ம சொன்னபடியே நடந்திருப்பா, உமாவும் வாங்கிருப்பா. என்னடா நான் சொல்றது கரெக்டா?
3: போங்கடா, நீங்களும் உங்க ஐடியாவும்.
1: ஏன் என்னதாச்சு சொல்லி தொலையன்.
3: அவ என்ன அடிக்காத குறைதான், என் மானமே போயிடுச்சு. இனிமே என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லிட்டாவே. உங்களை போய் ஐடியா கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்.
2: டேய் பாபு, அந்த ஐடியா தான் ஃபெயிலியர் ஆகி போச்சு, வேற ஏதாவது சொல்லுங்கடா.
1: டேய் நான் சொல்லடா. தம்பி நீ சின்ன பையன், பெரியவங்க பேசும்போது தள்ளிடாத. கம்மனி என்ன?
2: டேய் நீ கொஞ்சம் சும்மாறா, இவன் தான் என்ன சொல்றான்னு கேட்போமே. டேய் கண்ணா நீ சொல்லுமா.
4: இல்ல நாளைக்கு நம்ம பிக்னிக் போறோம்ல, அப்போ நம்ம மாஸ்டருக்கு பதிலா குரங்குச்சி தான் வருது, உமாவும் தனியா வருவா. அப்பா அவள
2: வரே பா, குட் ஐடியா. டேய் பையா நீ எங்க கூட சேர்ந்து புத்தாலி ஆயிட்ட. என்னம்மா இவன் சொல்ற ஐடியா கரெக்ட் தானே?

0: பிரேம் மாஸ்டர் வரமாட்டார்னு சொன்னீங்க, இப்ப அவரும் அவளோடு வராரு.
1: என்னடா செய்யறது? சரி சரி கண்டுக்காத, நாம் அப்படியே சமாளிப்போம்.

0: செய்யல.
1: கியோ நைக்கியா
0: ஏன் பண்ணணும்?
1: ஏன் பண்ணணுமா? பரீட்சையில பாஸ் பண்ணவனா?
0: வேணாம்.
1: டேய், நீ இந்தி படிக்கலனா உனக்கு இந்தியாவுல ஃபியூச்சரே கிடையாதுற.
0: நீங்களும் தான் இந்தி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெரிய ஃபியூச்சர் இருக்கு?
1: டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டேய் பிரபு, உன் வயசுல ஜவஹர்லால் நேரு ஷேக்ஸ்பியர் தலகீழ படிச்சாராம், அது தெரியுமா உனக்கு?
0: உங்க வயசுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு?
1: சுப் பிரபு, யூ கம் அண்ட் சீ மீ அட் 2 o'clock.
0: ஏஎம் ஆர் பிஎம்?
1: ஏஎம். பிஎம். இட்ஸ் ஆல் ரைட், நவ யூ சிட் டவுன். வெயிட் டவுன். யார் வச்சது? எவன் வச்சது? மரியாதையா உண்மையை சொல்ல போறீங்களா? இல்ல என்டையர் கிளாஸையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தனியா டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யார் வச்சது? எவன் வச்சது?
0: ஏன் சார் சும்மா கத்துறீங்க? நான் தான் வச்சேன். இப்ப அதுக்கு என்ன?
1: நீயா? ஏறா, வெளியே போ.
0: நான் வெளியே போனா நீங்க வெளியே வர முடியாது.
1: இப்ப என்ன ஆயி போச்சு? யாரும் போவானா? பைத்தி பைத்தி. மை டியர் ஸ்டூடெண்ட், ஆப் சப் ஜான்தே ஹோங்கே கபீர்.
0: என்ன பீர்?
1: கபீர். கபீர் ஏக் மகான் கபி.
2: நீ என்னதான உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க?
0: என்ன
2: நீ செய்யறதுல உனக்கே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு
0: இருக்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்?
2: இன்னைக்கு எதுல பாதி கிளாஸ்ல இருந்து வந்த சொல்லுடா.
0: எனக்கு அந்த கிளாஸ்ல இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்துட்டேன்.
2: சரி, இன்னைக்கு உனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கல, வந்துட்டேன். தமாஷா தான் அந்த வாத்தியார் சேர்ல முள்ள எடுத்து வச்சேன்னு நினைச்சேன். எதுக்காக அவட்ட சண்டை போட்டேன்? இப்படி எல்லாம் பண்ண உன்ன ஸ்கூல் விட்டே எடுத்துருவாங்க, தெரியுமா?
0: தெரியும்.
2: தெரியும்ல? அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ரவுடி தானே பண்றேன்.
0: எனக்கு இந்த ஸ்கூல்ல இருக்க பிடிக்கல, நான் இந்த ஸ்கூலை விட்டே போக போறேன்.
2: ஓஹோ, உங்களுக்கு ஏன் இந்த ஸ்கூல்ல இருக்க பிடிக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? டேய், எனக்கு தெரியும்டா நீ எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிறேன்னு. மாஸ்டர் உமா சோசியல பழகிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால உனக்கு அவங்க மேல போறாம. அவளுக்காக இங்கிலீஷ் ஸ்கூல் விட்டு போறேங்கிற?
0: ஆமா.
2: நீ எடுத்தது ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு.
0: எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை.
3: உங்க எல்லாருடைய கம்ப்ளைண்ட்ஸையும் வச்சு பாக்குறப்ப பிரபுவால நம்ம ஸ்கூலுக்கே ரொம்ப அவமானம். திஸ் இஸ் நாட் த ஸ்கூல் ஃபார் ஸ்கவுண்டரல்ஸ். அவனை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டுப்படக்கூடாது. அவன் இந்த ஸ்கூலை விட்டே சஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: டிஸ்மிஸ் பண்ணிடலாம் சார்.
5: ஆமா சார், அவனை டிஸ்மிஸ் பண்ணாதான் இந்த ஸ்கூல் உருப்பிடும்.
3: என்ன மிஸ்டர் பிரேம், நீங்க தான் பிரபுவோட கிளாஸ் மாஸ்டர், உங்க ஒப்பீனியன் சொல்லலையே.
6: என் அனுபவத்துல பிரபு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், அவன் தப்பு செய்யற பையன்தான், ஆனா திருத்த முடியாத முரடன் இல்ல. அவனோட பிரச்சனை என்னன்னு தெரியாம அவனை தண்டிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
3: அப்போ அவனை அப்படியே விட்டலான்னு சொல்றீங்களா?
6: நான் அப்படி சொல்லல. பிரபு இப்ப ஒரு கஷ்டமான பருவத்தை தாண்டிட்டு இருக்கான். ஐ மீன் அடலசன்ஸ். சிலருக்கு அது ஈஸியா இருக்கும், சிலருக்கு கஷ்டமா இருக்கும். முதல்ல அவனுடைய ப்ராப்ளம் என்னங்க தெரியணும்.
3: சோ இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க?
6: எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க, நான் பேசி பாக்குறேன்.
3: ஐ டோன்ட் மைண்ட், ட்ரை வரல.
6: உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பேசலாமா?
0: ஆச்சரியமா இருக்கு. எது இல்ல, நான் உங்களோட பேசணும்னா ஒண்ணு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல ஒரு அழகான பொண்ணா இருக்கணும். நான் தான் ரெண்டுமே இல்லையே.
6: பிரபு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க?
0: அது என்னோட தப்பு இல்ல.
1: கூன் பூரா உன கெட்ட பேர்.
0: ஐ டோன்ட் கேர்.
1: பிரபு இந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாங்க.
0: ஐ அம் ஹாப்பி.
6: யூ ஓகே? நீ இந்த ஸ்கூலை விட்டு போற, யூ ஆர் ஹாப்பி. மறுபடியும் நானும் இந்த ஸ்கூலும் உன்னை திரும்பி பார்க்க போறதில்ல. ஐ மீ ரைட்?
0: ஃபார் ஒன்ஸ் யூ ஆர் ரைட்.
6: நீ போறதுக்கு முன்னாடி கேன் ஐ மேக் எ ஃபைனல் ரிக்வெஸ்ட்?
0: என்ன?
6: நீ ஏன் இப்படி வேணுனே ரவுடி வேஷம் போட்டுட்டு பாதியில போற?
0: தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்.
6: எஸ் ஐ நோ, பட் இட்ஸ் மை ஃபைனல் ரிக்வெஸ்ட். சொல்லு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்?
0: யூ ஆர் மை ப்ராப்ளம்.
6: நானா?

0: பாடிய மட்டும் வளர்த்தா பத்தாரு, இதையே வளர்த்துக்கணும்.
1: முடியவா இருக்கேன்.
0: மூணு மார்க் வாங்கி இருக்கிற மூதேவி.
1: பரவாயில்லையே, உங்க டீச்சிங்ல மூணு மார்க் வாங்கிட்டேன்னு.
0: போட்டி ஒரு சீட் பிரபு, கெட் அப், உட்டோ உட்டோ.
1: என்னந்தா சார் இருக்கான்?
0: யூ சிட் டவுன்.
1: நீ உட்கார்றான்.

0: நீங்க தான். என்னைக்கு நீங்க இந்த ஸ்கூல் பண்ணீங்களோ அன்னில இருந்து என் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
1: நான் பாடத்தை தான் ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன்.
0: இவ்வளவு நாள் என்னோட ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்த உமா நீங்க வந்த உடனே அடியோட மாறிட்டா.
1: தயசி, அவ மாறினத்துக்கு காரணம்னா அதனால என்ன மாதிரி நீ மாறினா அவ உன்னை விரும்புவான்னு நினைச்ச இல்லையா? இத பாரு பிரபு, இந்த வயசுல நீ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை விட விட்டு விலக வேண்டிய விஷயங்கள் தான் அதிகம். உமாவோ நானும் உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட எண்ணங்கள் தான் உனக்கு பிரச்சனை. அதுல என்ன பிரச்சனை? என்னையும் உமாவையும் பத்தி ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்க பாரு, அது ஒரு பிரச்சனை. என்கிட்ட அன்பா நடந்துக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி நீ இது மாதிரி நினைச்சா நான் வருஷா வருஷம் 100 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். எல்லாரையும் மாதிரி உமா என்னோட ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல். ரெண்டாவது, நீ என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது? நான் உன் இன்ஸ்பயர் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா பிரபு ஷுட் நாட் அண்ட் கனாட் பிகம் பிரேம். உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தேடிப்பாரு, அதை கண்டுபிடிச்சு அந்த திறமை நீ வளர்த்துக்க. அப்பதான் உன் சொந்த பர்சனாலிட்டி வெளிப்படும். யூ ஷுட் பி ஒரிஜினல், நெவர் அன் இமிட்டேஷன். அதுலதான் எனக்கும் பெருமை, மற்றவங்களுக்கும் உன் மேல ஆர்வம் வரும். இந்த சின்ன விஷயத்த புரிஞ்சுக்காம என்னென்னவோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன யோசி, நல்லா யோசிச்சு நாளைக்கு வந்து என்ன பாரு. இப்பவே சொல்றேன், நான் ஒரு மடே, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நானும் என்னன்னவோ. ஐ எம் வெரி சாரி ஃபார் மை செல்ஃப், என்ன மன்னிச்சிருங்க சார்.
2: டேய், ஸ்கூல் பிரசிடென்ட் நீ தான் இருக்கணும்.
0: என்ன சொல்ற? என்னால முடியாதுப்பா.
2: என்னால முடியாது?
0: ஏற்கனவே எனக்கு ஸ்கூல்ல கெட்ட பேரு, உங்களுக்கெல்லாம் பிரசிடென்டா நான் எப்படி நிக்க முடியும்?
3: முடியும், நாங்க சொல்றோம், நீ தான் பிரசிடென்ட்.
2: இவனே சொல்றது இவனுக்கு.
0: சரி, உங்க இஷ்டம், நான் பிரசிடண்டா நிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள் சில பேர் என்ன ஸ்கூல் பிரசிடண்டா நிக்க சொன்னாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். இங்க வந்தப்புறம் தான் அவங்க நிஜமாவே நண்பர்களா இல்ல விரோதிகளான்னு நினைக்க தோணுது. நான் உங்க பிரசிடண்டா வந்தா உங்களுக்கெல்லாம் கிளாஸே கிடையாது, கேம்ஸ் தான் ரொம்ப இருக்கும், வாரத்துக்கு 2 சினிமா காமிப்பேன், ஹாலிடேஸ் நிறைய இருக்கும். இப்படி எல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணலாம், ஆனா நம்ம பிரின்சிபல் அதை அலோவ் பண்ண மாட்டார். அதனால உங்களுக்கு எது நல்லதோ அதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு சின்ன விஷயம், என்ன பிரசிடண்டா எலெக்ட் பண்றீங்களோ இல்லையோ, உமா மட்டும் வைஸ் பிரசிடண்டா எலெக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு அழகான வைஸ் பிரசிடண்ட் கிடைப்பான்.

0: நத்திங். உமாவும் ஜெயிச்சுட்டா.
1: அவ ஜெயிச்சான் தோத்தல் நமக்கு என்னடா?
0: இது வரைக்கும் உங்ககிட்ட பேச மறந்தால இப்ப எப்படி உங்ககிட்ட பேசிதானே ஆகணும்?

0: மிஸ்டர் பிரபு.
1: எஸ் மேடம்.
0: உன்னோட ஒரு விஷயம் பேசணும். ஸ்கூல் சம்பந்தமா.
1: வித் பிளஷர்.
0: உங்க ஹாஸ்டல் மெஸ்ல சாப்பாடு சரியில்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்?
0: ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளை எலெக்ட் பண்ணிருக்காங்க.
1: எலெக்ஷன்ன்றது ஒரு ஃபன். அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறது சீரியஸ் ப்ராப்ளம். நீ இப்ப பேசுற விதம் தான் ஃபன்னியா தெரியுது.
1: இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ண முடியும்.
0: பேரண்ட்ஸ் இங்க இல்லனா நம்ம கார்டியன் யாரு?
1: பிரின்சிபல்.
0: அப்ப நம்ம பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம்.
1: இத பாருமா, பிரின்சிபலுக்கு அவர் வேலை என்னன்னு நல்லா தெரியும். நான் யாரு, என் வேலை என்னன்னு அவருக்கு.
0: ஷட் அப். எனக்கும் தெரியும். நீ ஒரு கோழை. கார்டன் கிளவுஸ் போட்டுக்கிட்டா இன்னும் ரொம்ப அழகா இருப்பேன்.

0: belly. Wonderful food. வெட்டுங்க, சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க.
1: என்ன
0: ஸ்ட்ரைக்க? அவன் சோறு கிடைக்கலன்னு ஸ்ட்ரைக் பண்றான். நீங்க சோட்டை முன்னால வச்சுக்கிட்டே ஸ்ட்ரைக்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடு. Boys, where are you all going? Don't go. Sit down. உட்காருங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. No.
2: அப்பவே இவனை டிஸ்மிஸ் பண்ணிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா சார்? எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். திமிழ் பிடிச்சது
3: யூ பிளடி.
2: உன்னை எப்போ டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும்? எல்லா பசங்களும் சேர்த்து கலண்டா பண்ற?
4: இல்ல சார்.
2: என்னடா இல்ல?
3: ஷட் அப் யுவர் மவுத். யூ ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் டுடே. வை சஸ்பெண்டட்? யூ ஆர் டிஸ்மிஸ்ட்.
4: நான் ஒரு நிமிஷம் பேசலாமா சார்? நாங்க வீட்டை விட்டு வந்த அப்புறம் இந்த ஹாஸ்டல் தான் சார் எங்க வீடு. நம்ம ஹாஸ்டல் மேஸ் நடத்துறவர் நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு. அவரை எதிர்த்துதான் சார் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம். நீங்க ஒரு தடவை அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா போதும் சார். அதனால்தான் சார் நாங்க இப்படி நடந்துக்கிட்டோம். இது தெரியாம நீங்க என்ன அடிச்சிட்டீங்க.
3: Oh my God.
5: பிரபு, என்ன மன்னிச்சிரு.
4: எதுக்காக?
5: ஹாஸ்டல் ஸ்ட்ரைக்ல நீ அடி வாங்கினதுக்கு நான் தானே காரணம்.
4: அதுக்காக நீயா வருத்தப்படுற? நான் தான் நீ விரும்பின மாதிரி பிரச்சனையை தீர்த்துட்டேனே.
5: நீ அடி வாங்கித்தான் பிரச்சனை தீரும்னா நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்கவே மாட்டேன்.
4: நீ என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசறதா இருந்தா நான் எவ்வளவு அடி வேணா வாங்குவோமா?
5: எனக்கு உண்மையில அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா?

0: தெரியாத? தெரியாதுனா எப்படி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு உங்க ரெண்டு பேர் மட்டும் எழுதணும்னா? இதுல ஏதோ இருக்கு சார்.
1: யாரோ வேண்டாதவங்க எழுதிருக்காங்க சார்.
0: வேண்டாதவங்களா சார்? போய் சொல்றேன் சார், இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ கட் பண்ணிட்டு சுத்தறப்பவே எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு.
1: இல்ல சார்.
2: ஸ்டூபிட், பீ கேர்ஃபுல். இன்னொரு தடவை இது மாதிரி நடந்தது ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை.
3: ஒண்ணும்
1: தெரியாத சின்ன பசங்க மேல நாமளே வீண் பழி போட்டு அவங்களை பெரிய மனுஷங்களா கிட கூடாது.
3: நீங்க சொல்லிட்டீங்க, இதுவே நாளைக்கு தவறான ஆசைக்கு இடம் கொடுக்காத என்ன நிச்சயம்? அவங்க அப்பா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா?
1: தாய்ங்கிற முறையில உங்க மகளை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, அதை விட மாஸ்டர்ங்கிற முறையில என் ஸ்டூடெண்ட பத்தி எனக்கு அதிகமாவே தெரியும். அவங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங்.
3: எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்?
1: நான் உமாவை பார்க்கணும்.
3: நீ ஒண்ணு அவளை பார்க்க தேவையில்லை.
1: ஆண்டி, நாங்க ஒரு தப்பும் செய்யல, ஏன் எங்களை கண்டிக்கிறீங்க?
3: நான் என் மகளை தான் கண்டிச்சேன், உன்ன இல்ல.
1: ஆண்டி, பாபு கணேஷ் சோமோட நான் எப்படி பழகுறேனோ அப்படிதான் உமாவோடையும் பழகுறேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை பிரிச்சிட்டீங்க.
3: போதும், வாய மூடு. முதல்ல எங்க இருந்து போ?
1: போக மாட்டேன். உமாவை நீங்க கூப்பிடுங்க, நான் அவளோட பேசணும்.
3: ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னையும் உமா கூப்பிட சொல்வேன். போடா இங்க இருந்து. அம்மா, வேறு வண்டியில

0: உமா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல உமா.
1: பிரபு பிளீஸ் இங்க இருந்து போயிடு பிரபு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கேளு பிரபு.
0: நான் சொல்றது கேளு உமா, நான் உன்னோட பேசணும்.
1: சொன்னா கேளு பிரபு.
2: I already warned you once. ஏன் கிளாஸ்ல வந்து காட்டப்பட்டி? Get out. Get out, I say.

0: என்ன தைரியம் இருந்தா நாங்க சொல்லியும் கேட்காம நீ அவன் பக்கத்துல உட்காருவே?
1: பிரபுதாமா என் பக்கத்துல உட்கார்ந்தா?
0: அதான் ஏன் உட்காந்தா?
1: பெஞ்சு தானே, உட்கார்ந்தா என்னமா?
0: அவன் காத்து கூட மேல படக்கூடாது.
1: இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க என்ன தடுக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட பேசணும்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட இருக்கணும்னு தோணுது. பிரபுவ பாக்க நினைக்கிறதுனா அவனை பாக்க வைக்கிறது உங்க கண்டிப்பு. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அதுக்கு காரணம் நீங்க, உங்க கோல், உங்க கண்டிப்பு. நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும்
2: சுப்பிரமணியம், உங்க சன் பிரபுவ இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறத தவிர வேற வழியே இல்ல.
3: உங்களாலேயே அவனை திருத்த முடியலன்னா அவனை வேற எங்க கொண்டு போக முடியும்?
2: இது பாடம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம், குற்றவாளிகளை திருத்த சீர்திருத்த பள்ளி இல்ல.
3: அவனை நான் இப்ப என்ன பண்றது?
2: அது தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வரவழைச்சிருக்க மாட்டேன்.
3: ரொம்ப புத்திசாலித்தனமான பதில்.
2: உங்களுக்கு வேணும்னா பிரபுவோட கான்டாக்ட் சர்டிபிகேட்ல குட்னு போட்டு தரேன்.
3: அது இங்கேயே வேலை போகாதப்போ வேற எங்க கொண்டு போறது?
2: ஐ எம் சாரி மிஸ்டர் சுப்பிரமணியம், ஐ கான்ட் ஹெல்ப் இட்.
4: ஒரு மாதிரி இருக்குங்க.
5: நல்ல பிள்ளைய பத்தவன் பார்வை மேல இருக்கும், தருதலைய பத்தவன் தரைய தர பாக்கணும்.
4: என்னப்பா சொல்றீங்க?
5: சொல்ல வேண்டியதெல்லாம் பிரின்சிபல் சொல்லிட்டார். என் பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டு காசை செலவழிச்சு உன்னை இங்க அனுப்பிச்சதுக்கு நீ என்ன சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்க தெரியுமா? டிஸ்மிஸ் சர்டிபிகேட்.
4: என்ன டிஸ்மிஸ் செய்யறதுக்கு காரணமே இல்லையப்பா, எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
5: டேய், உன் படிப்பை பத்தி இப்ப நான் கவலைப்படல. நீ சரியா படிக்கலன்னா உனக்கு தான் கேடு. ஆனா நீ ஒழுக்கம் கெட்டதுனால உன் ஸ்கூலுக்கு அவமானம்.

0: எத்தனை உனக்கும் கேவலம். நானும் அவளும் பழகிறதுனால அவங்க எல்லாருக்கும் அவமானமா இருந்தா அதை பத்தி எனக்கு அவள் இல்ல.
1: வெரி குட்.
0: அருமையா வளர்ந்திருக்கு. அப்பன் சவுக்கடி போட்டு காலனா கொண்டு வந்தா பிள்ள அவன் உடம்புல உப்பு தேய்ச்சிட்டு கொண்டு போயிடுவானா? பெத்து வளர்த்தவனை பத்தி கவலை இல்ல, அறிவு கொடுத்த பள்ளிக்கூடத்தை பத்தியும் கவலை இல்ல. ஆனா உன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறேன். உன்னுடைய கீழ்த்தனமான சந்தோஷத்துக்கு மட்டும் அக்கறை காட்டுறேன். வெல் டன் மை பாய்.
2: எனக்கு கீழ்த்தனமான நோக்கம் எதுவும் கிடையாது.
0: ஷட் அப். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இரு. மெட்ராஸுக்கு.
2: நான் இங்கதான் இருக்க போறேன்.
0: இங்கதான் செய்ய போறேன்.
2: உமா விட்டு என்னால எங்கேயும் வர முடியாது.
0: போறா தருவதில் இன்னும் ஒரு நிமிஷத்துல என்னால சொல்ல முடியும். ஆனா செய்ய முடியாதுரா. ஏன்னா நான் பெத்தவனாச்சே. 17 வருஷமா சுமந்த எனக்கு நீ சுகமா இருக்க, சவாரி செய்த உனக்கு நாங்க சுமையாயிட்டோம்.
2: அப்பா
0: ஒரு நிமிஷம் பேக்கப் யுவர் திங்ஸ்.
3: சார், பிரபு நம்ம ஸ்கூல் பாய். நல்லதை சொல்றது மட்டும் நம்ம வேலை இல்லை, தவற திருத்துறதும் நம்ம கடமை.
4: பிரபு இஸ் எ டேஞ்சரஸ் ஃபெலோ. அவன கிரிமினல் புத்தி.
3: சார், அவனோட வயசுல கிரிமினலா யாரும் உருவாகிறது இல்ல, உருவாக்கப்படுறாங்க.
4: அப்ப நம்ம ஸ்கூல் அவன கிரிமினலா கிடைச்சுங்கிறீங்களா?
3: நாம அறியாம நம்ம கூட தவறு செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கலாம் சார்.
4: இப்ப என்னதான் பண்ணலாங்க?
3: பிரபு இப்ப டிஸ்மிஸ் பண்ண வேண்டாங்க.
4: பிரபு ஏற்கனவே டிஸ்மிஸ் பண்ணியாச்சு.
3: நீங்க நினைச்சா அவனை திரும்ப சேர்க்க முடியும் இல்லையா?
4: அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இல்ல. ஸ்கூல் கௌரவத்தை நான் காப்பாத்தி ஆகணும்.
3: ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை எரிச்சுதான் காப்பாத்தணுமா சார்?
4: மிஸ்டர் பிரேம்,
3: இந்த சின்ன பையனை உங்க மகனா இருந்தா இப்படி செய்வீங்களா சார்?
4: பிரேம், நீங்க அதிகமா பேசுறீங்க.
3: நான் சரியா தானே பேசுறேன்?
4: நீங்க உங்க வேலையை பாருங்க.
3: நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன்.
4: பிரபு இஸ் டிஸ்மிஸ்ட், கோ டு யுவர் கிளாஸ்.
3: பிரபுவோட பேரை கிளாஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து அடிக்கிறப்ப என்னோட பேரை ஸ்டாஃப் ரெஜிஸ்டர்ல இருந்து அடிச்சிடுங்க. ஐ எம் ரிசைனிங் மை ஜாப். காரணமே இல்லாம ரெண்டு பேரை தண்டிக்கிறீங்க. ஆனா அந்த தண்டனையோட வலிய நான் தான் அனுபவிக்கிறேன். நான் உங்ககிட்டயும் சொல்லி பார்த்தேன், பிரின்சிபல் கிட்டயும் எடுத்து சொன்னேன். ஆனா அந்த இளம் உள்ளங்களை புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லை. என் வார்த்தைக்கு எப்ப இங்க மதிப்பு இல்லையோ அதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. நான் ஸ்கூல்ல இருந்து என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். குட் பை. கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மை ஸ்டூடண்ட் உமா. பிரேம்.
5: ஹலோ, நான் உமாவோட ஸ்கூல் பிரின்சிபால் பாபு பேசுறேன்.
6: பாபுவா?
5: அதாவது பாபு உமா படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபால்
6: பேசுறேன். நான் உமாவோட அம்மா தான் பேசுறேன்.
7: உமாவோட அம்மா பேசுறாங்கடா, குரல் மாட்டுமோன்னு பயமா இருக்கு.
5: என் மகன் உமாவை பத்தி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும்.
6: உங்க மகளா?
5: ஆ, நம்ம மகன் உமா பத்தி கொஞ்சம் பேசணும்.
6: என்ன, நம்ம மகளா?
5: இல்லீங்க, என் ஸ்டூடெண்ட் உமாவை பத்தி கொஞ்சம் அவசரமா பேசணும்.
6: என்ன சார் விஷயம்?
5: பிரபுவை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. உமாவுக்கு தெரிஞ்சா அவ மனசு பாதிக்கப்படலாம். இனிமே நம்ம உமாவை எப்படி பாதுகாக்கணும் பத்தி கொஞ்சம் பேசணும். இப்ப வர்றீங்களா?
6: உடனே வர்றேன்.
7: டேய், உமாவோட அம்மா பிரின்சிபாலை பார்க்க போறாங்க. நம்ம உடனே போய் உமாவை பார்க்கணும். பார்ப்போம்.

0: உமா உமா உமா உமா உமா உமா உமா
1: யாரு?
2: நான் பாபு வந்திருக்கேன், கதவு தரேன்.
1: பாபு கொஞ்சம் கதவு தரேன்.
2: வெளியே போட்டிருக்குமா?
1: வெளியே போட்டிருக்கா?
2: சாவி இருக்கா? அப்படி போட, நான் திறந்துறேன். வேற சாவி இல்லையா?
1: சரியா
2: உமா, வேற வழி இல்லையா உமா?
1: என்ன பண்றது?
2: வெளியே வாயா,
1: கொஞ்சம்

0: அப்படியா? இதோ வரேன்.
1: என்ன விஷயம்? ஏன் இப்படி அவசரமா வந்திருக்கீங்க?
2: விஷயம் ரொம்ப பேருக்கு போயிடுச்சு. உன்னும் பிரபுவும் நிரந்தரம் பிரிக்க பாக்குறாங்க.
0: அம்மா, பிரபு உங்க அப்பா ஊர் விட்டே கூட்டிட்டு போறாரு. இது விஷயமா மாஸ்டர் போய் பேசலாம்னு அவர் போய் பார்த்தா அவர் உங்க அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு
3: போயிட்டார். டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை பிரிக்க பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை சேர்க்க பாக்குறோம்.
0: உங்க அம்மாவுக்கு பிரின்சிபல் கூட போன் பண்ணி அவங்களை வெளில அனுப்பிச்சது நாங்க தான்.
1: இப்ப என்ன பண்ண

0: அம்மா, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை பிரிக்க பாக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை சேர்க்க பாக்குறோம்.
1: உங்க அம்மாவுக்கு பிரின்சிபல் கூட ஃபோன் பண்ணி அவங்களை வெளில அனுப்பிச்சது நான் தான்.
2: இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க?
1: இப்ப நீ ஒரு முடிவு எடுக்கணும். உன்னே நினைச்சிட்டு இருக்க பிரபு நீ பாக்கணும்னா எங்களோட வா. அவனை பத்தி கவலை இல்லைன்னா நீ எப்படியே போயிடு.

0: இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்தா என்ன அர்த்தம்? இதுக்கு உங்களை கஷ்டப்பட கூட்டணும் தான்.
1: கொஞ்ச நாளைக்காவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா நீங்க ஓடி போயிடுங்க. அப்பதான் மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வேற ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது ட்ரெயின் ஏறி போயிடுங்க.
0: என்ன யோசிக்கிறீங்க? நாங்க சொல்றத கேளுங்க. இதை தவிர ஒரு வழியே கிடையாது. நீங்க புறப்படுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நாங்க செஞ்சிட்டோம். சீக்கிரம் புறப்படுங்க. நாங்க எதையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம்.
2: டேய் பாபு, நீ உங்க கூட போ. நான் இங்கே இருந்து மத்தவங்களை சமாளிக்கிறேன்.
3: ஜாகிரதா.

என்னால முடியாது, அது நடக்கும் நடக்காது. நாலு பேர் உன்னை அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவ? கேன் யூ ப்ரொடெக்ட் ஹர்? நாலு பேரை விட்டு ஓடுறதுல இல்ல பெருமை, நின்னு போராடி ஜெயிக்கிறதுல தான் பெருமை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங், பட் திஸ் இஸ் நாட் த டைம். அந்த நேரம் வந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாகலாம், நிச்சயமா இப்ப இல்லை.

You're running now. நான் ஏன் இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களால தான். நீங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட் நம்பி என் வேலையை ரிசைன் பண்ண, பட் பேசஞ்சரா போக வேண்டிய என்ன பைத்தியக்காரன் அனுப்புறீங்க. தேங்க்யூ. இப்ப இவ்வளவு அழைச்சிட்டு எங்க போற? குட், ஐ லைக் யூ கரேஜ். தெரியும் நீ எங்கேயாவது போய் பேசிக்கோ என்ன, பட் திஸ் இஸ் நாட் ஏஜ் ஃபார் இட்.

0: அன்பு எனும் நாரினால் தொடுக்கப்பட்ட இந்த பன்னீர் புஷ்பங்கள் இனி மனம் வீசும் மாலை என்றோ
1: ஹேமசித்ரா ஆர்ட்ஸ் பன்னீர் புஷ்பங்கள் ஒலிச்சித்திரம் கேட்டீர்கள்.

வசனம் கே சோமசுந்தரேஸ்வர். நடிப்பு பிரதாப், சுரேஷ், வெண்ணிராடை மூர்த்தி, சாந்தி கிருஷ்ணா மற்றும் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை இயக்கம் பாரதி வாசு. வானொலி வடிவம் சேயோன் சங்கர் ஜி. ஒலிப்பதிவு கே வி ரமணி, முட்டுக்காடு பி கிருஷ்ணன்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 தொடர்வது வானொலிக்கு 90
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர், அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
3: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போறோம். ஐயா வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: ஐயா, வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
4: நான் சிறு வயதுலேருந்து வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புதுசாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலியும் தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்றா இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தாக வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுருவாத குழு அமைப்பாளராக நானாக சேரல, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
3: வானொலி விவாத குழு அமைப்பாளர் என்னங்க பண்ணுவீங்க?
4: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்போ சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சினாப்பள்ளி வானொலியில் வாரத்துக்கு ஒரு நட புதன்கிழமை காலம் வர 6:30 வரும். அன்பார்ந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாத குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட்டு கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஒழிவு ஊட்டமாக தெளித்து அதை திருப்பி கொண்டு வரணும்.
3: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய்
4: சொல்லணும்.
3: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
4: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு எல்லா அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்ப எழுதி சந்தேகம் கேட்குறது மக்கானாலே பதில் வரும்.
3: நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு
4: முன்னாடி.
3: எந்த வகையில உங்களுக்கு உதவிகரமா இருந்துச்சுங்க?
4: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
3: நம்பகத்தன்மை. அது வானொலியில உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருக்கு.
4: அதோட என்னுடைய மதிப்பு கூடியிருக்கு. எல்லார்ட்டையும் பேசும்போது சாதாரண சொல்லுவாங்க, தொடர்ந்து ரேடியோ கேளியா, நீ பெரிய லாயிலான.
3: இப்ப வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுக்கு வருதுங்களா?
4: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணா இருந்தா தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேல 8 கீழே இப்படி இருந்தா நல்ல மண் அர்த்தம்.
3: பிஹெச்
4: அந்த மண்ணோட காரமேல தன்மையை பற்றி பேசுறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன் பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போகுது. அவர் திருநாவுக்கரசு இங்கே வந்து உட்காருங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னார். எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுங்களா. அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு

0: சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்வலத்துக்கு. நான் போனேன். முதல் தலைப்பு என்ன பேசணும்னா, மின்சாரம் சிக்கனம் பண்ண கற்றுக்கணும், இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும்னு. எது தேவையோ தேவையோ அது உடனப்பட்டுக்கிறது.
1: நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது, மின்சாரமும் சேமிக்கப்படுது.
0: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை, நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை, பசும் புள்ளின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா, வெட்டி கெட்டது வந்து வெட்டாம கெட்டது பூவரசு.
1: இந்த பேச்செல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
0: அது ஒரு பக்கம் தாங்க,
1: விவசாயம் மட்டுமல்ல
0: எல்லாம்
1: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க.
0: ஆமாங்க.
1: அந்த போட்டியில எல்லாம் கூட நீங்க நடுவரா இருந்திருக்கீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. ஒரு 14 வருஷம் சீர்காழியும் 1000 பக்கம் கொடுத்துருக்கேங்க. பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
1: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததுங்க?
0: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர். திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். அருவமாய் வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ, ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
2: அடுத்து கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
4: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனி நிரப்பும், முந்தி பிறந்த வானொலியே, சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ்ச்சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
2: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
5: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்கலையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
2: தொடர்ந்து கவிஞர் மைத்திலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
6: தாய் எனக்கு சோரூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனமுதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்கனி பாராண்டு.
2: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
7: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ, தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது AIR ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி பெட்டி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒலிபெருக்கியில் நுழைந்து

0: எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே, உலகமே கையடக்க கைபேசிக்குள் கத்திக் கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல். திருவள்ளுவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடமெடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம் மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
1: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
2: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்திய ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பல காலம் ஆங்கிலத்தினிலும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதில் நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும்பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்ன பொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்துக்கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன், நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் எனது பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் புரோகிராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி 1 மணி நேர சொற்பொழிவாற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலி ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட் பார்க்கிற மாதிரி பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலி தொடர்புங்கிறது இப்ப நான் சொல்ல போனா 70 வருஷம் அனுபவம் நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம், 70 வயசு அனுபவம் என்ன வயசு இந்த அளவுக்கு நினைக்கலாம், நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொல்லிச்சு. கிராமங்களில் ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சிருப்பாங்க. அதில் 6-6.5-7 மணிக்கு மேல விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமா உட்கார்ந்து கேட்பாங்க, எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்க வானொலியில இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுற பேச்ச ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பொதுமக்களுக்கு, அதுவும் கிராம சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவு திரள் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது 100 ஆண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன், இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன். இது என்றும் தொடர காற்று அலைகள்

உங்களிடம் பணிந்தேன். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இதமான மதிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 2:30 ஆயிட்டு இருக்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணியின் இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸில். இன்னைக்கு 1990களில் வந்த அழகான சுகமான இதமான பாடல்கள் கேட்க போகிறோம். வரிசையில் முதல் பாடல் கர்ணா திரைப்படத்திலேருந்து வித்யாசாகரோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடல் நமக்காக வந்துட்டே இருக்குது. அண்ட் உங்கள் கூட இணைந்திருக்கிறது நானுங்கள் ஆர்ஜே வாசவி.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தம்

ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்து நமக்காக கியூவா இருக்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மெர்ஷானிக்கு பாடியிருக்காங்க. வாலியோட வரிகள்ல தேவாவோட இசையில திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: 101.4 இங்க எல்லாமே
1: ரெயின்போ.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்
3: இதமா இசையா ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்க நேரம் சரியாக 2:45 அண்ட் நம்ம கேட்க போற அடுத்த பாடல் சித்ரா பாடியிருக்காங்க, வைரமுத்தோட வரிகள் ஏஆர் ரகுமானோட இசையில பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பாம்பே. ஓகே, ஸோ இந்த பாடலை கேட்டு முடிப்போம்.

ரெயின்போ மெலடிஸில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் ஓம் கண்மணி காதல் வாழ அப்படின்ற அந்த பாடல். ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம். மனோ அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் இளையராஜோட இசையில் இந்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலோட ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மறுபடியும் 3 மணிக்கு நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்டாருங்க. இது ரெயின்போ FM 101.4. எங்கள் எல்லாமே எப்போவுமே சமதுடுமா.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தாவே

அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவைக்க அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. கொன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய டேக் வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 3:03 ஆயிற்றுக்கு. நம்ம தொடர்ந்து கேட்க போற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர்.
2: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், உடல் ஆரோக்கியத்தை நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், இனிமேட்டு எப்படி பார்க்கலாம்?
4: இப்போ நம்ம ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மனிதனை முழுமையாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது சக்கரை நோய் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும்னா மாத்திரை கொடுத்து மட்டும் வைத்தியம் பண்ண முடியாது. அவங்க சுற்றி இருக்கிற இந்த எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அவங்க தூக்கம் எப்படி இருக்கு, நல்ல குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கா, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, மற்றவங்களும் நல்லா பழகுறாங்களா, இல்லை தனிமையாக வீட்லேயே உட்காந்துருக்கா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த குணப்படுறதுக்கு எல்லாமே வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால வெறும்னா ஒரு மெடிசன் மட்டும் பார்க்காம ஒரு மனிதனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தா தான் அதுக்கு ஃபுல்லாக சரியாயிடும் அது. ஸோ இப்போ பார்க்குற இந்த முழுமையாக பார்க்கறச்ச நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் வந்திருக்கு அவங்களுக்கு, டயபெட்டிஸ்னு ஒருத்தருக்கு வருது. இப்போ நம்ம என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம்னா, எதனால வருதுங்கிறது வெறும்னா ஒரு ஃபேக்டர் கிடையாது. இப்போ வந்து ஜெனட்டிக்ஸ்னால மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைல்னால மட்டும் கிடையாது. இப்போ நிறையா ஃபேக்டர் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த ஒரு நோய் வருது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து சாதாரணமாக சளி கோல்டு வந்தால் கூட அந்த ஒரு டைம் மாத்திரையால் குணப்படுத்திடலாம். ஆனால் இப்போ அடிக்கடி ஒரு குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்கு, பார்த்தீங்கன்னா வார வாரமாக குழந்தைக்கு ஒரு சளி வந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பார்க்கணும் எதனால வருது. அந்த சாப்பாடோட ஆரோக்கியம் சரியில்லையா, இல்லை தண்ணி குடிக்கிற அந்த எப்படி இருக்கு, பாயில் பண்ணி குடிக்கிறதா, இல்லை அந்த குழந்தையோட ஜெனரலாகவே எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம குணப்படுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் ஃபேக்டர் எடுத்துக்காம ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், வெறும்னா அந்த மருந்து மட்டும் கொடுக்காம நம்மளுக்கு வந்து சாப்பாடும் சரி பண்ணணும், அந்த எக்ஸசைஸ்க்கும் சரி பண்ணணும், ஸ்லீப்பு இதெல்லாமே சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்குற வேண்டிய ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்ரோச்.
3: டாக்டர், டயபெட்டிஸ் என்று கூறப்படும் நீரழிவு நோய் எதனால வருது?
4: இப்போ டயபெட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம், டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம், சில பேருக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறது வருது பேர் ஜிடிஎம்னு பேர், நிறையா விதவிதமாக டயபெட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம கல்ச்சரில் நிறையா காமனாக இருக்கிற டயபெட்டிஸ்க்கு பேர் டைப் 2 டயபெட்டிஸ்னு பேர். அது எதனால வருதுன்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்போட எனர்ஜி ஃபியூல் வந்து குளுக்கோஸ்னு பேர். ஸோ எதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் சாப்பிட்றோன்னா, அந்த வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து 5 குளுக்கோஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த 5 குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா டைரக்டா செல்க்கு போக முடியாது. ஸோ அந்த குளுக்கோஸ்

0: செல்க்கு கூட்டின் போகிறதுக்காக பேங்க்ரியாஸ் ஆர்கன் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் 5 குளுக்கோஸுக்கு 5 இன்சுலின் வந்து அதை கூட்டின்னு போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக கூட்டின்னு போயிட்டு செல்க்குள்ளே கூட்டின்னு போகும். இப்படி தான் யூஸ்வலாக இருக்கும் அது. பட் என்ன ஆகும், நிறைய கண்டிஷன்ஸ்னால சில ஜெனட்டிக்காக வரலாம், சில பேருக்கு வந்து ஹேபிட்ஸ்னால இருக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஸ்லீப்பை பத்தாது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்குலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்ன ஆகும், அந்த பாடிக்கு இன்சுலின் ஒர்க் ஆகாது சரியா. ஸோ இன்சுலின் ஒர்க் ஆகாதது என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகாது, பிளட்லயே தேங்கிட்டு இருக்கும் அது. சோ அப்பதான் என்ன பிளட் டெஸ்ட் பண்றது என்ன ஆகும்னா, பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமா இருக்கும். சோ அவங்களுக்கு எதனால சுகர் அதிகமா போனது, சாப்பாடுனால மட்டும் இல்ல, ஏன்னா இன்சுலின் சரியா ஒர்க் ஆகல, அந்த இன்சுலினால அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள கூட்டின்னு போக முடியல எனர்ஜிக்காக. சோ இது நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் அதை. சோ அந்த ஃபுட்னால வந்ததா, ஜெனட்டிக்கா வந்ததா, இல்லைனா எல்லாமே சேர்த்து ஒரு காரணத்தால வந்ததான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணும், ரிவர்ஸும் பண்ணலாம் சில பேருக்கு.
1: டாக்டர், ஹெல்த் அட்வைஸ்ன்றது யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா கொடுப்பாங்க. இப்படி காமனா கொடுக்கறதுனால வர விளைவுகள் என்ன, ஏன் நம்ம வந்து தனித்தனியா ஹெல்த் அட்வைஸ் கேட்க வேண்டியதா இருக்கு?
0: இப்ப வந்து ஹெல்த்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும். பெரியவங்களுக்குலயே வந்து ஒரு 20 இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், 60 இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும் வேற. ஆணுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் லெவல்லாம் வேற மாதிரி இருக்கும், பெண்களுக்கு ஹார்மோன் லெவல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த இதுவும் எடுத்துக்கணும். சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், டே ஷிஃப்ட் இருக்கும். இது எல்லாமே எடுத்துட்டு தான் அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தனியா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். அது ஒரே அட்வைஸ். இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதே இது உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒர்க் ஆகாது.
1: எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆகிறது.
0: ஸோ என்ன ஆகும், வந்து ஜென்ரலாக விமன் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம் சுமந்துப்பாங்க அவங்க. அதுவும் எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்லையுமே நல்லா ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அவங்களுக்கும் அதுலேயும் ஒரு எனக்கு தன்னை ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்பாங்க அது. அதே மாதிரி வீட்டு வேலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பண்ணி ஆகணும் அதுன்னு. ஸோ பண்ண பண்ண என்ன ஆகும், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அதை காமிக்கவும் மாட்டாங்க நிறைய பேர். விமன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தவிர நான் இதை வந்து சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் வீக்காக காமிக்கும் எனக்கு, அதனால அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஸோ போக போக என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஸ்லீப் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அவங்களுக்கு. சில பேருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம் இதனால. பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு வராது, ஒரு வருஷம் வருஷமாக பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 25 ஆரம்பிச்சதுன்னா ஒரு 40 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அது அதாவது டைஜஸ்டிவாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம். பட் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்திருக்கும் அது.
1: டாக்டர், உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன?
0: இப்போ நம்ம உணவு தான் நம்ம உடம்புக்கு மெயினாக வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற ஃபேக்டர் அது. பட் என்ன ஆகுது, இப்போ ஃபஸ்ட்டு உணவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து மாசத்து பொருள், நமக்கு ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு முக்கியம். ஆனால் இது என்ன ஆகுது, ஓவர் டைம் நம்மளுக்கு வந்து வெதர் அந்த ஒரு ஈஸினஸ்க்காகியோ இல்லைனா இதுதான் அவைலபிளாக இருக்கோ, இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மாவசத்து பொருள் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இப்போ வந்து ரைஸ் காயெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அரிசி தான் அதிகமாக இருக்கும், ஒரு 80% அரிசி தான் எடுத்துப்பாங்க. காய் கொஞ்சோண்டு 1-2 ஸ்பூன் தான் வரும் அது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹெல்த்து கம்மி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைபரும் தேவை, நிறைய ப்ரோட்டீன்ஸும் தேவை, நிறைய டீ ஃபேட்டும் உடம்புக்கு முக்கியம் தான் அது. பட் எல்லாமே இருக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த மாசம் தான் அதிகமாக இருக்கிறச்ச என்ன ஆகுது, நம்ம ஹெல்த்தும் காம்ப்ரமைஸ் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சன்ரைஸ் சன்செட் தான் சாப்பிட்றது நல்லது. சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் பவர் கம்மி ஆகிடும். ஸோ அந்த டைஜஸ்ட் கம்மி ஆனதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் பேருக்கு வீட்டு ஹேபிட்னால எனக்கு 9:00 சாப்பிட முடியும், இல்லைனா லேட் ஆகிடுறது எனக்கு சொல்கிறச்ச என்ன ஆகுதுன்னா அவங்க டைஜஸ்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ படுத்துக்கிறச்ச என்னாகும், வயத்தில் வந்து எம்டியாக இருக்காது, வயத்தில் ஃபுட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச படுத்துட்டாங்கன்னா மற்ற விஷயம் அசிடிட்டிலாம் வரலாம், இல்லை சரியாக ஸ்லீப்பு சரியாக இருக்காது, குவாலிட்டி ஸ்லீப்பு. ஸோ காலையில் எழுந்துக்கிறச்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க. அது எதனால தான், சாப்பாடு டைம்னால. ஸோ நம்ம ஃபோக்கஸ் சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஒரு ஒரு மீலுக்குமே என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. இப்போ ரைஸ் சாப்பிட்லாம், பட் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி காயெலாம் நிறைய எடுத்துக்கலாம் அது. அதே மாதிரி பருப்பு இல்லை எக்கு சாப்பிட்லாம் அந்த ப்ரோட்டீனுக்கு. அதே மாதிரி தயிர்னா நம்ம சவுத் இண்டியனுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட், தயிர் மோரெல்லாம் எடுத்துக்கலாம் அதை. அதே மாதிரி எப்போ சாப்பிட்றோங்கிறது பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்றோமா, மீல் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றோமா, ரொம்ப கேப் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லேட்டாகவும் சாப்பிட்றோம்.

0: கூடாது ஓரளவுக்கு. ஒரு தூங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆகுது இருக்கணும் நம்மளுக்கு அது. அண்ட் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்குமே. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உடனே போய் படுத்துக்கூடாது, உடனே உட்காரக்கூடாது. அந்த மூமெண்ட் இருந்ததுனால தான் நம்ம வந்து சாப்பாடும் நல்லா இறங்கும் நம்மளுக்கு.
1: டாக்டர், உடல் ரீதியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
0: இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஹார்மோனல் வித்தியாசம் வரும். ஒன்று வந்து விமனுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் லேடி ஹார்மோன்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் கம்பேர் பண்ணுறச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து ஆணுக்கு வேறு மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், பெண்ணுக்கு வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், சில உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஸில் இல்லை அந்த ஆர்ம்ஸில் வந்து அந்த ஃபேட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மசில் மாஸோட இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ மென்னுக்கு யூஸ்வலாக மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், விமனுக்கு வந்து அந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால ஜெனடிக் பில்டப்னால கூட அந்த மசில் மாஸோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த மென். ஸோ இதனால என்ன ஆகும், மசில் மாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக விமனுக்குமே. நல்ல மசில் மாஸ்னா நான் ரொம்ப அதிகமாக பில்டப் அந்த மாதிரி பல்க் பண்ண அவசியம் இல்லை, நார்மலாக டோண்டாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மசிலை தான் பாடியோட ஃபேக்டரி மாதிரி, அங்கே தான் நம்மள அந்த பாடியோட கால்சியம் மெட்டபாலம் நடக்கும், குளுக்கோஸ் மெட்டபாலம் நடக்கும். ஸோ இந்த மசில் மாஸ் நல்லா இருந்ததுனால தான் அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: டாக்டர், ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியா ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? வருதுன்னா எதனால அது?
0: அதான், ஸோ இந்த வந்து நம்ம பெண்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப காமன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் பிட்வீன் ஒரு 25 to 45 எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய இந்த ஷிஃப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு பீரியட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட் டேட் ஒட்டினாப்புல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹார்மோன் இருக்கலாம், பீரியட்ஸ் முடிச்ச உடனே அந்த லெவல்லாம் மாறும். இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் சிம்டம் நிறைய மாறிட்டு இருக்கும். அது இது வந்து அவங்க டைஜஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்க பீரியட்ஸ் வரப்போகுது 20ஆம் தேதிக்கு, 18ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி லெவலாக மாறும். அவங்களுக்கு அது சில பேருக்கு வந்து பசியே எடுக்காது, சில பேருக்கு வந்து அதிகமாக பசிக்கும். அது அந்த அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவும் மாற்றிக்கணும், ஒரே மாதிரியும் கிடையாது. அப்படி மாற்றிக்கலன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம். அது அதே மாதிரி இப்போ போக போக போக இந்த ஹார்மோனல் வேரியேஷன் இருக்குது, அந்த என்னாகும் விமனுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் 30 இயர்ஸ் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ மசில் மாஸ் கம்மியாகிற வச்சு தான் நம்மளுக்கு அந்த மசில் தான் மெயினாக அந்த மெட்டபாலிசம் நடக்கிறது. ஸோ அதனால என்னாகும், உமனுக்கு மசில் மாஸ் கம்மியாக ஆக அவங்களுக்கு பாடியில் அந்த கால்சியம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுகர் லெவல் ஹேண்ட்லிங் எல்லாமே கம்மியாகும். ஸோ இது என்னாகும், இது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அவங்களுக்கு அது. ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து ஸோ உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் சொல்கிறச்சு அவங்க வந்து என்ன ஏஜில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அவங்க வந்து எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவ் எப்படி இருக்காங்க, வாக்கிங்லாம் பண்ணுறாங்களா இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எல்லாம் பார்த்துருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுக்கணும். எது இதெல்லாம் அப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் டயபெட்டிஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு.
2: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், மெனோபாஸ் அடைந்த பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
2: ஓகே, இப்போ மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸ்டர்ங்கிற ஹார்மோன் கம்மியாக இருக்கு.

0: இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு மசில் மாஸ் கம்மியாக இருக்குது, ஈஸ்டனும் கம்மியாக இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணலாம் அவங்கள பாடிக்கு கால்சியம் எல்லாம் சரியாக இருக்காது, அவங்க அந்த இதெல்லாம் சரியாக இருக்குன்னா. ஒன்று வந்து நம்ம போன் ஹெல்த்துக்கு நிறையா செக் பண்ணிக்கணும், ஏன்னா போன் ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேன் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, விட்டமின் டி இருக்கு, இதெல்லாம் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆகுது செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும் அவங்களுக்கு, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக லேஸ் அந்த படி ஏறுது பண்ணதே இல்லைன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங், அவங்க அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுறாங்கன்னா அது கண்டினியூ பண்ணணும் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது தவிர ஹார்ட் ஹெல்த்தும் நம்ம செக் பண்ணணும் அவங்களுக்கு, அந்த பிபி பார்க்கணும், கொலஸ்ட்ரால் லெவலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது சிம்டம் இருக்கான்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது நடக்கிறாங்க, ஒரு 1 கிலோ நடந்தாங்கன்னா அந்த 1 கிலோ நடக்கச்சா மூச்சு வாங்குறது அவங்களுக்கு, அது ஏன் மூச்சு வாங்குறது, அதுக்கு நம்ம இதாக பிளாக் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் நல்லா ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபேட்லாம் நிறையா சாப்பிட்றாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கு
1: டாக்டர் பெண்கள் எந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்யலாம்?
0: இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ பொதுவாக நம்ம வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு அந்த பாடிக்கு ஜென்ரலாக ஹெல்த். ஸோ கேர்ள்ஸாக இருக்கனால டான்ஸ் பண்ண நல்ல எக்ஸசைஸ் டான்ஸ் அவங்களுக்கு, இல்லை ஏதாவது ஃபுட்பால் மாதிரி போகும் ஸ்விமிங்னா பண்ணணும் அது ரொம்ப நல்லது, அது சைக்கிளிங்லாம் ரொம்ப நல்லது, நிறைய சைக்கிள்லாம் பண்ணட்டும் அவங்க, ஏன்னா அவங்க நிறைய எனர்ஜி இருக்குது, அவங்க நல்லா யூஸ் பண்ண தான் அவங்க பாடிக்கும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ஜென்ரலாக பாடி இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி யோகா ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ண யோகாங்கிறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும், நம்ம ப்ரீதிங்க்கும் நல்லா ஹெல்ப் ஆகும், மசில்க்கும் நல்லது, அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதே இது ஒரு 20 இயர்ஸ்க்கு 45 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி நிறைய சேஞ்சும் நடக்கும் அது. ஸோ அந்த நம்ம போன் ஹெல்த் எல்லாமே மாறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கார்டியக் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட், அட் இஸ் கார்டியக் ஆக்டிவ்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸியாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங் போகிறது கண்டிப்பாக பண்ணணும். அதை தவிர ஏதாவது ஒரு மசில் டோனிங் ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க ஏதாவது வந்து வெயிட்ஸ் பண்ணுறாங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை வால் புஷ்அப்ஸ், இல்லை நம்ம அந்த படியேறது நல்ல காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் தான் அது, இல்லை நம்ம சிட்அப்ஸ் போல் சொல்கிறோம், நிறைய விதவிதமாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணணும் அதை. அதே மாதிரி யோகா ரொம்ப நல்லது ஓவராலாக நம்மளுக்கு அந்த உடம்ப காம் பண்ணுறது, தவிர நிறையாவும் இருக்குது யோகாவில் அந்த ஆசனாஸே பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய ஆசனாஸே நம்மளுக்கு மசிலுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை. ஸோ மசில் டோனிங்க்கு ரொம்ப முக்கியம் யோகா. இது வந்து 20 to 45 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெய்லி கார்டியோவும் வேணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes per day அப்படி 1 hour பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்லி 2x ஆகுது அந்த மாதிரி பண்ணுறது நல்லது, அண்ட் யோகா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2x a week. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்தியன் பாப்புலேஷனில் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும், அண்ட் அவங்க கொஞ்சம் எனர்ஜி லெவலும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ 20 வயசு இருக்க எனர்ஜி லெவல் 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால அவங்க ஏற்ற மாதிரி வாக்கிங் பண்ணுறாங்கன்னா ஃபைன். ஸோ வாக்கிங் முடியல முன்னாடி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி வந்து பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு 10 minutes வாக் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. அந்த 10 minutes அவங்க டெய்லி பண்ண 1 week அதை பழகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து 15 நிமிஷம் ஆக்கலாம், அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு எப்போ அட்ஜஸ்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கும் பாடி ஹெல்ப் பண்ணுவோம் அதை. ஸோ முன்னாடி அவங்க 10 minutes தான் முடியும்னா ஒரு 1 minute per week இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 10 minutes 11 minutes நெக்ஸ்ட் வீக், அதுக்கப்புறம் 12 minutes நெக்ஸ்ட் வீக். ஸோ பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearலேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுக்கு அது. பட் அந்த கார்டியக் அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி நல்லது அவங்களுக்கு. அதே மாதிரி யோகா நல்லது அவங்களுக்கு, அந்த டாய்ச்சி மாதிரி அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லா கம்மி ஆயிருக்கும் அவங்களுக்கு, அது கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த காமிங் ஆக்டிவிட்டி அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வாக்கிங் நல்லது, அதான் லைட் வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த யோகா மாதிரி அந்த எழுந்து முடியலாம், அந்த சேர் யோகா மாதிரி நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ். ஸோ சேரில் உட்காந்து யோகா ஆக்டிவிட்டிலாம் இருக்கா, டாய்ச்சிங்கிற எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அது. பட் ஆனால் எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் அ மஸ்ட், எல்லா வெதை குழந்தைங்களா இருக்கோ அடல்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முக்கியமானது எக்ஸசைஸ் தான். அது என்ன டைப் எக்ஸசைஸ் வருது மாறும் 1% to 2%, பட் எல்லாரும் பண்ணுறது அவசியம்.
1: டாக்டர் இரவு நேர உணவுக்கும் தூக்கத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும், அந்த கேப் ஏன் முக்கியம்?
0: இப்ப பாத்தீங்கன்னா நைட் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மினிமம் ஒரு 3 to 4 hours கண்டிப்பா அவசியம். சோ ஐடியலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சன்செட் ஆகுற டைம் தான் நம்மளும் சாப்பிடணும். சோ அந்த சன்செட் ஒரு 7 o'clock குள்ள முடிச்சிட்டோம்னா ஒரு 10 மணிக்குள்ள அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆயிடும் ஸ்டமக்ல, அதுக்கப்புறம் படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்புக்கு, ஏன்னா ஸ்லீப் போதுதான் நம்ம பாடி ஃபுல்லா ரீசெட் ஆகும், அந்த ஸ்லீப் தான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்ஃபுல் டைம், அப்பதான் நம்ம பாடி மத்ததெல்லாம் பண்ணுவோம். சோ தட் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம பாடி ரீசெட் மாதிரி கம்ப்யூட்டர்

0: ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ சன்செட் கிட்ட எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ ஃபாஸ்ட் டைஜஸ்ட் ஆகிடும், சன்செட்டுக்கு அப்புறம் டைஜஸ்டன் தூங்கிடும் ஆல்மோஸ்ட் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் ஒரு தூங்குற பர்சன் எழுப்புறீங்கன்னா வேலை பண்ண பர்சனா அவங்களால முடியாது, அது அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புமே. ஸோ டைஜஸ்டிவ் பவர் தூங்க டைஜஸ்டன் தூங்க போயிடுது ஆல்மோஸ்ட் ஒரு சன்செட்டுக்கு அப்புறம். ஸோ 8 மணிக்கு நான் எங்க சாப்பிட்றோம்னா இட் இஸ் லைக் நம்ம அந்த எழுந்துருவா டைஜஸ்ட் பண்ண டைஜஸ்ட் பண்ணி எழுப்பிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டமக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி வந்து 7 o'clock சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 3 hoursக்கு டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டை அதே சாப்பாடை நீங்கள் 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 hours ஆகும். ஸோ 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஒரு 3 o'clock தான் ஆக்சுவலி நம்ம ஸ்டமக்கே டைஜஸ்ட் பண்ணி முடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கும் நம்ம உடம்பு, அதுக்குள்ள நம்ம எழுந்துடுவோம் நம்ம. ஸோ அந்த குவாலிட்டி ஸ்லீப்பே இருக்காது. ஸோ நம்ம தூக்க அந்த வயிறு கொஞ்சம் எம்டியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா பெட்டராக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம தூங்கறச்சியே வந்து என்ன ஆகும், நம்ம தூங்கிட்டு இருக்கோம் தவிர நம்ம பாடி வந்து ரெஸ்ட்லேயே இல்லை, அந்த டைஜஸ்ட் அந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதுனால டெக்னிக்கலி ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்துக்கச்ச பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் 7 hours தூங்குறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, கொட்டை கொண்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா டெக்னிக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்டே இல்லை அவங்க நைட்டில் அவங்களுக்கு அது. ஸோ அதனால மெயினாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்றது பெட்டர், சீக்கிரம்னா 7 மணிக்கு சொல்கிறேன், 7 மணிக்குள்ளே டின்னர் முடிக்கிறது பெட்டர். அது ஒரு 2-3 hours கேப்பு, அதுக்கப்புறம் படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அது
1: டாக்டர், தூக்கமின்மை எப்படி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது?
0: இப்போ தூக்கம் கம்மியாக இருக்கனால என்னாகும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலாம் அந்த கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அதிகம் பண்ணுவது, அதுவும் அதனால என்னாகும், நம்ம மற்ற ஹார்மோன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ நம்மளுக்கு வந்து டைஜஷன் கம்மியாயிடும். ஸோ சில பேர் தூக்கம் கம்மியாகவே இருக்கும், சில பேர் அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு பசி கம்மியாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங் மட்டும் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ நல்லா தூக்கம் இருந்ததுனால தான் அவங்க பாடிக்கு வந்து நார்மல் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். அது இப்போ வந்து ஒழுங்காக தூங்கினாங்க தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்து கார்டிசோல் லெவல், இன்சுலின் லெவல், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்ப் ஒழுங்காக பேலன்ஸ்டாக இருக்கும். அது சப்போஸ் யாராவது கம்மியாக தூங்குறாங்க அவங்க நைட் வந்து லேட்டாக படுத்துக்கிறாங்க, ஒரு 2 o'clock தான் டெய்லி தூங்குறாங்க அவங்க, பட் காலையில் 6 மணிக்கு இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் அவங்களுக்கு. அதே மாதிரி மூடுக்கெல்லாம் நல்லா அஃபெக்ட் ஆகும். அது ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஒரு லோ மூடாகவே இருக்கலாம் அவங்களுக்கு. அது மூடு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய் பண்ண முடியாது அவங்களால. இப்போ சாதாரணமாக ஏதோ அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா முன்னாடி மாதிரி அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வராது அதில். அதே மாதிரி அந்த அப்படைட்டும் கம்மியாகிடும் அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட் கிரேவிங் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ வெறும் சிப்ஸ் சாப்பிட தோணும், சமோசா தோணும், அது இல்லை அந்த பிரியாணி சாப்பிட அதிகமாக சாப்பிட தோண்டே இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ அந்த அந்த ஸ்லீப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கணும். காதல எழுந்துக்கரைச்சியுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணால் தான் நம்ம பாடி மெட்டபாலிசம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு.
1: டாக்டர், உலகெங்கும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் வந்து நைட் ஷிப்ட் வேலை செய்யறாங்க, நர்ஸா இருக்கும் சரி, டாக்டர்ஸா இருக்கும் சரி, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கும் சரி, இல்ல நம்ம ஸ்வீப்பர்ஸா இருக்கட்டும் சரி, இவங்க எப்படி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கலாம்?
0: ஆமா, இது வந்து இப்ப கரண்டா இருக்கிற நல்ல பெரிய இஷ்யூவா இருக்கு இப்போ நைட் ஷிப்ட்ங்கிறது. ஸோ நைட் ஷிப்ட்னால அவங்களாலையும் ஒன்றும் வேற ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்லீப் ருட்டீனாக வச்சுக்கலாம் அவங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து நைட் ஒரு 9 PM டு ஒரு 8 AM ஷிஃப்டாக இருக்குன்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் ருட்டீனாக ஸ்லீப் வச்சுக்கணும். ஸோ வந்த உடனே என்ன பண்ணுவோம் அவங்க, ஒரு 3-4 hours தூங்கினா கூட அந்த நைட்டு மாதிரியே நல்லா இருட்டாக வச்சுக்கணும் ரூம் அவங்க. ஸோ அதை மாதிரி அந்த ஒரு 4-5 hours நல்ல ஒரு ஸ்லீப் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பகலை தூங்கினதுக்கப்புறம் எழுந்து கரைச்ச வெளில போகணும் அவங்க. ஸோ அந்த சன்லைட்டை பார்த்தா தான் அவங்க பாடி கொஞ்சம் நல்லா ரீசெட் ஆகுவாது. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock வீட்டு வராங்கன்னா 9 AM டு ஒரு 1 o'clock தூங்கினா கூட அந்த 1 மணிக்கு போய் வெளில உட்காந்துக்கணும் அவங்க. ஸோ வெளில உட்காந்துக்கச்சு அந்த சன்லைட் பட்டதுனா தான் அவங்க பாடி கொஞ்சம் ரீசெட் ஆகும் அது. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணால் கூட அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் ஆக்டிவாக கிடையாது நைட். அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க தவிர அவங்களோட பாடி சிஸ்டம் ஹார்மோன் எல்லாமே அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க கிளம்புறது ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹெவி டின்னர் சாப்பிடலாம், ஒரு 7 o'clock ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிங்கிறது மோஸ்ட்லி இட் இஸ் அ மைண்டை தான் வரும் தவிர அவங்க பாடி மோஸ்ட்லி கிரேவ் பண்ணாத ஃபுட். இப்படி பசிச்சா கூட எதாவது சாப்பிட கூட நிறைய வாட்டர் நிறைய குடிக்கணும் அவங்க. அந்த கிரீன் டீ மாதிரி நீர்க்க மோர் மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம். நட்ஸ் மாதிரி கையில் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு, அதாவது பாதாம் இல்லை வேர்க்கடலை இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா உட்காந்தே இருந்தால் கூட மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சப்போஸ் அந்த உட்காந்துட்டே இருந்தால் கூட ஒரு 20 minutes ஒரு வாட்டி எழுந்துன்னு தண்ணி குடிச்சிட்டு இல்லை காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அந்த நைட் ஷிஃப்ட்னால வர பாதிப்பு கம்மியாகும் அது.
1: டாக்டர், அன்றாட வாழ்க்கையில பெண்கள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து ஒர்க்கிங் பண்ணுறதுனால நிறைய டெஸ்க் ஜாப்ஸ் தான் பண்ணுறதுனால உட்காந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. ஸோ இந்த ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறதுனால கூட எனக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், இதனால கூட நிறைய நோயெல்லாம் வரலாம். ஸோ என்ன பண்ணலாம் அவங்க, ஒன்று வந்து இப்போ சப்போஸ் ஒரு 1 hour உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு அலாரம் வச்சுக்கலாம் ஃபோனில்.

0: 20 மினிட்ஸ் ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஹாஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டியோ அவங்க நின்னுண்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் தள்ளி வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் போய் குடிச்சிட்டு வர்றது வந்து ஒரு சின்ன மூமெண்ட்லாம் வரும். இல்லை அந்த டோஸ் மேலே நிற்கிறது, அந்த டோ ஸ்ட்ரெச்சஸ் கை இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்பெல்லாம் சான்ஸ் இருக்கோ படி யூஸ் பண்ணுறது. ஸோ லிஃப்ட்டும் இருக்கு, படியும் இருக்குன்னா அவங்க வந்து படியில் போனீங்கன்னா அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொஞ்சம் வரும். அதே மாதிரி வண்டி நிறுத்துறாங்கன்னா, கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் கூட நடந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் வாக் பண்ணலாம். சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சாப்பிட்றாங்க, உடனே உட்காரத்துக்கு பதிலாக நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க ஆஃபீஸ்க்கு நடக்கலாம். இல்லை வீட்டில் இருக்காங்கன்னா வீட்லேயே ஒரு கார்டன் மாதிரி போயிட்டு ஒரு கீழே அந்த வாசலுக்கு கேட் கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்போ பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் டின்னர் இருக்கட்டும் எந்த மீலுக்கு அப்புறமே ஒரு 10 to 15 minutes வாக். அது தவிர இப்போ குழந்தைங்களா இருக்கலாம், அவங்களோட சேர்த்து போய் அந்த பார்க்கில் போய் உட்காருது, போய் ஓடுறது அவங்களோட, இதெல்லாம் சின்ன சின்னதுல அவங்கள பண்ணலாம். அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணும். இப்போ அவங்களை எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா பரவாயில்ல, பட் இந்த மூவ்மெண்ட்லாம் அவசியம் ஹெல்த்துக்கு.
1: டாக்டர், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
0: இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு வேறு சிம்டம்ஸ், சில பேருக்கு ரொம்ப வயிற்று வலி வரும், சில பேருக்கு ரொம்ப மயக்கமாகும், அது சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கலாம். அதை ஸோ ஒன்று வந்து இப்போ இதை அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்குன்னா எதனால வருதுன்னு அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது தவிர ஜென்ரலாக ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் அந்த டைம் நிறையா சாப்பிடணும். ஸோ நம்ம பேரிச்சம்பழம்னா 2 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கீரை நிறைய எடுத்துக்கலாம், அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி இதெல்லாம் நல்லது அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அது சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ ஒரு 80 கிலோஸ் வந்து பண்ணி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 லிட்டர் வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அவங்களுக்கு இது நல்லா குடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் பாடிக்கு அந்த கிராம்ப்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் எனர்ஜி லெவல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி லேசாக ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டிலாம் வேண்டாம், பட் ஸ்லோ வாக்கிங் இல்லை ஒரு ஜென்டல் யோகா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். தூக்கம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கிராம்ப்ஸில் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஹீட்டிங் பேட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் மீறி மாத்திரை போடணும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதை. பட் அந்த அவங்க டாக்டர் கிட்ட பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கலாம் அதுக்கு.
1: டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா?
0: ஆமாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அதிகமாகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாகும், சுகர் ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஸோ என்ன ஆகும், ஓவர் டைம் வந்து சில பேருக்கு வந்து கிரேவிங்ஸும் அதிகமாகலாம், வெயிட் கெயின் ஆகும் ஓவர் டைம். அது இது எல்லாமே சேர்ந்து ஓவர் வெயிட் கெயின் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகும் அது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு லேடி இருக்காங்க, நைட் டியூட்டிக்கு ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, தூக்கம் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகலாம் அவங்களுக்கு. அது இப்போ நைட் டைம் வேலை பார்க்கறதுனால நிறைய அந்த ஸ்நாக் பண்ணிட்டு இருப்பாங்க, சிப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, பாப்கார்ன் எடுத்துப்பாங்க, ஒரு த்ரூ அவுட் தனியாக ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது. ஸோ ஓவர் டைம் என்ன ஆகும், அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் டயபெட்டிஸ் வரதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் வேரியேஷனாக இருக்கும், அதே மாதிரி அவங்க இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகாது, இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகலைன்னா குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே போகாது, அதனால சுகர் வர வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு.
2: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், பெண்கள் எப்படி அவங்களோட உணவு முறைகளை மாத்திக்கலாம் டயபெட்டிஸ் வராம இருக்க?
2: டயபெட்டிஸ்ங்கிறது இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது இதனாலனா நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ் சரியா செல்லுக்கு போக வைக்கணும் அந்த இன்சுலின். ஸோ இது எப்படி நம்ம பெட்டரா பண்றதுன்னா, ஒன்று வந்து மருந்துக்கு வேணா மருந்து பார்த்துக்கணும், அவங்க டோஸ் தான் செக் பண்ணும். ஒரே மருந்து எப்போதுமே கிடையாது, மாசம் மாசம் செக் பண்ணுவோம்னா ஒரு 3 மாசம் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படியான்னு. மருந்து போட்டுக்கிறாங்கன்னா, சுகருக்கு மருந்து போட்டுக்கிறாங்கன்னா அந்த டோஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஃபுட்டு பார்க்கணும். இப்போ உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா காய் எடுத்துக்கணும், அவங்க நிறையா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்க தேவையில்லை, சாதாரணமாக நம்ம பருப்பில் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் போதும். சுண்டலுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கிறதுனா சுண்டல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸுக்கு வந்து கர்ட் இஸ் அ குட் ஆப்ஷன், இல்லை பன்னீர் எடுத்துக்கலாம் அவங்க. அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா சிக்கன், பாயில் சிக்கன் இல்லைனா எக்கு சாப்பிட்றது நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதான் ஒரு மீல்ங்கிறது எல்லாமே இருக்கணும், அந்த வந்து ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஓகே, ஸோ அதை சப்போஸ் என்ன ஃபுட்டாக இருந்தாலுமே ரைஸ் எடுத்திருந்தா கூட ரைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் அவங்க. பட் அதுக்கு கூடியுமே நிறையா காய், நிறையா குழம்பு, ரசம், அதெல்லாம் கர்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டா கூட, இப்போ 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா கூட அதிகமாக ஒரு சாம்பார் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா அதோட சேர்த்து மோர் நிறைய எடுத்திருந்தா கூட இதெல்லாம் மீட் பண்ணிவிடும் அவங்களுக்கு. அது பேலன்ஸ்ட் மீல்னு சொல்லுவோம் அதை. ஸோ பேலன்ஸ் மீல் வந்து கண்டிப்பாக சுகர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி டைமிங்கும் பார்த்துக்கணும். லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் சுகர் ஏறதான் செய்யும் அது. அதனால அந்த ஃபுட் டைமிங்கும் பார்த்துக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும், அதனால சுகர்ஸும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து உணவு. அடுத்தது வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து இப்போ நம்ம நடந்தால் கூட, அந்த படி ஏறினா கூட, சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட பண்ணலாம் அதை. ஸோ நம்ம எக்ஸசைஸ்னா ஒரு 1 ஹவர் வாக் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 3-4 வாட்டி பண்ணிங்கன்னா கூட அதுவும் ஹெல்ப் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகும், மசில் நல்லா பம்ப் ஆகும். மசில் நல்லா பம்ப் ஆகாக தான் சுகரோட ஃபங்க்ஷனும் பெட்டரா வொர்க் ஆகும் அது. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்னா வந்து வெறும் வாக்கிங் இது மட்டும் இல்லை, மசில் மூவ்மெண்ட்டும் வேணும். ஸோ அவங்க யோகா பண்றாங்கன்னா அந்த ஆசனாஸ் தான் ஹெல்ப் பண்ணுவது. படி ஏறது வந்து நல்ல லோவர் பாடிக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி அப்பர் பாடிக்கு சப்போஸ் அந்த வெயிட்ஸ் மாதிரி பண்ணாலும் நல்லதுதான், வெயிட்ஸ் ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி பண்றாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா வால் புஷ்அப்ஸ், அந்த மாதிரி சும்மா அந்த செவத்துல சாஞ்சுன்னு தள்ளுறது நல்லா இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வெறும் வாட்டர் பாட்டில் கூட பரவாயில்ல, வெறும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து வெயிட்ஸுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மசில் டோனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சுகர் மேனேஜ்மெண்ட். அது தவிர இப்போ மூணாவது வந்து அவங்க ஸ்லீப் பார்த்துக்கணும். இப்போ நல்லா ஸ்லீப் இல்லை, இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கு, சுகர் மெடிசன் நல்லா இருக்கு, உணவு நல்லா இருக்கு, தூக்கம் மட்டும் நல்லா இல்லைன்னா கூட சுகர்ஸ் ஏறும் அது. ஏன்னா நம்ம

0: கொஞ்சம் தூங்குறது தான் நம்ம பாடி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும், அதை திருப்பி ரீசெட் பண்ற மாதிரி அது. ஸோ நல்லா தூங்கிட்டு தான் காலைல பார்த்தீங்கன்னா ரீசெட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சில பேருக்கு அந்த நல்ல தூக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5 hours இருக்கலாம், சில பேருக்கு 7 hours இருக்கலாம், அப்படி ஒன்றும் ரொம்ப போட வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி சோப்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் தேர்ட் இஸ் அந்த அவங்க இன்னர் வேர் அடிக்கடி மாத்திக்கிறது பெட்டர், அட்லீஸ்ட் 2x a day. ஸோ மார்னிங் ஒன்று போட்டாங்கன்னா அதுலேயே நிறைய வேர்வை அதெல்லாமே சேர்ந்துக்கும் அதில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 times a day இன்னர் வேர் மாத்திக்கிறது பெட்டர்.
1: டாக்டர், பொதுவா பெண்கள் என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அவங்களோட வாழ்நாள் காலத்துல?
0: இப்ப பெண்கள்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எல்டர்லி வயசுல இருந்து ஒரு ஒரு இயருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோயெல்லாம் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு எடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஒரு 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போதான் அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்கும் அவங்களுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாடிலாம் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கும். அது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ்வலாக வருது பார்த்தீங்கன்னா அனீமியாங்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி PCOD இது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஓவர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம மெயினாக அந்த வயசுக்கு என்ன அட்டென்ஷன் பார்க்கணும்னா PCODங்கிற ஒரு கண்டிஷன் பார்க்கணும் அண்ட் அனீமியா பார்க்கணும். அது ரெண்டாவது இப்போ ரீப்ராக்டிவ் ஏஜ் இப்போ 20 to 30 years பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா தைராய்டு இஷ்யூ நிறைய வரலாம், அந்த டைம் கண்டுபிடிக்கலாம். அதுவும் அவங்க கன்சீவ் ஆகிற டைம் போது நிறைய பேருக்கு பார்ப்பாங்க தைராய்டு இஷ்யூ இருக்குன்னு. செகண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு ஆர் ஏதாவது அந்த பிரெக்னன்சியும் போது வருதுன்னா அந்த டைம் சுகர் வந்துடுது அவங்களுக்கு அது. ஸோ அதனால சுகரும் தைராய்டும் நம்ம அந்த இயர்ஸ் நிறையா வருது, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நிறையா வருது அது. மெனோபாஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா அது 45 to 55 years பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, அது அந்த போன் ஹெல்த் கம்மியாக ஆரம்பிக்கும். அதே டைம் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் வருது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஹை பிபி, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், சில பேருக்கு அந்த அடிக்கடி அந்த பிளாக்லாம் வரலாம் அந்த டைம். அது இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜ் குரூப்புக்கு ஃபோக்கஸ் நிறையா கொடுக்கணும். அதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 60-70 years பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த் நிறைய பேருக்கு அப்போதான் அந்த ஜாயிண்ட் பெயின் அந்த இதெல்லாம் வரும், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரலாம், இல்லை பிரெயின் ஃபங்க்ஷனும் பார்க்கணும். பிரெயின் ஃபங்க்ஷனாக அந்த ஆல்சைமர்ஸ் மாதிரி மெமரி ரிப்பேர்மெண்ட்டு சின்னதெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும் அது. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலுக்கு போகிறாங்க எதுக்காக போகிறாங்கன்னு மறந்து போயிடுவாங்க அவங்க, ஸோ திருப்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி சின்ன தான் ஆரம்பிக்கும் அது. பட் அந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம அதுவுமே பார்க்க ஆரம்பிக்கணும், அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம அதை.
1: டாக்டர், பெண்கள் எந்த மாதிரி டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் பண்ணலாம் அவங்களோட ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு?
0: இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து இப்ப கரண்ட் வேர்ல்ட் சினரியோ பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பர்சனுக்கு 40 சுகர் வரும்னா இப்ப 20 வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த 20 வந்து நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஹை பிபி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற சமயம் அப்படி இருக்கு. ஸோ ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு, இப்போ நம்ம ஜென்ரலா ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு. முன்னாடி எல்லாருமே 8 தூங்குவாங்கன்னா இப்ப கண்டிப்பா 11 தூங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க சின்ன வயசு. இந்த காலேஜ் டேஸ்ல இருந்தே ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கு, அதனால இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் இந்த டயபெட்டிஸ் தைராய்டு எல்லாமே சீக்கிரம் வரதுனால ஒரு ஜென்ரலா பாத்தீங்கன்னா 20-25 இருந்தே ஒரு இயர்லி செக்அப் பண்றது பெட்டர். சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும், அந்த கொலஸ்ட்ரால் லெவல் பாத்துக்கலாம், தைராய்டு ஃபங்க்ஷன் பாத்துக்கலாம், விட்டமின் டி விட்டமின் பி12 எல்லாம் நிறைய கம்மியாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா நமக்கு சன் எக்ஸ்போஜரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அதனால அந்த லெவல்ஸ் தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சில பேருக்கு ஹேபிட்ஸ் இருக்குன்னு தெரியும்னா ட்ரிங்கிங், ஸோ அவங்களுக்கு லிவர் ஹெல்த் பார்க்கணும் அதை. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 30-40 இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த விமென்ஸ்க்கு ஸ்கேன் பிளட்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அதை. பட் ஜென்ரலாக ஒரு இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறதே இந்த மாதிரி பெட்டர். ஸோ சப்போஸ் ஏதாவது இருக்குன்னா சீக்கிரமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப நாள் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்றதோட ஸ்டார்டிங் லெவலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை ரிவர்ஸ் பண்றது ஈஸி. அதெல்லாம்
1: டாக்டர், உடல் பருமனால பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருது?
0: இப்போ ஒபீசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒபீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹார்மோன்ஸ் நடந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ மெயினாக அந்த இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், சுகர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ மெயினாக அந்த என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னா சுகர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஸோ சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும், பிபிலாம் எப்படி இருக்கான்னு செக் பண்ணணும், ஜாயிண்ட் பெயின், லிவர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி அந்த இன்சுலின் சம்மந்தப்பட்டமான ஃபர்டிலிட்டி இஷ்யூலாம் இருக்கான்னு பார்க்கணும், ஓவேரியன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா ரிகார்டிங் பீரியட்ஸோ, இல்லைனா அவங்க வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூ இருக்கா அது பார்க்கணும் நம்ம அதை. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்காச்சு, தூக்கம் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ நம்ம தூக்கத்தினால ஸ்லீப் ஆப்னியாக இருக்க கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த குரோட்டோட அதிகமாக இருக்குன்னா அதனால என்னாகும், அவங்க உடம்புக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ இதனால இன்னும் கொஞ்சமும் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும், இதெல்லாமே நம்ம வெயிட்னால கூட சம்மந்தப்பட்டு இருக்குது.
1: டாக்டர், PCOS எப்படி பெண்களோட ஆரோக்கியத்தை பாதிக்குது?
0: இப்போ PCOSங்கிறது எதனால வருதுன்னா அவங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை பார்க்கல. ஸோ நம்ம இன்சுலின்னு சொன்னோன்னா அதை அப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம இன்சுலின் தான் பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகிறது. அந்த இன்சுலின் வந்து நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே கொண்டு போகணும், அது தவிர இன்சுலின் வந்து எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். நம்ம அந்த ஸ்கின் கண்டிஷன்லேருந்து, நம்ம வந்து அந்த தைராய்டு ஃபங்க்ஷன்லேருந்து, சுகர் ஃபங்க்ஷன், பீரியட்ஸ் அந்த வரத்துக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அது. ஸோ அதனால அப்படி அந்த இன்சுலின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கனாலே வி ஹாவ் டு செக் ஃபார் எக்ஸாம்பிள். சில பேருக்கு ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த கழுத்து சுத்தி நல்லா டார்க்கா இருக்கும், சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ரஃபா இருக்கும் கழுத்தை சுத்தி, இதுதான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்.

0: தட் இன்சுலின் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு. இது வந்து ஓவரிஸ் அஃபெக்ட் பண்றச்ச, அதுக்கு நம்ம சொல்லுவோம் பிசிஓடின்னு பேர். ஸோ அந்த ஃபாலிக்கிள் சரியா ஃபார்ம் ஆகாது ஓவரிஸ்ல. ஸோ ஃபாலிக்கிள் சரியா ஆகாத என்ன ஆகும், அந்த பீரியட்ஸ் தான் சரியா வரா சில பேருக்கு, அதிகமா வரலாம், இல்ல கிளாட் மாதிரி வரலாம், இல்ல லேட்டா வரும் சில பேருக்கு. ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த பொறி பொறியா அந்த ஆக்னி மாதிரி வரலாம். அதே மாதிரி வெயிட் கெயின் நிறைய வரலாம். இதனால இது வந்து கரெக்ட் பண்ணாம போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அதிகமா இருக்கும். இல்ல அவங்களே கன்சீவ் பண்ற ட்ரை பண்றாங்க, பட் ஆனா இதனால ஒன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்னும் மாற்றமே இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த கன்சீவ் பண்ற இஷ்யூஸ் தான் கொஞ்சம் வரலாம். அதை இன்ஃபர்டிலிட்டி மாதிரிலாம் செக் பண்ணிக்கணும் அவங்க அதை. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிசிஓடிங்கிற மேனேஜ் பண்ணணும்னா ஒன்னு வந்து மெடிசனும் இருக்கு, பட் அது தவிர எதுனால வந்திருக்குன்னு நம்ம கரெக்டா ஐசோலேட் பண்ணணும். இதனாலதான் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும். உணவு நாளா வருதுன்னா நம்ம அதுக்கு அதுவும் நம்ம மாத்திக்கணும், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் மாத்திக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். இதனால கரெக்டா வருதுன்னு பார்த்துட்டு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். அது தவிர அந்த மெடிசனும் எடுத்துக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டோம்னா பிசிஓடிங்கிற கண்டிஷன் மேனேஜ் பண்ணிடலாம். அதை
1: டாக்டர், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்ன, அந்த கர்ப்பிணி பெண்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்?
0: இப்போ நம்ம ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வர சுகர்ஸ் அதிகமாகிறது பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அந்த டைம் தான் அங்கே வரும். சில பேருக்கு முன்னாடி இருக்காது, பட் பிரெக்னன்சி போது பார்க்கறது அந்த செகண்ட் மந்தோ ஃபோர்த் மந்தோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் பொறுத்து இருக்கு. ஸோ சில பேருக்கு மருந்து தேவைப்படும், சில பேருக்கு வந்து டயட்லேயே மாற்றிக்கலாம் அதை. பட் இதுக்கும் அதே மாதிரி நார்மல் டயபெட்டிஸ் மாதிரியே இவங்க அதே மாதிரி தான் அவங்க என்ன சாப்பிடுறாங்க எல்லாமே கேட்கணும். நம்ம அவங்க சாப்பாடு உணவுல வந்து அதிகமா அம்மா சத்து பொருள் இருக்குன்னா அதை கம்மி பண்ணணும். காய் நிறைய சேர்த்துக்கணும், அவங்க புரோட்டீன் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது கேப் ரொம்ப விடுறாங்களா பாத்துக்கணும் அவங்க. ஸோ அந்த இது எக்ஸசைஸ் பண்ணலாம் கேட்கணும் அவங்க. சப்போஸ் இருக்கு, சப்போஸ் இதெல்லாம் பண்ணியுமே சுகர்ஸ் இருக்குன்னா அந்த ஏற்ற மாதிரி மெடிசன் கண்டிப்பா அவசியம். ஏன்னா அந்த பேபியோட ஹெல்த்னால நம்ம கரெக்டா அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம அதை. ஸோ அவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ அந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு அந்த லெவல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஏன்னா நம்ம பிரெக்னன்சி இன்க்ரீஸ் ஆக இந்த மந்த் போக போக போக ஒரே சுகரும் இருக்காது. பேபி உள்ளுக்குள்ள க்ரோ ஆக ஆக ஆக அவங்க பிளட் சுகர் லெவல்ஸும் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது மெடிசன் ஸ்டார்ட் பண்றாங்க, சில பேர் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்த் மந்த்ல, அதே இன்சுலின் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்காது நைன்த் மந்த் வரைக்கும். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். இந்த பேபி க்ரோ ஆக ஆக இந்த பிளட் சுகர் லெவல் எல்லாம் மாறும். அதே மாதிரி மெடிசன் ரிக்குயர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம் அதை. ஸோ வந்து ஒரு ஃபிஃப்த் மந்த்ல ஒரு டோஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வீக்லி வீக்லி செக் பண்ண அந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த மெடிசன் டோஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவும் கரெக்டாக இருக்கணும், வாக்கிங்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இப்போ ஜஸ்டின் டைவர் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஒன்லி 30% ட்ரீட்மெண்ட் தான், 70% வந்து ஃபுட்டு எக்ஸசைஸு ஸ்லீப் இதெல்லாமே எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அந்த சுகர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு.
1: டாக்டர், எதனால பெண்கள் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்?
0: இப்போ இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் கண்டிஷன். இப்போ நம்ம டயபெட்டிஸோ இல்லைனா வந்து ஹை பிபி ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு பேர் அது. ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணலாம். நிறைய வாட்டி ரிவர்ஸே பண்ணிடலாம் பிஃபோர் த சிம்டம்ஸ். பிளட் டெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய ஐடி கம்பெனியில் அவங்க இயர்லி பிளட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனாலே நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருது முன்னாடியே வந்து சுகர்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதா இல்லை கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்கிறச்சா இல்லை ஸ்கேன் எடுத்துக்கலாம் கூட அதை ரிவர்ஸ் பண்ணுற சான்ஸ் வந்து அதிகம் அது. ஸோ அப்பயே நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ரிவர்சல் பண்ணுற இது ஈஸி அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷனும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹார்ட் டிசீஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏர்லி 40 இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இது அவங்களை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க வர வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சோன்னா அதை எப்படி வராமல் பார்த்துக்கலாங்கிறது அவங்களுக்கும் அதை இதை மாதிரி மாற்றம்லாம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உணவு பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அவங்களாலையுமே மாற்றங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு.
1: டாக்டர், எலும்போட ஆரோக்கியத்தை மெனோபாஸ் எப்படி பாதிக்குது?
0: இப்போ மெனோபாஸ்ங்கிறதுனா நம்மளுக்கு அந்த ஈஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் கம்மி ஆகிறது அந்த டைம். ஸோ நிறைய அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கும் அந்த டைமு. அதில் என்னாகும், அந்த ஹார்மோன் ப்ளஸ் நம்ம மசில் டோனுமே நம்ம இந்தியன் உமனுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே சேர்த்து போன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து போன் ஹெல்த் கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணும் இந்த டைமில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து நான் கால்சியம் ரிச் ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம உணவை பார்த்துக்கணும் அந்த டைம் அந்த இது. அண்ட் விட்டமின் டி லெவலாம் செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அந்த டைம். என்னென்னா கால்சியம் கரெக்டாக இருந்தால் விட்டமின் டி அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு அது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் லைக் அந்த யோகா ஆசனாஸ் மாதிரி இருக்கலாம், நம்ம படி ஏறுறது, வால் புஷ்அப்ஸு, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க்

0: இல்லைனா அந்த வெயிட் ட்ரைனிங் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபார் அந்த மசில் டோன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது. இதையும் மீறி யாருக்காவது ஒரு மாதிரி ஜாயின் பெயின் மாதிரி இருக்குன்னா வருஷம் வருஷம் அவங்க போன் ஸ்கேன் பண்ணுறது அவசியம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படுதா மருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா என்ன அவங்க மாற்றங்கள் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம். அதுக்கு
1: டாக்டர், பெண்கள் தங்களின் மனநலத்தை பாதுகாக்க என்னென்ன செய்யலாம்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ, எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ சுகர் இதெல்லாம் கண்டுபிடி எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த்ங்கிறது ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது. ஸோ நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, ஒன்று வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்டர் பிடிக்கலையாது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ பெயின் இருக்குன்னா அதை பற்றி சொல்லணும். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் நமக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். அது ஒண்ணு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து வெளில சொல்ல முடியாது. சோ அவங்க வந்து ஒரு டைரி மாதிரி வச்சுதான் ஹெல்ப் பண்ணும். சோ டைரியில வந்து அவங்க டே எப்படி போச்சு, எது வந்து ஒண்ணு வந்து கிராட்டிட்யூட்ங்கற பேர். சோ எதுனா நமக்கு எது ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும், நம்ம அந்த ஜர்னல் எது எது நமக்கு பாசிட்டிவ் திங்க் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதே மாதிரி என்ன அவங்களுக்கு ட்ரபிள் பண்றது, எனக்கு இதனால கொஞ்சம் இதுவா இருக்கு, இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லலாம். இல்ல ஏதாவது டைரி இருக்குன்னா அதுல எழுதலாம் அவங்க. சோ எதனால அவங்க கொஞ்சம் ப்ரெஷரா இருக்குங்கறது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நேச்சர் வாக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ போன் இல்லாம பாட்டு இல்லாம ஜென்ரலா பீச்ல இருக்கலாம், இல்ல நார்மலா ரோட்ல இருக்கலாம். அந்த நடக்கறச்ச நம்ம அந்த என்வயர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த பீச்ல இருக்கணும், அந்த அலைகளோட சத்தம் எல்லாம் இது நல்லா காமிங் எஃபெக்டா கொடுக்கும் நம்மளுக்கு. இது இதுலயே

0: பண்ணும். ஸோ ஃபோன் இல்லாமல் பாட்டு இல்லாமல் ஜென்ரலாக பீச்சில் இருக்கலாம், இல்லை நார்மலாக ரோடில் இருக்கலாம், அதை நடக்கிறச்ச நம்ம அந்த என்வரன்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை அந்த பீச்சில் இருக்கணும், அந்த அலைகளோட சத்தம்லாம் இது நல்லா காமிங் எஃபெக்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. இது இதுலேயே நல்லா மூடுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து நம்ம பாரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து அவங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் கம்மியாகும். அது ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நம்மளோட அந்த அப்படி யாரும் இல்லைன்னா வேறு யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். யாராவது தெரப்பிஸ்ட் மாதிரி போகலாம், இல்லை யாராவது தெரிஞ்சு அந்த மிடில் மேன் மாதிரி பண்ணலாம் அதை. பட் யாருக்கிட்டையாவது பேசி சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ சொன்னால் தான் அவங்களுக்கும் என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது ஒரு தெரிய வரும் அவங்களுக்கு. அது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கணும் அவங்க. அவங்க இப்போ ஜென்ரலாக ஒர்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அது தவிர அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது, ஏதாவது சில பேருக்கு வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், கதை படிக்கிறதா இருக்கலாம், பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அவங்களோட பர்சனல் டைமாக இருக்கட்டும். வந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரீசெட் மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி ப்ரீதிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பிராணாயாமாவாக இருக்கட்டும், ஆர் அந்த பாக்ஸ் ப்ரீதிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பட் டெய்லி ஒரு 2-3 minutes பண்ணாங்கன்னா என்னாகும், அந்த ப்ரீதிங் டீப் ப்ரீதிங் பண்ணுறச்ச அந்த பிராணாயாமா பண்ணுறச்ச அவங்க நர்வஸ் சிஸ்டம் நல்லா காம் ஆகும் அது. ஸோ இது அவங்க வந்து இது நல்ல ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டாங்கன்னா இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் வந்தால் கூட அவங்களோட ரியாக்ஷன் பெட்டராக இருக்கும் அது அவங்களுக்கு. அண்ட் எப்போ நோன்னு சொல்லணுமோ அப்போ கண்டிப்பாக நோன்னு சொல்லி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து சில பேர் சிலுமே என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் இதை பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க என்ன, ஆர் வந்து என்ன வீக்காக காமிக்கும் அது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் முடியாது, வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த்தோ ஸ்லீப் கம்மியாகுமோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் இருக்குனால தைரியமாக சொல்லணும், என்னால் இது பண்ண முடியாது, இதுதான் காரணங்கள். பட் ஆனால் அந்த நோங்கிறது சொல்கிற இது அவங்களுக்கு வரணும். அது
1: டாக்டர் யூஸ்வலா பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை சரியா பாத்துக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது. அது இதை எப்படி அவங்க வந்து மாத்தலாம்?
0: ஆமா, இப்ப நம்ம கரண்ட் சினரி பாத்தீங்கன்னா நிறைய விமன் வந்து தன்னோட ஹெல்த்தை வந்து லாஸ்டா வச்சுப்பாங்க. ஒண்ணு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணும். சரி, நம்மளோட நம்ம என்ன சொசைட்டி, நம்ம என்ன சொல்ற சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ், நம்ம எல்லாரையுமே நம்ம பாத்துக்கணும், நம்ம மேலதான் அந்த இது இருக்கு, நம்ம தான் மத்தவங்களை பாதுங்க தவிர நம்மள லாஸ்டா வச்சுக்கலாம் அதை. ஸோ என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ரொம்ப அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி சரி நம்மளை பத்தி ஃபோக்கஸ் பண்ணா யாராவது சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு செல்ஃப் சென்டரா இருக்காங்க அவங்க, அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஆர் ஏதாவது பிரச்சனைனா அங்கே ஒரு கில்ட் வந்துடும் அவங்களுக்கு. அது சரி என்னை பத்தி நம்ம அப்பமா யோசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் விமன் தான் சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ என்ன ஆகும், அவங்க சாப்பிட்டு நைட் ஒரு 10-10 ஆயிடும் அவங்களுக்கு அது. ஸோ இதனால ஓவர் டைமாக நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும் அது. ஸோ மெயினாக என்னன்னா அந்த விமன் நல்லா இருந்தாங்கன்னா தான் அவங்களால மற்றவங்க பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களோட ஓன் ஹெல்த் நல்லா இருக்குன்னா தான் அவங்களால அவங்க குழந்தையோ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கால இந்த முடியும் அவங்களால. ஸோ மெயினாக அதனால அது கில்ட்டே இருக்கக்கூடாது, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். போத் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும். ஹெல்த்தி உமனாக இருக்கிறதுனால தான் அவங்களால மற்றவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கண்டிப்பாக தெரியணும் அவங்களுக்கு அது. ஸோ இதில் ஒன்றும் கில்ட் ஒன்றுமே கிடையாது இதில். அண்ட் அவங்க ரியலைஸ் பண்ண தான் அந்த சப்போர்ட் சிஸ்டமும் வரும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து சப்போஸ் குழந்தை இருக்குன்னா அம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லையா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அவனுக்கு பார்த்துக்கினா அது வந்து ஒரு சேஞ்ச் இன் சொசைட்டி தான் அது. ஸோ ஒரு சிக் ஒரு ஃபீவரான இருக்கிற அம்மாவால் தன்னை குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க சொல்ல அந்த குழந்தைகிட்டே எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி எடுத்துக்கோனா அந்த குழந்தைக்கு அப்பதான் தெரிய வரும், ஓகே நம்ம அம்மாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொசைட்டியில, நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிற ஒரு சொசைட்டி சேஞ்சுக்கு இது ரொம்ப அவசியம் அது. ஸோ ஒரு உமனோட ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்பதான் அவங்க மற்றவங்களும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அவங்க.
1: டாக்டர், நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருந்து ஹெல்த் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் செலிபிரிட்டிஸோ சொல்லுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு, அதை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
0: இப்போ வந்து நிறைய மெசேஜ்லாம் வருது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் வரும். ஸோ நம்ம என்ன நம்பிடுவோம், அப்படியே நம்பிடுவோம் நம்ம, அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு அது தெரியாது. அது அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும், இது வந்து யார் சொல்கிறாங்க, இது என்ன டேட்டா இருக்குது இல்லை பேக் பண்ணுறதுக்கு, அது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு அட்வைஸ் வருதுன்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஒரு காமனாக சொல்லுவாங்க இந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் கம்மியாகிடும்பாங்க அவங்க. அது எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. ஸோ சில பேருக்கு அது ஒர்க் ஆகுமா இருக்கும், ஒரு 10 பேரில் ஒரு 2 பேருக்கு கம்மியாகுமா இருக்கும், மற்ற 8 பேருக்கு அது ஒன்றும் எஃபெக்டே இருக்காது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ ஏதாவது அட்வைஸ் வருதுன்னா நம்ம உடம்புக்கு அது ஒர்க் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும், அதனால எல்லாருக்குமே அதே மாதிரி கிடையாது. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த நெட்டில் வரும், இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து சுகர்ஸ் கம்மியாகுமோ, தைராய்டு இம்ப்ரூவ் ஆகுமோங்கிறது, அதில் அவங்க ஏதோ சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, அதனால பெட்டராக அந்த பர்சனுக்கு பெட்டராக ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும் அது. ஸோ இவங்களும் நிறைய பேர் வாங்குவாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம். பட் இதனால் என்னாகும், ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது, அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் தவிர இந்த பர்சன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த் அப்படி

0: இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால் நம்ம எப்போதுமே ஏதாவது இதை பார்க்குறோம், ஏதாவது படிக்கிறோம். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் ஏதாவது நியூஸ் வருது நம்மளுக்கு, ஏதாவது ஏதாவது சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இல்லை அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்கன்னா அது ஒரு எழுதி பார்க்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி பேசணும். அதை இது வந்து இது மாதிரி ஒன்று பார்த்தேன்னா இது என்னோடய ஹெல்த்துக்கு ஒர்க் ஆகுமா அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு ஒர்க் ஆனால் கூட மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்து எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி தெரியும்னா இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது என்னோடய ஹெல்த்துக்கு இது பண்ணால் பரவாயில்லையா, இது பண்ணால் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா எனக்கு, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க அது பண்ணலாமா இல்லையா அப்படின்னு.
1: டாக்டர், சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கடைசியா தான் சாப்பிடுவாங்க. இந்த பெண்கள் இங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் அந்த பெண்கள் சுத்தி இருக்க ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ இதுதான் நம்மளோட அந்த ஜெனரலா மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா உமன் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அது லாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து சமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்துட்டு அந்த ஆண்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் தான் அவங்க சாப்பிடுவாங்க. என்னாகும் இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றச்சா என்னாகும், அவங்க ஹெல்த்து கண்டிப்பாக பாதிப்பாகும் அது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வரலாம், அசிடிட்டியாக வரலாம், ஜென்ரலாக இம்யூனிட்டி கம்மியாகும், அது எனி திங்காக இருக்கலாம். பட் மெயினாக அவங்க உமனுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்க நல்லா பார்த்துக்க முடியும் அதை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி நல்லா இருக்கணும், உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கணும் அதை. ஸோ அதனால் தப்பே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களோட அந்த கில்ட்டை ஒன்றுமே வரக்கூடாது அதனால. அதே மாதிரி மற்ற மென்னுக்குமே நம்ம வந்து இப்போ இவங்களும் நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் தான். இவங்க தான் நிறையா பண்ணுறாங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அது. ஸோ அந்த குழந்தைங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல ஹேபிட் அது. அப்படிலாம் சீக்கிரமாக சாப்பிடணும்னா கொஞ்சம் ஹெவியாக சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு பால் மாதிரி குடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம். ஸோ சில பேருக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு 6 மணி 7 மணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுடலாம் நம்ம மீலை. ஸோ அதனால மற்றவங்க கொடுக்கறது ஈஸியாகிடும். அதுக்கும் அப்புறம் 9:30 பசிக்கிறதுனா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதாம் மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த உமன் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா தான் மற்றவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அது.
1: டாக்டர், பெண்களோட குடும்பம் பெண்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
0: இப்போ பெண்கள் ஆரோக்கியம்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒன்று வந்து அவங்க வந்து சரியாக அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் பார்த்துக்கணும். முன்னாடி மாதிரி அவங்களோட எனர்ஜியோட நல்லா இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட மூட் எப்படி இருக்கு அவங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் சீர்ஃபுல்லாக பேசினவங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டுன்னு கோவம் வருது அந்த மாதிரி இருக்குன்னா அது ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும் அவங்களாம். ஸோ இதனால வருதுன்னு வெறும்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த சில பேர் சொல்லுவாங்க சரி பீரியட்ஸ் வரும்போது இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து அப்படி மூடு மாறுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ஏதாவது சேஞ்சாக கூட இருக்கலாம். மென்டல் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அவங்க. அதே மாதிரி முன்ன அடிக்கடி இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி ஒரு சளி பிடிச்சிட்டே இருக்குன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாகின்னு இருக்குன்னு அர்த்தம். அது எதுனாலன்னு அவங்க வந்து கவனிக்கணும் அதை. அதே மாதிரி அசிடிட்டி இருந்தால் நிறையா வந்துட்டு இருக்குன்னா அவங்க சாப்பாடு செட்டெலாம் கரெக்டாக இருக்கா, சரியாக சாப்பிட்றா, லேட்டாக சாப்பிட்றாங்களா பார்க்கணும். இல்லை இந்த பொண்ணு வந்து வாக்கிங் போகிறாங்களா, இது மாதிரி பண்ணிவிட்டு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து நம்ம ஒரு மார்னிங் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். இல்லை நம்ம வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமா முடியலையா அம்மாவால், நம்ம சேர்ந்து கொஞ்சம் பிச்சன் பண்ணலாம் அந்த மாதிரி. இல்லைனா அதையும் மீறி பண்ணலன்னா ஒரு பிளட் டெஸ்ட் போயிட்டு வரலாம், எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒன்றும் மாற்றங்கள் இல்லைன்னா நம்ம ஒரு போய் டாக்டர் போய் பார்த்துட்டு ஒரு செக்அப் ஃபுல்லாக பண்ணிட்டு வரலாம். நம்ம பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணுறது ஆர் அந்த ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது.
2: இதுவரை பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள். நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக்

கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவிக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான்பட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக் வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே வாசவியா. நேரம் சரியா 4:03 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. அண்ட் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால நம்ம வந்து முழுக்க முழுக்க முழுக்க இசையை வச்சு தான் ஃபன் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய திரைக்கோணத்தில் உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பரிச்சயம் இருக்குது அப்படின்ற அந்த உங்களோட அந்த சினி சாங்ஸ் பற்றின உங்களை நாலேஜோட தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சாங்கோட ஸ்டார்டிங் பிஜிஎம் ஓப்பனிங் பிஜிஎம் வந்து நான் ப்ளே பண்ணேன். ஓகேவா? ஸோ அது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வரைக்கும், அந்த பாடல் தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நான் ப்ளே பண்ணுற அந்த பிஜிஎம் வச்சு அது என்ன திரைப்படம், என்ன திரைப்படத்தில் அந்த பாடல் வந்திருக்குது, அந்த பாடலோட முதல் வரி என்ன, இது போக உங்களுக்கு வந்து அந்த பாடலை பாடியது யார், அந்த பாடலுக்கான வரிகளை எழுதியது யார், இசையமைத்தது யார் அப்படின்ற தகவல்களும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் சொல்லலாம். ஓகே, ஸோ மெயின் டாஸ்க்கு நான் வந்து அந்த சாங்கோட ஓப்பனிங் பிஜிஎம்மை ப்ளே பண்ணுவேன், அந்த பாட்டு என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, சோ நம்ம சொல்லி முடிக்கிறதுக்காட்டியும் லிசனர்ஸ்லாம் வந்து லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் லைன்ல கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2986-0038, 2952-0554 இந்த எண்களுக்கு தான் வந்து நீங்க அழைத்து என்கிட்ட நம்ம பாடல் என்ன ப்ளே பண்ண போறோம், என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு விளையாட போறோம். ஓகே, சோ முதல் நேயர் வெயிட்டிங்ல இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க நீங்க? செந்தில்குமார் சார், பாடலுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: கொஞ்சம் ஒரு மிடிலா போடுங்களா, மிடில் சாங்ஸ் போடுங்களா?
0: மிடில் சாங்ஸ், இது மிடில் தான் வெச்சுக்கோங்களே. உங்களுக்கு மிடில்னா என்ன, எவ்வளவு மிடில் வேணும்?
1: ஒரு 90-80 கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: 90-80 இருந்து வேணுமா? ஒரு 95-98
1: சரி போடுங்க.
0: சரி, ஓகே கேளுங்க.

0: ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: சொல்லுமா? சொல்லுங்க.
1: படம் பேர் வந்து, பாட்டோட படம் பேர் வந்து ஹரிச்சந்திரா.
0: சூப்பர்.
1: இது வந்து கார்த்திக் நடிச்ச படம்.
0: ஓகே.
1: நவரசநாயகன் கார்த்திக் நடிச்ச படம்.
0: ஓகே.
1: பாட்டு வந்து நாடோடி பாட்டு பாடி சந்தன சந்தன தாளம். பாட்டு மேடம், மனோ மனோ பாட்டு பாட்டு மேடம்.
0: இல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சாரி
1: மேடம்.
0: ஓகே. பட் இருந்தாலும் முதல் நேயர் முதல் ட்ரையல் ஃபர்ஸ்ட் சாங்கி சூப்பரா அசத்தலா கண்டு

கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஸோ இப்படி ஒரு அம்மக்களமான ஸ்டார்டிங் இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் எஸ் ஆக்சுவலி இந்த விசில் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த விசில் சவுண்டோட அவர் வந்து கார்த்திக் பாடிட்டு வர்றது ஆக்சுவலி அந்த விஷுவல்ஸுமே ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ முதல் நேர் முதல் பாடலில் ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து போனஸாக இந்த பாட்டே தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாங்கை ஃபுல் சாங்கை நம்ம கேட்டு முடிக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். யாரெல்லாம் வந்து இந்த கேமில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணுங்கள் 298-6003-2952-0554 வெளியூர் நேர்கள் 044 அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க மறந்துடாதீங்க. இப்போ ஹரிச்சந்திரா திரைப்படத்துல இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் சரியாக 4:12 ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம வந்து எப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு திரைப்பட பாடலோட ஆரம்ப மியூசிக்கை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். மொதல் 10 செகண்ட் அல்லது ஒரு 20 செகண்ட் வரைக்கும் ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த மியூசிக்கை கேட்ட உடனே இது வந்து இந்த பாட்டு தான், இந்த பாட்டோட முதல் வரி இது தான், இது இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் அழகாக சூப்பராக கண்டுபிடிக்கிறா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேரம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க நீங்க?
1: தாமல்பட்டியில இருந்து தல வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் ரெடியா இருக்கு.
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: நான் சொல்ல போறல, பாட்டே இந்த பாடும் பாருங்க, கேளுங்க.
1: ஆ போடுங்க மேடம்.
0: ஓகே, ஆ கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம். இது முரளி ரேவதி படம் மேடம்.
0: பாடல் பேரு?
1: பாடல் பேரு வந்து பூமாலையே தோல் சேரவா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த படத்தோட பேர் தெரியுமா?
1: படத்தோட பேர் தான் மேடம் தெரியல, சத்யராஜ் கூட வச்சிருப்பாரு.
0: ஓகே,
1: படம் பேர் தெரியல.
0: படம் பேரு பகல் நிலவு.
1: கரெக்ட் மேடம், பகல் நிலவு. ஏம் ரத்னம் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். மணிரத்னம்
0: அவரோட படம் இது. பகல் நிலவு அண்ட் முரளி அண்ட் ரேவதி நடிச்ச அந்த படம். பாடலையும் வந்து நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர் வெங்கட் சார், நன்றி நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: கும்பகோணம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: பாபுராஜபுரம்,
2: ஆமாங்க.
0: சுவாமிமலை போற வழியில இருக்கா தானே? There you are. No, you are there. I am not there. I am in Chennai.
2: Okay, okay.
0: Okay, right. So, உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
2: முகமது இக்பால்.
0: முகமது இக்பால். So, okay. உங்களுக்கான பாடல் ஒலிக்க தயாராக இருக்கிறது. கண்டுபிடிக்க நீங்க தயாரா?
2: ட்ரை பண்றேன்.
0: Okay, இதோ கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: பந்தாண்ட பால் இல்ல இல்ல இது புதுசா இருக்கு, வேற ஆகுமே
0: புதுசா இருக்கே. சரி, ஓகே ஓகே, அழைத்ததற்கு நன்றி. நன்றி இக்பால் சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: ரம்யா மேடங்களா?
0: வாசவி மேடம்.
2: வாசவி மேடம்,
0: ஆமா.
2: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மட்டம், கிராமம் கந்தசாமி.
0: கந்தசாமி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாடல் கேட்க ரெடியா? பாடலை கண்டுபிடிக்க ரெடியா?
2: ஆ ரெடி ரெடி, புதர் போடுங்க.
0: ஓகே, கேந்தா கேளுங்க.

0: கேட்டாச்சா?
1: பழைய படம் தானே இது?
0: பழைய படம்னா 1985 வந்தது.
1: எம்ஜிஆர் நடிச்ச படமா?
0: ஐ ஆம் சாரி, இதோட எக்ஸாக்ட் ஆமாம் 1985 வந்ததுதான். எம்ஜிஆர் படம் இல்லை, 1985.
1: இன்னொரு வாட்டி போடுங்க.
0: இன்னொரு வாட்டி, சரி உங்களுக்காக இன்னொரு வாட்டி கேளுங்க.

0: ஒதுங்கு ஒதுங்கு வருது வருது பாட்டுங்க.
1: கமலஹாசன் பாடல்ங்கிறது ஓகே, ஆனா இந்த பாடல் கிடையாது. உங்களுக்கு ஒரு க்ளூ, காக்கி சட்டை கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் போது, ஒரு பழி வாங்கும் போது, அதாவது செஞ்சதை திருப்பி செய்யும் போது பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஒரு ஒரு அனிமலோட நேம்ல ஒரு ஒரு வேற ஒரு உயிரினத்தோட பேர்ல இந்த பாடல் வரி தொடங்கும். நிறைய க்ளூ கொடுத்துட்டேன், ஒரு மிருகத்தோட பேர்ல இருந்து தொடங்கும். மிருகம்னா கொஞ்சம் சின்ன உயிரினம் தான் அது. சரி ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: குமார் பேசுறேன் மேடம்.
1: ஓகே குமார் சார், இந்த பாடல் என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
2: அந்த பாடல் தெரியல மேடம், இதுக்கு முன்னாடி வந்த பாடலாம் தெரிஞ்சது மேடம், அதனால தான் இது பண்ணேன்.
1: சரி ஓகே ஓகே சார், நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் இங்கே?
3: வணக்கம்.
1: வணக்கம், உங்க ரேடியோ ஒலிமை குறைச்சிட்டு பேசலாம்.
3: குறைச்சிட்டேன் மேடம், குறைச்சிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர், பேர் சொல்லுங்க சார்.
3: இப்ப பேசலாமா?
1: பேசுங்க பேசுங்க.
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
1: சரவணன் கும்பகோணத்துல இருந்து வாங்க. என்ன என்ன இன்னைக்கு கும்பகோணம் நேர்களா இருக்கீங்க? வாங்க வாங்க.
3: அப்படியா, மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கேன். இந்த பாடல்
3: நான் கண்டுபிடிச்சிருந்தேன் மேடம். இந்த படத்தை வந்து படத்தை விட இந்த படத்தை தயாரிச்சவர் வந்து மேஜர் சுந்தர் ராஜன்.
1: பாடல் பாடலோட முதல் வரி சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த பாடல் வந்து அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. கங்கை மேரனோட வரிகளில், இளையராஜோட இசையில், அவர் சொன்ன மாதிரி மேஜர் சுந்தரராஜனோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் இது. ஸோ பச்சோந்திய கேளடா அப்படின்றதான் வந்து சரியான விடை. மொதல் ரெண்டுது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததோ பரவாயில்ல, அடுத்தது ஒன்று ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்துடலாம், பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். டிஷ்யூம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை தொடர்ந்து ஃபன் பண்ணலாமால பாடலை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் அமதுலமா.

0: ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கோம். நேரம் சரியா 4:23 ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இருந்துங்க?
1: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
0: வெஸ்மாம்பலம்ல இருந்து கார்த்திக். ஓகே கார்த்திக், உங்களுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்ல எல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு உண்டா? கேட்டிருக்கீங்களா? ஆர்வம் உண்டா? இல்லையா?
1: கேட்டதில்ல.
0: சரி, பழைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? புது பாட்டாதான் தெரியுமா? இருங்க, உங்களுக்கு புது பாட்டா நான் கேக்குறேன். எதுல இருந்து கேக்கலாம்? இந்த இருக்கு. சரி, புது பாட்டுனா எவ்வளவு புதுசு?
1: 2000s
0: இருக்கா? சரி ஓகே, 2000s இருந்து உங்களுக்காக இந்த பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: தெரியலமா எனக்கு.
0: எனக்கு நீங்க தான புதுசு கேட்டிங்க.
1: ஆமா தெரியல.
0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்தது. க்ளூ வேற கொடுத்துட்டேன்.
1: என்ன படம்?
0: அது சொன்னா அது ரொம்ப ஈஸியா இருமே.
1: அதான் தெரியலமா எனக்கு.
0: கரெக்டா 2000 அந்த வருஷம் வந்ததுதான். ஏஆர் ரஹ்மானோட இசையில வந்ததுதான். இன்னொரு ஒரு க்ளூ வந்து, இந்த படத்தோட பேர் வந்து காதல் அப்படின்ற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கும். சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி அழைத்ததற்கு. ஓகே நெக்ஸ்ட். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் திருத்தணில இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: திருத்தணில இருந்து
2: தமிழேந்தி.
0: தமிழேந்தி, ஓகே தமிழேந்தி. இந்த பாடல் நீங்க கேட்டிங்களா?
2: சூப்பர்
0: சூப்பர். இப்ப இந்த பாடல கேளுங்க.

0: எனி ஐடியா எனி கெஸ் ஏசுதாஸோட குரல் ஏசுதாஸோட குரல் இளையராஜாவோட இசையில கே ஜே ஏசுதாஸ் அவர்களோட குரல் அது. கர்நாடக சங்கீதத்தை மையமா வச்சது கே ஜே ஏசுதாஸ் இளையராஜாவோட இசை பாடலோட முதல் வரி.
1: இன்னொரு மறு போட்டுங்க பாக்கலாம்.
0: சரி கேளுங்க உங்களுக்காக.

0: முதல் வரி தெரிஞ்சதா? சரி, இந்த பாட்டு, வேற ஏதாவது இந்த பாட்டை பத்தி இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன்.
1: சிவகுமார் பாடுவாரு
0: படம் முழுக்க, யேசுதாஸ் குரல்ல சிவகுமார் தாங்க பாடுவாரு. இத நல்லா இருக்கு.
1: பாட்டு மட்டும் வரும் எனக்கு, அதுல ரெண்டு பாட்டு தெரியும்.
0: சரி,
1: பாடாதே பாடு பெரிய, அப்புறம் அந்த நானும் ஒரு சிந்து பாட வச்சிருந்தேன்.
0: நீங்க நீங்க சொல்ற ரெண்டுமே வந்து சுஹாசினி அவங்க பாடுறது, சித்ரா சித்ராவோட குரல்ல வருது. இவர் பாடினது சொல்லுங்க, இவர் பாடினது ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: தெலுங்குல வராது?
0: இல்ல, இது தெலுங்கு கிடையாது.
1: தெலுங்கு கிடையாதா?
0: சரி, ஓகே, இவ்ளோ க்ளூ கொடுத்துட்ட, வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டு வெயிட்டிங்ல இருக்க போறாங்க. சரியா?
1: பணமே நடந்து விட்டேன் நான்.
0: ஆமா, ஓகே ஓகே, நன்றி நன்றி சார், தேங்க்யூ, குட் ட்ரை குட் ட்ரை. வணக்கம், அடுத்த நேர் யாரங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க இருந்துங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சைக்கிள் கடை சரவணன், ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பேசி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன் மேம்.
0: சூப்பர், ஓகே. இந்த பாடல் எதுன்னு கண்டுபிடிச்சீங்களா?
2: அதுதான் சொல்லிட்டாங்க, சிந்து பைரவ அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் அவர் பின்னணி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: பாடலோட முதல் வரி
2: சொல்லிட்டீங்க, மகா கணபதி.
0: ஓகே, இந்த பாடல ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா? மிருதங்கம் இல்லாமலே இந்த பாடல் வந்திருக்கும், வயலின்ல மட்டுமே இந்த பாட்டு இருக்கும். அது ஒரு சிறப்பான விஷயம் இல்ல. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம், யாரங்க இருந்து? வணக்கம், யாரங்க இருந்துமா?
3: கேளுங்க.

0: இது என்ன பாட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சதா கெஸ் இருக்கா? வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி அழைத்ததற்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: ஜெயராம் சார், நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்த பாடல?
1: பழைய
0: பாட்டுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. சரி, உங்களுக்காக ஒரு பழைய பாடல், சரியா? கேளுங்க.

0: என்ன பாடல் இது? திரைப்படம் பேரு?
1: ஆயிரத்தில் ஒருவன்.
0: ஆயிரத்தில் ஒருவன். ரொம்ப ஃபேமஸ் இல்ல இந்த மியூசிக்? என்ன தெரியும்?

0: என்றால் பழைய பாடல்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றாங்க நேர்கள். பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன். இந்த இந்த ஏஆர் ரகுமான் பாட்டில் அது என்ன, இந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்காம எப்படி யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி ஆகணும். வாங்க, யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்துமா?
1: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
0: வள்ளி மேடம், நீங்களாவது சொல்லுங்க, இந்த இந்த ஏஆர் ரகுமான் பாட்டு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டுன்னு நீங்க சொல்லுங்க.
1: அந்த பாட்டு தெரியலங்க மேடம் எனக்கு, அது மியூசிக்கே புடி பாட மாட்டேங்குது. நீங்க வேற பாட்டு போடுங்க.
0: புடி பாட மாட்டேங்குது. பழைய பாட்டு சொல்லிட்டாங்க, நாணமோ பாட்டு, அது 1100. ஆமா, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்தாங்க இந்த பாட்டு, இதுவும் பழைய பாட்டு தான். நீங்க கேட்டதுனால உங்களுக்காக பழைய பாட்டு போடுறேன், கேளுங்க.

0: மேடம் இன்னொரு அடி போடுங்க.
1: சரி கேளுங்க.
0: எம்ஜிஆர் பாட்டா அது? எம்ஜிஆர் பாட்டா?
1: இல்ல இப்ப நான் போட்டது எம்ஜிஆர் பாட்டு கிடையாது.
0: சரி போடுங்க, இன்னொரு அடி போடுங்க
1: உங்களுக்காக இன்னொரு வாட்டி.

0: என்ன பாட்டு?
1: நான் ஒரு பாட்டு சொல்றேன், அட்வான்ஸ் பாருங்க. காற்று வந்தால் தலை சாயும் நானல்.
0: நல்ல பாட்டு அது. என்ன, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா இது அந்த பாட்டு கிடையாது.
2: திரைப்படத்தோட
0: பேரு ஞாபகம் இல்லையா?
2: நன்றி சொல்வி.
0: யார் நடிகர்? நடிகர் பேரு?
2: நம்ம
0: நடிகர் நடிகர் பேரு யார் நடிச்சிருப்பாங்க?
2: ஜெய்சங்கர்மா.
0: வணக்கம். யாருங்க இந்த? வணக்கம். யாருங்க இந்த?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், குளமாண்ட பாட்டிமா.
0: நல்லா இருக்கீங்களா ஜெயசீலன் சார்?
3: நல்லா இருக்கமா. நன்றிமா. ரொம்ப பழைய பாட்டே கொடுக்குமா?
0: எல்லாரும் இப்படியே கேக்குறீங்க, நான் பழைய பாட்டுக்கு எங்க போவேன்? இப்படியே பழைய பாட்டை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இருங்க, சரி, உங்களுக்காக பழைய பாட்டு. ஓகே, இதுவும் பழைய பாட்டு தான், பழசுதான். கேளுங்க உங்களுக்காக.

0: என்ன பாடல்?
1: அள்ளி தண்டு காதல் எடுத்து.
0: ஆஹாஹாஹா, என்ன பழைய பாட்டுல எல்லாரும் இப்படி கலக்குறீங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அள்ளி தண்டு கால் எடுத்து அதுக்கு மேல சின்ன கண்ணன் நடக்கையில. சூப்பரான பாட்டு. எல்லாம் இந்த இந்த திரைப்படத்தோட பேர் தெரியுமா?
1: எஸ்எஸ்ஆர் நடிச்சதுமா?
0: எஸ்எஸ்ஆர் நடிச்சது. ஓகே, படத்தோட பேர் காக்கும் கரங்கள். அதேதான் அதேதான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷ்லா பாடி அந்த பாடல் கேவி மகாதினுடைய இசையில வந்தது. ஓகே சார், நன்றி நன்றி சார், அழைத்ததுக்கு தேங்க்யூ. சரி, கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து போட்ட அந்த ஏஆர் ரஹ்மான் சாங்கை யாரும் கண்டுபிடிக்க போறதில்லை, அதனால அது இந்த பாட்டு தான் சொல்லிட்டு நானே போடுறேன். எல்லாரும் நீங்களே கேளுங்க.

வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா. நேரம் சரியாக 4:40 ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு பாடலோட ஓப்பனிங் லைனை ப்ளே பண்ணுறோம், அதை வச்சு ஓப்பனிங் மியூசிக்கை ப்ளே பண்ணுறோம், அதை வச்சு அதோட ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்றத நம்ம நேர்கள் சூப்பர் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த காதல் வைரஸ் பாட்டை மட்டும் யாரும் கண்டுபிடிக்காமல் அதை போட்டு கேட்டு தெரியலன்னு சொல்றது கூட கிடையாது. எனக்கு பழைய பாட்டாகவே கொடுங்க அப்படின்னு வந்து டிமாண்ட்.

0: பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஃபன் பண்ணலாமாவோ, மக்கள் ஷோவை வச்சுட்டோம், அதனால் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதே தான். அடுத்தது இந்த பாடல் யார் கண்டுபிடிக்க போகிறான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: நான் தான் நான் தான் நானே தான் என் குரல் எனக்கே கேட்குது. ரெயின்போ வால்யூம், ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டிங்களா?
1: குறைச்சிட்டோம் மேடம். ஒரு பழைய பாடல் கொடுங்க மேடம்.
0: பழைய பாட்டு தான் உங்களுக்கும். உங்கள் பேர் சொல்லிடுங்க சார்.
1: மீண்டும் கும்பகோணம் தோரங்குச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன்.
0: மறுபடியும் கும்பகோணமா?
1: இன்பம் வீரக்குமே என்ற பாடல் வித்வான் வேல் லட்சுமணன் எழுதியிருக்காரு. இதே பீசஸ் எல்லாம் அந்த பாடல் பாடியிருக்காங்க, ஆனா படத்துல கிடையாது. அந்த படத்துல
0: கிடையாது
1: மட்டும் உண்டு.
0: ஓ பார்த்தீங்களா, இந்த தகவல் நம்ம எல்லாம் வந்து எங்க ஜென்ரேஷன்லாம் படத்துல பார்த்து தான் அந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். ரைட் ரைட், தகவலுக்கு நன்றி சார். ஓகே,
1: நன்றி நன்றி மேடம். சொல்லுங்க மேடம், நீங்க கொடுக்க வந்த அந்த பழைய பாடல் சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா என்று கொஞ்சம் பொறுத்து நின்று பார்க்கிறேன்.
0: பார்க்கலாம் பார்க்கலாம். இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லுங்க. இந்த படத்துக்கு பாடல்கள் மட்டுமின்றி கதை வசனமும் எங்க ஐயா கவிஞர் வாலி எழுதியிருக்காரு.
0: சூப்பர்.
1: விஷயம் இருக்காரு, பீசிசலா பாடியிருக்காங்க. 1978-79 அந்த படம் வந்திருக்கிறது. ஒரு பறவை, அதாவது சிட்டுக்குருவி படத்தில் இடம்பெற்ற ஒன்னு நம்பி நெத்தியிலே அந்த பாடல் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். சார் எப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருங்க போல இருக்கே. ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி அழைத்ததற்கு, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இந்த?
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சார், உங்களுக்காக கொஞ்சம் புது பாட்டா கொடுக்கலாமா?
2: உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க?
0: அஜித் இல்ல, இது வந்து வேண்டாம், நீங்க கண்டுபிடிங்க. இது வந்து அஜித் அவர் பீரியட்ல வந்த ஹீரோ நடிச்ச திரைப்படம் தான். கேளுங்க.
2: முனைப்புக்கும்
0: உங்களோட ஆர்வத்துக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். ஓகே, தொடர்ந்து கேளுங்க கேளுங்க. நன்றி. அடுத்த நேர், தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இந்த?
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இந்தங்க?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கே விசாரம் செல்வம் சார் மேடம்.
0: செல்வம் சார், நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களா?
3: போடுங்க மேடம், பார்க்கலாம்.
0: ஓகே கேளுங்க.

0: ஒரு மாதிரி சீரியஸ் நோட்ல அப்படியே பாடல் ஆரம்பிக்கும். என்ன பாடல் இது?
1: என் வானம் நீதானா, அந்த பாட்டு தானே மேடம்?
0: இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது இல்ல.
1: வேற ஒரு குடு கொடுங்களேன்.
0: இந்த படத்தோட பேர் இருக்குல்ல, இந்த திரைப்படத்தோட பேர், இது வந்து ஒரே வார்த்தையில வரும்.
1: ஒரே வார்த்தை.
0: பெரிய குழு பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரான குழு கொடுத்துருக்கேன். ஒரு எழுத்து இல்ல, ஒரே வார்த்தை.
1: ஒரே வார்த்தையா? சரி, எனக்கு 90ஸ்ல கொடுங்களா மேடம், புது பாட்டு தெரியாது.
0: சார், புதுசு இல்ல, இது வந்து 2000 ஆம் ஆண்டு வந்ததுதான். 2000 or 2001 வந்திருக்கும், அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி கேளுங்க.

0: போவாது?
1: அதாவது கேட்டு இருக்கிறேன்,
0: பார்த்து இருந்திருப்பீங்க. இந்த பாடல்ல, இந்த பாடல்ல ஹீரோயின் வந்து பிளெயின் கலர் சாரியா கட்டிட்டு வருவாங்க.
1: உயிரோட உயிரா மேடம்? அஜித் படமா?
0: அஜித் படம் இல்ல, அஜித் படம் இல்ல. சரி ஓகே, உங்களுக்காக அடுத்த குளம் கொடுத்துறேன். மாதவன் எடுத்த திரைப்படம் இது. தெரியல,
1: தெரியல மேடம்.
0: சரி ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். யார் இங்க இருந்து?
2: பாட்டு
0: கேளுங்க.

0: எனி ஐடியா?
1: ஆ கேட்டேன் சார். அவரு
0: என்னங்க சார்?
1: அதான் இந்த பாட்டு, இந்த பாட்டு சாங் வந்து
0: புதுப்பாட்டின் கேட்டு ஒரு வழியா இந்த புதுப்பாட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்காக இந்த பாட்டையே நம்ம இப்ப வந்து பிளே பண்ண போறோம். டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து இந்த சாங்.

0: Bueno, va.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நேரம் சரியா 4:54 ஆயிட்டு இருக்குது. ஸோ அடுத்த நேரம் யாரு டக்குன்னு கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். வணக்கம், யாரங்க இருந்து? கலா மேம், உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
1: ஈஸியா
0: ஈஸியா தான் கேளுங்க.

0: அக்கறை அக்கறை சீமை அழகிய நிலை மனம் ஆட கண்டேடே. ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாரையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. ஒரு வழியா உங்க லைன் புடிச்சிட்டேன். 4:54 அப்பா.
0: சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் புது பாட்டா குடுக்கலாமா?
1: எனக்கு புது பாட்டா மேம், அந்த அத்தாவா ரிவாக அது மாதிரி இந்த கூட.
0: அதான் அந்த பீரியட்ல வந்ததான் இந்த பாட்டு. கேளுங்க, கண்டுபிடிங்க பாப்போம்.
1: கொடுங்க கொடுங்க.

0: ஓகே
1: மேம், என்ன மேம் அதுக்கு மேல கொஞ்சம் நகர்த்துங்க மேம்.
0: ஆஹா, அதுக்கு மேல அதான் பாட்டு ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இப்ப கடைசி அவங்க என்ன சொன்னாங்க, அதான் பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும்.
1: என்ன கடைசியா சொன்னாங்கன்னு ஆப்ல கேக்குறேனா, அதனால வரல. என்ன மேம் சொன்னாங்க?
0: மூன்று வார்த்தை படம், பிரபுதேவா நடிச்சது. இவ்வளவுதான்
1: சொல்லுவேன்.
0: மூன்று சொல் படம், பிரபுதேவா நடிச்சது. இந்த பாட்டில் வந்து பாட்டோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க.
1: அப்படியா? இல்லை மேம், கண்டுபிடிக்க முடியல மேம்.
0: சரி ஓகே, இந்த பாட்டு உங்களுக்காக. போதும் போதும் போதும், சொல்லுங்க.
1: இதுதான் மேம் கருது தீனா படத்துல இருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல்.
0: பெத்தீங்களா?
1: ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி.

0: இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நிறைய க்ளூ கொடுத்தா, நிறைய வந்து சலுகை கொடுத்தா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் சூப்பர்
1: ஈஸியா இருக்கிறது. நீங்க போட்டு 5 செகண்ட் கூட இல்ல, நான் சொல்லிட்டேன் இல்ல போதும் போதும்னு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி.
1: ஹாப்பி மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு வழியாக நானுமே வந்து லாஸ்ட் காலர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து தீனாலேருந்து இவருக்காக ஈஸியாக அந்த சாங் கொடுத்தேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிக்காத அந்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம போட்டு காமிச்சிட்டு அந்த பாடலோடையே நம்ம வந்து இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லிட்டு நான் இப்போதைக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே வந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டாட்டா பை பை.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மேற்காசியா மற்றும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தாய்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைப்பது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து சூப்பரான நிகழ்ச்சியோடு தான் வந்து இணைஞ்சிருக்க போறோம். ரெயின்போ மடையில என்ன மேடம் பண்ண போறீங்க, சூப்பரான நிகழ்ச்சி வேலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இப்போ ஒரு நாள் முழுக்க உங்களால வந்து இது இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, வந்து நீங்க எது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு நான் கேட்டேன்னா, கண்டிப்பா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து செல்போன் கண்டிப்பா சொல்லுவீங்க. இல்லைனா செல்போன் எல்லாம் பரவாயில்ல, டிவின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து அதை நிறுத்தி பயன்படுத்தாம இருக்க போறீங்க. எப்படி அப்படின்னா வந்து, அதாவது ஒரு நாள் முழுக்க நீங்க வந்து கைபேசியும் பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி வந்து தொலைக்காட்சியும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு நாளை நீங்க எப்படி கடந்து போவீங்க அப்படிங்கறத வந்து நீங்க என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்க இணைப்புல வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986003 8 அல்லது 2952054 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கார்த்திக் பேசுமா?
1: வெஸ்ட் மாம்பலத்து கார்த்திக், ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் வந்து போன் யூஸ் பண்ண கூடாது நீங்க, அதே மாதிரி வந்து டிவியும் யூஸ் பண்ண கூடாதுனா, அந்த ஒரு நாள் வந்து எப்படி கடந்து போவீங்க?
2: நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிடுவேன். வெளியே போய் ஜாலியா நிறைய கோயிலுக்கு போயிட்டு
1: அப்படியே கோவில் எல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். சாமி, நாளைக்கு வந்து என் போன் ஒர்க் ஆயிடும் அப்படிதானே?
3: பயன்படுத்தக்கூடாது.
1: என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான்.
4: என்னது
1: நான் வந்து ரேடியோ வந்து எடுத்துறேன். இப்போ வந்து மூணு இருக்க கூடாது, போன் யூஸ் பண்ண கூடாது, டிவி யூஸ் பண்ண கூடாது, ரேடியோ யூஸ் பண்ண கூடாது. அதனால சாப்பிட்டே இருப்பீங்களா? நாள் முழுக்க ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டே கடந்துருவீங்களா? அது சரி சரி சரி, வாழ்த்துக்கள் கலா, நன்றி. புரியல, அது ஓகே, சாப்பாடு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளை எப்படி கடந்து போவீங்கன்னு கேட்டேன் நானு. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?

0: சொல்லுங்க மனோகரன், நீங்க என்ன ஒரு நாள் வந்து நீங்க கைபேசி பயன்படுத்த கூடாது, தொலைக்காட்சி பெட்டியை பயன்படுத்த கூடாது, வானொலியும் பயன்படுத்த கூடாதுன்னா அந்த நாளை எப்படி கடந்து போவீங்க? சூப்பர் சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சொல்லுங்க. சண்முக சுந்தரம்,
2: எனக்கு ஒரு நாள் போனும் டிவி இல்லைனா நான் வந்து நூலகம் செல்வேன் மேடம்.
0: ஆ அருமை, நூலகம் போயிட்டு எந்த மாதிரி நாவல்லாம் படிப்பீங்களா, இல்ல கதைகள் கவிதைகள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்?
2: சயின்ஸ் சார்ந்த தகவல் படிப்பேன், சயின்ஸ் சார்ந்த புத்தகங்கள் படிப்பேன். சுஜாதா எழுதின கூடிய ஏன் எதற்கு எப்படின்ற புக் எல்லாம் வாங்கி வீட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி புக்குகள் வந்து நூலகத்துல கிடைச்சா எடுத்து படிப்பேன். மதுரையில கலைஞர் நூலகம் வந்து அருமையா செஞ்சிட்டு இருக்காங்க, மாணவர்களுக்கெல்லாம் அருமையா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பசங்கெல்லாம் அங்க போய் படிச்சுட்டு இருக்காங்க மேடம்.
0: அந்த மாதிரி நூலகங்கள்ல பயன்படுத்துவீங்க, அருமை, சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வணக்கம், நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலையரி வணக்கமா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தமிழ் மொழியா?
0: தமிழ் மொழி,
3: தமிழ் மொழி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சொல்லுங்க. கோபால்,
3: ஓம் தியேட்டர்ல பழைய பாட்டு போட்டு.
0: ஓம் தியேட்டர்ல பழைய பாட்டு, இந்த பாட்டு கேக்குற லிஸ்ட் நான் தான் சொல்லிருக்கல, அந்த இதுவெல்லாம் யூஸ் பண்ணுங்க.
3: சொல்லுங்க, நீங்க நல்லா தெளிவா சொல்லுங்க.
0: ரேடியோ சார் பாத்தீங்களா, நீங்க அப்படியே ஹோம் தியேட்டர்னா சொல்றதே அந்த மாதிரி பாட்டு கேக்குறது படம் வாங்கறதுல பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது.
3: ஓம் தியேட்டர் சொல்லல, ரேடியோ தான் சொல்லிக்கிட்டீங்க.
0: அதுதான் நான் சொல்லதாங்க, நான் சொல்றதே சொல்லக்கூடிய என்ன பொருள்ல சொல்ல வரேன்னா அதெல்லாம் பயன்படுத்தாம இருக்கணும்.
3: ரேடியோ பார்த்தாலும் ஹோம் தியேட்டர் அப்படின்றீங்க.
0: ஆமா, பாட்டு எல்லாம்
3: கேட்கலாம். கோயிலுக்கு போயிடுவோம்மா,
0: கோயிலுக்கு. அவ்வளவுதான்,
3: கோயில்ல போய்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி.
3: வாய்ப்பு நன்றிமா,
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். டா இணைப்புல வந்து போயிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
4: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். மேடம்,
0: அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
4: எனக்கு
0: காலையில ஒரு பொண்ணு வீட்டுல சாப்பிட்டு அடுத்து கிளம்பி போனா நூறு பொண்ணு வீட்டுல சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்ம ஒரு நாள் கடந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல.
4: ஆமா மேடம், பொண்ணு சின்ன பொண்ணு திருமிச்சில இருக்குது, அஸ்வினி நாகராஜன், அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு போவேன். நானும் இருக்கு, இன்னொன்னு ஆவடியில இருக்கு, அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு கழிச்சு வருவேன். அப்படியே இன்னொரு பொண்ணு நம்ம வீட்லயே இருக்குது, அவங்களாம் கூட பேசினா டைம் போட்டே தெரியாது மேடம்.
0: அவ்வளவுதான், குடும்பத்தோட இருந்து நான் என்ஜாய் பண்ணுவேங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க.
4: ஓவர் ஆயிடும்.
0: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி
4: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
0: ஏழுக்கிணர் தேவா சொல்லுங்க. தேவா,
5: இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
5: நான் வந்து மௌன விரதம் இருந்துருவேன்.
0: இது என்னங்க, இது புது கதையா இருக்குது, மௌன விரதம் இருந்துருவீங்க?
5: எப்பவுமே வாழைக்கம்பல இருப்பேன் மேடம்.
0: இல்ல, மௌன விரதம் தான் ஒரு நாள் கடந்துடலாமா, அப்பதான் ஏதாச்சும் பாக்கணும்னு தோணும் எனக்குலாம்.
5: இல்ல, சைலண்டா அவர் பாபாவை ப்ரே பண்ணிட்டு இருப்பேன். நன்றி
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர். மாலை வணக்கம்மா.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க சார்.
6: நல்ல தலைப்பு எல்லாம் நல்லா யோசிச்சு நல்லா இருக்கு. எனக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் இது ஆண்டவனே நமக்கு குடிச்சிக்கணும், உழைக்கிறதால இன்னைக்கு வந்து எதுவும் பார்க்க கூடாது, கண்ணுக்கு கண்ணுக்கு எந்த வேலையும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனே கொடுத்த ரெஸ்ட் கம்மன் உட்காந்துருப்பேன். பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு, இது வந்தது எவ்வளவு உட்கார முடியும்? குடும்பம் அந்த அங்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் கொலை பேசி கொலாயிருப்பேன். பால்கனியில உட்கார்ந்துக்கின்னு போறவங்கள வரவங்களுடைய எப்படி போறாங்க வர்றாங்க பேசுறவங்க ரசிப்பேன். கடைசியா என்னுடைய திருமண ஆல்பம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சிருந்த முதல்ல இருந்து இன்னைக்கு வரையும் பார்த்துலேயே இருந்துட்டு இருந்ததுன்னா, இன்னும் அப்படி இருந்ததுன்னா எங்க மனைவி வந்து நீ இன்னைக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது, பாத்திரம் சமையல்லாம் நான் தான் பண்ணுவேன், டிஃபன் நான் தான் பண்ணுவேன், காப்பி நான் தான் பண்ணுவேன், துணி பாத்திரம் எல்லாம் சொல்லி உட்கார வச்சுட்டு நம்ம எல்லாம் முடிச்சுவேன். எனக்கு ஒரு நாள் போன சரியா போயிடும்.
0: இதை மட்டும் இப்ப உங்க மனைவி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து டிவி கனெக்ஷனை கட் பண்றாங்க, போனுக்கு

0: அந்த ரீசார்ஜ் கட் பண்ணிருவாங்க, இதுவெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, போட்டு அப்பா இனிமே வேலை நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட போறாங்க பாருங்க. சிறப்பு சிறப்பு, வேலையை வந்து பகிர்ந்து செய்யறதுல நல்ல விஷயம் தான். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
1: ஒரு நாள் நீங்க வந்து டிவியோ பார்க்க கூடாது, போனும் யூஸ் பண்ண கூடாது, அதானே தலைப்பு?
0: ஆமா, டிவி போனு ரேடியோ எதுவுமே பயன்படுத்த கூடாது.
1: ஓகே மேடம், அரை நாள் வந்து நான் வண்டலூர் ஃபுல்லா உள்ள இருப்பேன் மேடம்.
0: ஒரு இடத்த அப்ப செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, எதுக்கு அங்கங்க சுத்திட்டு ஒரு நாள் கழிக்கணும்? ஒரே இடத்துக்கு போற ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றோம்ன்றீங்க?
1: இல்ல, அரை நாள் அங்க போயிடும் மேடம். அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு நேரா மகாபலிபுரம் போயிடுவேன். அங்க பீச் இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் பீச்ல அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த பெரிய பாறை ஒண்ணு இருக்கு பாருங்க, அங்க போய் உக்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா, நல்ல காத்து வரும்.
0: சரி, நீங்க வண்டலூர் வந்து அரை நாள்ல பாத்துருவீங்களா? நானும் போயிட்டு வந்தேன், காலையில போன சாயந்தரம் வரலயே ஆச்சு எனக்கு மட்டும்.
1: எனக்கு கிடைக்கிட்டு போயிட்டு வருவேன், கொஞ்சம் வேகமா நடப்பேன்.
0: அதனால அங்க போயிட்டு இந்த இடம் போயிட்டு சுத்திட்டு வந்துடும், ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது, 4 இடத்துக்கு போயிருவோம்னு போயிருவீங்க.
1: ஆமா, எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுன்றீங்கல்ல.
0: ஆமா,
1: அதனால அது ஒண்ணு லைட் ஹவுஸ் மேல போய் உட்காந்து வந்துடும் கொஞ்ச நேரம்,
0: அவ்வளவுதான். லைட் ஹவுஸ் மேல உட்காந்து ஆல் இண்டியா ரேடியோ வெடிக்க பாக்கலாம். தொலைக்காட்சி பெட்டி, அப்புறம் கைபேசி, வானொலி எல்லாம் பயன்படுத்தாம ஒரு நாளை வந்து கடந்து போகணும் அப்படின்னா வந்து எப்படி கடந்து போவீங்க அப்படிங்கறதுதான் வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்களும் இணைப்புல வரலாம். 2986-0038 அல்லது 2952-0554-44 அப்படிங்கிற இணைப்பு என்னோட. நிகழ்ச்சியில் ஒரு பாடலனை கேட்டுட்டு வந்தலாம். இந்தியன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 5:21 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து, அதாவது ஒரு நாள் வந்து நீங்க கைபேசி, அதன் பிறகு வந்து தொலைக்காட்சி இல்ல வானொலி இது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாம அந்த ஒரு நாள்ல நீங்க கடந்து போவீங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரி கடந்து போவீங்க அப்படிங்கதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நேர்கள் நீங்களும் வந்து சூப்பரான பதில்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அதாவது எப்படி எல்லாம் கடந்து போவீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்த முறை நானும் கொஞ்சம் அப்படியே வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஒரு நாள் இல்லைனாக்கா இப்படி எல்லாம் போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நீங்க எந்த இடம்லாம் சொல்றீங்களா நானும் வந்து அப்படியே டூர் பிளான் பண்ற மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பேன். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986 0038 அல்லது 2952525 0054 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் இணைப்பில் வரலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குப்பசாமம் தோப்புச்சது கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன், ஒரு நாள் எப்படி கடந்து போவீங்க?
1: நான் ஒரு நாள்ல கடந்து போறதுனா நூலகத்துக்கு லைப்ரரியில போய் புக் எல்லாம் படிப்பேன். சின்னச்செடி படிப்பேன், கவிதை இல்லாம படிப்பேன். அதே மாதிரி வந்து பூங்காவுக்கு போவேன், பார்க்குக்கு போய் ஓய்வு எடுப்பேன். அந்த குழந்தைகள்லாம் மலையில எல்லாம் விளையாடுறத
0: பார்ப்பேன்.
1: அது மாதிரி கோயிலுக்கு ஆலயத்துக்கு போய்
0: வழிபடுவேன். மொத்தத்துல போறதுக்கு நிறைய வழி இருக்குங்க, இதெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறீங்க?
2: அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே என்று நீபாடு என்ற தமிழ் எண்ணத்துடன் நிகழ்ச்சியில் இணையும் உங்கள் நேயர். நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரஸ்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: சேரங்கசாமி, அழகா அட்டகாசமான ஒரு இன்ட்ரோலாம் வந்து கொடுத்தீங்க, சொல்லுங்க ஒரு நாள் எப்படி?
2: பெயருக்காக நான் சொல்லுடைய வரிகளை பயன்படுத்துகிறேன் சகோதரிங்க.
0: நன்றி நன்றி, மிக்க நன்றி. நீங்க ஒரு நாள் எப்படி கடந்து போவீங்க
2: சகோதரி? இப்ப வந்து ரெண்டா பிரிச்சு பாக்க, அப்ப அன்னைக்கு அதாவது 60 ஆண்டு பிறந்தவர்கள், 70 ஆண்டு பிறந்தவர்களுக்கு வந்துங்க அது பெரிய பொருட்டாவே இல்லைங்க.
0: ஏன்னா
2: அன்னைக்கெல்லாம் வந்து வானொலி இதா இருந்ததுங்க, தொலைக்காட்சி பெட்டி இல்லை, பிறகு வந்து அலைபேசி இல்லைங்க. அப்போ அதில் வந்து ஈஸியா கடந்து போகல. இப்ப வந்து கால்நடை செல்வங்கள் இருக்கு இல்லைங்க, கால்நடை செல்வங்கள்ல ஓடி போயிடலாங்க மேய்க்கிறதுக்கு. அது வருமானமும் வருமான பொருளாதாரத்துக்கும் இதாக இருக்குமே, அந்த பெரியவங்க அவங்களும் அலைபேசி யாரையும் கேட்க மாட்டாங்க, அந்த பாட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
0: நேரம் போறது தெரியாதுங்கறீங்க.
2: அந்த புகைவண்டியில் நிறைய போகுங்க, அதில் பார்த்துட்டு பொழுது நல்லா போயிருங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி.
2: வாய்ப்பு செய்ய முடியும், நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், தமிழ் வெள்ளி மாலை வணக்கம்.
0: வெள்ளி மாலை வணக்கம், வடடா தங்கத்துக்கு வெள்ளி மாலை வணக்கமா? சொல்லுங்க.
3: மேட்டுப்பட்டி கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து ரேடியோவும் புக்கும் தான் மெயின்.
0: ரேடியோ இப்ப வந்து நம்ம வேண்டாம்,
3: ரேடியோவா இப்ப வேண்டாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதனால புக் மட்டும் சொல்லிடுறேன்.
0: புத்தகம்,
3: ஆமா, புக்ல வந்து இப்ப வந்து அன்பின் அலைகள் நான் பார்த்தாச்சு, அதை முடிச்சுட்டு இப்ப ஆயிரத்தான் வீடு என்ன ஒரு குறு நாவல் சிறுகதை புக் எடுத்து இப்ப படிச்சுட்டு இருக்கேன். இப்போ
0: அற்புதம் அற்புதம், தினமுமே படிப்பீங்களோ? தொடர்ந்து படிக்கக்கூடிய பழக்கம்?
3: ஆமா ஆமா ஆமா, அதாவது ரிட்டையர்ட் ஆன மாதிரி நைட்ல கொஞ்ச நேரம் படிப்பேன். இப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகு முழு நேரமும் புத்தகம் தான், லைப்ரரியில இருந்து புத்தகம்
0: அதான் முழு நேர வேலையே படிப்பு தாங்க அப்படிங்கறீங்க?
3: ஆமா, புத்தகம் தான் மெயினா.
0: நல்ல விஷயம், சிறப்பு.
3: அதாவது இது மராத்தி மொழியில எழுதின இருமணம் ஒரு புக்கு முடிச்சேன். அடுத்து இப்ப அன்பின் அறைகள் நான் பார்த்த சார்ஜி அவர்களோட புக்கு முடிச்சுட்டு இப்ப ஆயிரத்தான் வீடுன்னு ஒரு புக்
0: இப்ப எடுத்திருக்கேன்
3: படிக்கிறதுக்கு.
0: வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
0: மகிழ்ச்சி. யார் இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்களா?
4: செந்தில் கண்ணன், கேரளம்.
0: கேரளம், கேரளத்துல இருந்து பேசுறீங்களா?
4: கேரளம் இல்ல மேடம்,
0: திருவாரூர் பேரு வந்து ரெண்டு முறை
4: திருநள்ளாறு இருக்கு.
0: கோயில்கள்
4: செல்வேன். நான் செய்யற தொழில் வந்து நமக்கு டைம் போறது தெரியாது.

0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: கடை கடை வச்சிருக்கோம்.
0: ஓ சரி.
1: அதனால கடையில வியாபாரம் பாக்கிறது. அப்படி இல்ல, எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னா புத்தகம் எல்லாம் படிப்பேன், புத்தகம் எழுதுவேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பர்.
1: நான் வந்து காலால வழியா வாத்தாங்கிற பக்கம் போயிட்டு, வாக்கிங் போயிட்டு, வய பக்கம் போயிட்டு வந்தோம்னா டைம் போடுறது தெரியாது நமக்கு.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.
1: வணக்கம் மேடம்,
0: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரீங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், தமிழ் மொழி மேடத்துக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: ஆனா நீங்க கொடுத்தீங்க மூணு விஷயத்த, யாருமே இல்லன்னா பைத்தியம் முடிச்சிரும் மேடம்.
0: பைத்தியம் முடிச்சிரும்,
2: போன் இல்லன்னா பைத்தியம் முடிச்சிரும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் மேடம், அஷ்டலட்சுமி கோயில் போவேன். நாத்தியமும் சொல்லிட கூடாதா? வஞ்சர மீன், வவால் மீன் எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பேன் பீச்சுக்கு போய்.
0: ஓ,
2: போவேன். அப்புறம் வந்து அப்புறம் மத்தியானம் வந்து லஞ்ச் எங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு, எங்கன்னா வானொலியும் கேட்டுக்கிட்டு, யாரா பேசினா அதை கேட்டுட்டு, அப்புறம் பீச்சில் உக்காந்துட்டு பஜ்ஜி வாடகை பஜ்ஜி உலகம் பஜ்ஜி சுண்டலு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா 8 நைட் 7 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்த வேண்டியதான்.
0: அது சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அடிக்கிற வெயில நீங்க நடு மத்தியானத்துல போயிட்டு சொல்ல சொல்ல பஜ்ஜி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அவ காலையில இருந்து என்ன பண்ணுவீங்க?
2: கோயில்
0: வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
3: சைதாப்பேட்டையில
0: இருந்து ஆனந்த். எப்படி இருக்கீங்க ஆனந்த்?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? எழுப்பிட்டுனா?
4: சமாளிப்பேனா காலை 8 மணி வரைக்கும் வேலை இருக்குமா அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளே லாண்டுறது, வேலை எத்தனை வேலை நடக்கும், செய்ய முடியாம வேலை எல்லாம் கிடக்கும்ல அதெல்லாம் செய்யறது. அப்புறம் புக்குல அந்த பழைய புக்குகளா இருக்கும்ல, அதுல கட்ட கட்ட கட்ட முடியாதுல, அதுக்கு கண்டுபிடிக்கிறது வேலையும் நடக்கும்.
0: இப்பதான் தெருது எப்படி இந்த நாலேஜ் எல்லாம் வருதுன்னா, இப்படி எல்லாம் போட்டு எல்லாருமே என்ன பண்றீங்க, புத்தகம் படிச்சு
4: பேப்பர் வீட்டுங்களை பேப்பர் வாங்குற பாத்தீங்களா, அந்த புக்குங்கெல்லாம் சிலர் அப்படியே படிச்சுட்டு விட்டுருவாங்க. சில கதைகள் இருக்கும், அதை படிப்பேன். எங்க பேரனுக்கு சொல்லிக் கொடுக்க கதைகள் படிக்கிறது, அதெல்லாம் அந்த கட்டங்கள்லாம் இருக்கலாம், அதை எடுத்து உட்காந்து நிரப்புறது, கண்டுபிடிக்க வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறது.
0: ஆக மொத்தத்துல நீங்க வந்து ஸ்கூல் பிள்ளையா மாறிடுறீங்க.
4: ஆமா, அதுதான் நம்மளுக்கு நேரம் எங்க இருக்கு எப்படி இருக்குல்ல தெரியாது. அப்ப படிக்க கஷ்டப்பட்டோம், இப்ப படிக்கணும் படிக்கணும் வந்துகிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அதான் அவங்க சொன்ன மாதிரிதான், அப்போ படிக்கின்ற எனக்கு கூட வந்து அந்த பள்ளி காலத்துலலாம் வந்து படிக்கணும்னா அப்படியே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தால சார் நம்ம போய் இப்போ தேர்வு எழுதலாமே, எழுதுனாக்கா நம்மளாம் வந்து அப்படியே 500 வாங்குவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அதே மாதிரி அவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி கட்ட கட்டிலாம் விளையாட வேண்டானே அந்த ஆனால் அதெல்லாம் வந்து நல்ல அறிவுக்கு வந்து நல்ல வேலை கொடுக்குற ஒரு செயல் தான். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறேங்க, இப்படிலாம் வந்து நான் நாளை கட்டிலிருந்து போகிறேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புத்தகம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் வெளில எங்கன்னா போவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளை வந்து கடந்து போகணும், சும்மா கடந்து போகக்கூடாது. கைபேசி பயன்படுத்தக்கூடாது, தொலைக்காட்சி பயன்படுத்தக்கூடாது, வானொலியும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு நாளை எப்படி கடந்து போவீங்க அப்படிங்கிறத ஏன் கூட பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0544 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுடலாம், மோனிஷா என் மோனாலிஷா திரைப்படத்திலிருந்து தான். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
6: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
7: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார், அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின்

மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதாவோட குரல்ல டி ராஜேந்திரோடைய வரிகள்ல டி ராஜேந்திரோடைய இசையில பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 5:37 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நாளை வந்து நீங்கள் கடந்து போக வேண்டும், சாதாரணமா கடந்து போகலாம் கூடாது. அதாவது கைபேசி இல்லாம, தொலைக்காட்சி பெட்டி இல்லாம, வானொலி பெட்டி எல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க வந்து ஒரு நாள் கடந்து போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறத தான் கேட்டுருக்கோம். நேயர்கள் எல்லாருமே வந்து அப்படியே வந்து கால் பண்ணி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு அப்புறமா பேசுங்க. இப்ப சொல்லுங்க.
1: கும்போட்ல இருந்து நியாஸ் அகமத் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க நியாஸ் அகமத். கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா நம்மளோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதை அப்படிங்கிறீங்களா? சரி, நன்றி நன்றி
1: நன்றி மேடம்,
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, அதே உற்சாகம் அப்படியே எங்களுக்கும் வந்து தொத்திருச்சு பாருங்களேன்.
2: அதுதான் பாருங்க, தமிழ் மொழி மேம் எவ்வளவு காலர்ஸ் குடுக்கறாங்க, இருந்தா லைன் கிடைக்கிறது.
0: தமிழ் விழி இல்ல, தமிழ் மொழி
2: மொழி. தமிழ் மொழி மேம், மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு நாள் எப்படி கிடந்து?
2: ஆமா, எந்த டெக்னாலஜியும் இல்ல, போனும் இல்ல, ரேடியோவும் இல்ல, டிவியும் இல்லனா எனக்கு ரெண்டு விஷயங்கள் யூஸ்வலாவே பண்ணுவேன் மேம். ஒண்ணு, எனக்கு வீட்டு தோட்டம் அப்படிங்கறது பராமரிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். செடிகளை பராமரிச்சு அந்த களையெல்லாம் எடுத்து அதை நல்லா பாத்துக்குவேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களோட போய், அதாவது நேர்ல போய் அவங்களோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இந்த நேரம் அப்படிங்கறது எல்லாம் பண்ணுவேன். அது போன்ல நான் யூஸ்வலா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணதுக்கு பதிலா நேரடியா போய் அவங்க கூட எப்பொழுதுமே பேசக்கூடியது ஒரு வழக்கம்.
0: என்னங்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கையும் சென்னை ரெயின்போ பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர் தமிழ் மொழியை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் மேடம்.
0: வணக்கம். வேளாங்கண்ணியிலிருந்து சொக்கலிங்கம், நல்லா இருக்கீங்களா? பெங்களூர்ல வேளாங்கண்ணியில சொக்கலிங்கமா?
3: பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: ஓ, பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். சொல்லுங்க சொக்கலிங்கம்.
3: அதாவது ரேடியோவும் கேட்க மாட்டேன், டிவியும் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா வந்து கவிதை நிறைய எழுதுவேன்.
0: நீங்க எழுதுன கவிதை ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இப்ப டக்குனு
3: தையல் கலையை பத்தி நான் எழுதின ஒரு கவிதை. உலகில் சிறந்த உன்னத தையல் கலை, பெண் அழகுதனை பெருக்கி காட்டும், ஆண் அழகுதனை அடுக்கி காட்டும், 60-ஐ 20-ஆக்கி அனைவரையும் மகிழச் செய்யும், படிக்காதவரை படித்தவராக்கும், பண்பா நாளும் வாழச் செய்யும், சிறுவர் சிறுமியர்களை சீருடையால் சீராக்கும், விதவிதமான உடைகளை விதவிதமாக வடிவமைக்கும் கண்களை கவர்ந்தது நமது தையல் கலை. உலகில் சிறந்தது நமது

0: தையல்கலை.
1: அருமை அருமை, வாழ்த்துக்கள், நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம், பாபராஜபுரம். முகமது இக்பால்.
1: முகமது இக்பால், சொல்லுங்க.
2: என்ன மேடம் இது?
1: என்ன மேடம் இது? என்னன்னு கால் மட்டும் பண்ணிட்டேங்க, நம்பர்ல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் வந்து நீங்க கைபேசி, தொலைக்காட்சி இதெல்லாம் பயன்படுத்தாம ஒரு நாளை கடந்து போகணும்னா என்ன பண்ணுவீங்க? வானொலியும் பயன்படுத்த கூடாது,
2: கம்ப்ளீட்டா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட்டு
1: அவ்வளவுதான், படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டு அவ்வளவுதான், ஓய்வு எடுக்கிறது
2: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், நிம்மதியா ஒரு நாள் கிடைச்சிருக்குது தூங்குமே அப்படின்ட்டு
2: அமைதியா இருக்க வேண்டியது, வேற ஒண்ணு.
1: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாதவரம் செல்வராஜ்.
1: மாதவரம் செல்வராஜ், சொல்லுங்க. செல்வராஜ்
3: சொல்லுங்க.
1: ஹலோ.
3: ஆ சொல்லுங்க.
1: நீங்க தான் சொல்லணும் ஒரு நாள் எப்படி கடந்து போவீங்க செல்போன் டிவி எல்லாம் இல்லாம அப்படிங்கறத.
3: திருவிதி போடும் மேடம்.
1: ஓ, கோவிலுக்கு போயிருவீங்க?
3: கோவிலுக்கு போயிடும்
1: மேடம். சிறப்பு சிறப்பு சிறப்பு, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
1: செக்கு சேகர், சொல்லுங்க சேகர்.
4: தமிழ் மொழிக்கு இனிய மாலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், மாலை வணக்கம்.
4: பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி ஜெருகாம்பர அது மாதிரி எல்லாம் போய் வரலாம் மேடம். இந்த இதை மூணு நீங்க சொல்றது மூணு யூஸ் பண்ணாத நம்ம ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம்.
1: ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். அப்ப இது இல்லாம இருந்தா எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம் போல இல்ல?
4: ஆமா ஆமா, இல்லாத இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் நல்லா நீங்க சொல்ற மாதிரி ஃபுல் ஹாப்பியா இருக்கலாம் மேடம்.
1: நன்றி நன்றி. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு நாள் நீங்களே இது இல்லாமே ஒரு நாள் இல்லாத மாதிரி வச்சுட்டு போயிட்டு வாங்க.
4: போலாம் தான் இருக்கிறவங்க எதுவும் வேணாங்க. நாளைக்கு போன் இருந்தா நம்ம மிஷின் வச்சுருந்ததுனால ஒரே எதுனா ஒரு டிஸ்டர்ப், நம்ம கஸ்டமர் வேணும் தாங்க, இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஜாலியா பக்கத்துல நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க ஜெருகாம்பரம் சொல்லி, நீங்க கூட வாங்க மேடம் எங்க ஊருக்கு.
1: கண்டிப்பா
4: மாவட்டத்துல
1: கண்டிப்பா ஒரு நாள் வந்துடுறோம் சரியா? எங்களை யாரும் கூட்டிட்டு போயிருங்க.
4: செம பேமஸான இது நீர்வீழ்ச்சி.
1: நிச்சயமா நிச்சயமா வந்துடுறோம்.
4: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. இதே மாதிரி தான் வந்து ஒரு நாளை நீ வந்து நீங்கள் வந்து கைபேசி இல்லாமல், தொலைக்காட்சி இல்லாமல், வானொலியெலாம் இல்லாமல், நீங்கள் வந்து அதாவது இந்த தொழில் தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லாமல், அதாவது இந்த மின்னணு சாதனங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த நாளை கடந்து போவீங்க அப்படிங்கிறத என் கூட வந்து கால் பண்ணி பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986008 அல்லது 2952054 44 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். விடுகதை திரைப்படத்திலிருந்தால் சுஜாதா மற்றும் சபேஷ் பாடிய பாடல், வாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில் கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 5:49 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது இன்னைக்கு வந்து எது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதோ அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுங்க அது அப்படிங்கிறீங்களா? அதான் கைபேசி, அதன் பிறகு அந்த தொலைக்காட்சி, வானொலி பெட்டி, இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்றோம் இல்லையா? அது இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு நாளை எப்படி கடந்து போவீங்க அப்படிங்கிறதா பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஊரப்பாக்கம் சுந்தரேசன்.
0: ஊரப்பாக்கம் சுந்தரேசன், சொல்லுங்க சுந்தரேசன்.
1: மேடம் காலையில ஏந்துவேன் மேடம், கொஞ்சம் முன்ன 8 மணிக்கு
0: ஏந்துவேன்,
1: தண்ணி நான் ரப்பிடுவேன், 10 மணி ஆகும்.
0: சரி,
1: 10 மணி பஸ் ஏறி காலி போயிடுவேன் மேடம்.
0: எங்க போவீங்க?
1: வெளியில போவோம் மேடம், வெளியில ஏதாவது வேலை இருக்கும் போவோம் மேடம். போயிட்டு 4 மணிக்கு வருவேன், சாப்பிடுவேன், கொஞ்சம் தூங்குவேன், அப்புறம் திருப்பி ஸ்ரீராமன் ஏறுவேன்.
0: என்ன பண்ணுவீங்க?
1: 9 ஆயிடும், அப்புறம் திருப்பி போட்டுருவேன். அதான் மேடம்,
0: அவ்வளவுதான் ஒரு நாள் வந்து இப்படிதான் போயிருன்றீங்க?
1: அவங்க அது ஈஸியா போயிடும் மேடம், அதெல்லாம் தெரியும், மனசு கவலையா கூட
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: எனக்கு அந்த மாதிரி மனைவி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்.
0: மனைவி கூட நீங்க வந்து நேரத்தை செலவிடவே இல்ல?
2: நன்றி.

0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: ஆண்டனி, சொல்லுங்க. ஆண்டனி,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சௌரி.
0: ரொம்ப
1: பாத்தீங்கன்னா, வானொலி இல்லாம இருந்தாலும் தொலைக்காட்சி இல்லாம இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு போற, தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்களோ இல்லையாம, அலைபேசி இல்லாம தூக்கிட்டு போக யாரு இருக்கா? இப்ப எல்லாம் தருணங்கள்ல குழந்தைய தூக்கிட்டு போக மாதிரிதான் இப்ப இந்த அலைபேசி எடுத்துட்டு போறாப்ல இருக்கு. இப்படி இருக்க தருணங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து

0: குழந்தைய தீட்டு போக மாதிரி இப்ப இந்த அலைபேசி எடுத்துட்டு போறாப்ல இருக்கு. எப்படி இருக்க தருணங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எங்க சேர்ச்சில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்க சேர்ச்சில் ஒரு மணி நேரம் தான் பிரேயர், ஒன்னே அட்ஜஸ்ட் கூட போனா ஒன்னே அது நேரம் பிரேயர் எவ்ரி சண்டே. அப்ப என்ன ஃபாதர் சொல்லுவாரு, அங்க பிரேயர் நடந்துகிட்டு இருக்கீங்க, வழிபாடு நடத்திக்கிட்டே இருப்பாரு, இங்க டைங் டைன் சவுண்ட் இருக்கு ரிங் டோனு, அவர் சொல்லுவாரு எவ்ரி டே சொல்லிக்கிட்டே இருக்கு, எங்க இறைவனோட பேச வந்திருக்கீங்க, அந்த ஒரு மணி நேரமாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு அவர் சொல்றது எவ்வளவு மன வருத்தத்துக்கு உள்ளது பாத்தீங்களா சார். இறைவனோட பேச போறான், வழிபாடு எதுக்கு செய்ய போறான், இவன் இறைவனோட பேச போறான், அந்த ஒரு மணி நேரமாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான சர்ச்சில் வந்து பிரேயர்ல சொல்லுவாரு. அப்புறம் இருக்க தருணங்கள் நான் என்ன செய்யணும் சரி, தொலைபேசி இல்லாம, வானொலி இல்லாம, எதுவுமே தொலைக்காட்சி இல்லாம இறைவனோட வழிபாடு செய்யறதுக்கு ஒவ்வொரு கோவிலா போயிட்டு வரேன் சார். எத்தனை கோயில் முக்கு முக்கு மதுரையில பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் முக்குல முக்கு முக்குக்கு ஒரு ஆலயங்கள் இருக்கு, இந்து ஆலயம் இருக்கு, எங்க சர்ச் இருக்கு. அப்புறம் இருக்க தருணங்கள் ஒவ்வொரு ஆலயமா போய் பிரேயர் பண்ணிட்டு வருவேன்.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி,
0: தேங்க்யூ சார்,
1: நன்றி நன்றி. அடுத்து நீங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து
1: எட்டியப்பட்டேன்.
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஒரு சுதந்திரமா இந்த தோட்ட வேலையும் பார்த்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
3: நான் ஒரு நாள் பொழுது போட்டு வந்து கலாங்காய் விளையாடுவேன், பசங்க வந்தா விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பேன். எங்க அண்ணன் பேரன் பேச்சு எல்லாம் வந்துக்கிறாங்க லீவ்ல.
1: ஓஹோ, அதனால அவங்க கூட சேர்ந்து ஜாலியா அப்படி விளையாண்டு இருக்கேன்.
3: ஆமா, ஜாலியா அப்படி போயிட்டு போயிடும்.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி.
3: சரிம்மா,
1: நன்றி நன்றி. நேரம் 5:54 ஆயிட்டு, ரெயின்போ பண்பலை 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நம்ம நினைச்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து இப்ப வந்துட்டோம். இன்னைக்கு இணைப்புல வந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இணைப்பு வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து நிறைய நேயர்கள் வந்து பேச முயற்சி பண்ணேன், ஆனாலும் வந்து இவ்வளவுதான் பேச முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு பேசலாம்னு பரவாயில்ல, இன்னொரு நாள்ல வந்து நிகழ்ச்சியில் வரும்ல, அப்ப நீங்க கண்டிப்பா பேசுங்க. அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வந்து எது வந்து நம்ம அவசியம், இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்தின ஒரு பொருள் தான் கைபேசி அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அது இல்லாம இருக்க முடியாது. சொல்ல போனா டிவி கூட நம்ம அதிகமா பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிவி பாக்குறனா கூட என்ன பண்றோம், போன் அதுல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற படங்களோ இல்ல அதுல வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறது, அந்த மாதிரிதான் பாத்துட்டு இருக்கோம். கைபேசி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் வந்து இருக்க முடியும். எப்படின்னா, அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபீல் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து புரியும். குடும்பத்தோட நிறைய நேரம் செலவிடாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக வந்து கைபேசியையும் நம்ம சொல்லலாம். அதுதான் அப்படின்னு சொல்கிறத விட அது முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்லலாம். பக்கத்துலேயே இருப்போம், 4-5 பேர் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டூர் போவோம், ஆனால் எல்லாருமே தனித்தனியாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவோம், ஆனால் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருப்போம் இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து கைபேசி பயன்படுத்த கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜி திரைப்படத்திலிருந்து தான் பா விஜயுடைய வரிகள்ல வித்யாசாகர், இசையில மது பாலகிருஷ்ணன் மற்றும் நதுஸ்ரீ பாடிய பாடல் வந்து கேட்டடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: Please stand by for the regional news to follow, and don't forget to tune in at 6:40 back on the same frequency for more English coming your way. Why don't you come home?
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீஸுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் திரு டி கே சிவக்குமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம்

மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசோ ஹீரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6 தேதி வரை நடைபெற உள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் மாதம் 24 தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அப்படின்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி, எனக்கும் பிடிச்ச நிகழ்ச்சி. ஏன்னா ரெயின்போ சேட் பாக்ஸ், அதாவது சேட் வித் பாட்டு. பிடிச்ச பாடல்கள் எப்பெல்லாமே வந்து கேட்டு நினைச்சிருக்க போகிறோம். அதுவும் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை நானும் சேர்ந்து கேட்க போகிறோம். வழக்கமாக நாள் முழுக்க வந்து எங்களுக்கு பிடிச்ச பாடலை போட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாடலோடு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் இங்கே பதிவு பண்ணலாங்க அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னு போட்டிங்களா, அந்த பாடலை நான் ப்ளே பண்ணுவேன். முக்கியமாக ஒரு குறிப்பு என்னென்னா,

போன முறை அதாவது 19ஆம் தேதி நான் வந்திருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் பாட்டு போட்டேன். அப்போ யாருக்கெல்லாம் பாட்டு போட்டேனோ அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால் எல்லாம் நம்ம நெய்ய தானே கோச்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதனால் நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் பாட்டு இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா மந்தைவெளி விநாயகம் அவருடைய விருப்ப பாடல் தான். அன்பேசுவம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடல். வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இருக்கும். இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அப்படின்னா வந்து ரெயின்போ சேட் பாக்ஸ் தான். அதாவது சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் சேட் பண்ணுறீங்க, அந்த பாட்டை எடுத்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே உங்களுக்கு பிடித்தமான பாடலோ இடைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா மணிமாறனுடைய விருப்ப பாடலாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து தான் வருது. கலைக்குமாருடைய வரிகளில் விஜய் ஆண்டனுடைய இசையில் பிரசன்னா மற்றும் ஜானிகை ஏற்பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன், ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சு சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர்

0: வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 MW சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்கள்

அழை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷ் ஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இத்விஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்க போறோம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை அதாவது வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடல் தான் நான் வந்து பிளே பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதில் வந்து சத்யநாராயணன் அவர் வந்து பெஸ்ட் விஷஸ் ஸ்ட்ரூவால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சாங்கை பிளே பண்ணிட்டீங்க ஜெனிவனா, நான் ஒத்துக்கிறேன் எந்த பாட்டை அனுப்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த நேர்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி தான் கடந்த முறை அதாவது 19 நான் வந்தப்போ சில பாடல்களை இயக்கினேன். அந்த பாடல்களில் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பிளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னா வந்து பெரியார் நகர் ராஜேஷுடைய விருப்ப பாடலாக சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து தான் வருது. சுஜாதா மற்றும் ராஜகோபால் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் ஒழிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திரமூர்த்தியோட விருப்ப பாடலாகத்தான் பம்பல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, ஐயப்பன் தாங்கள் சென்னையிலிருந்து பழனி பாரதியோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. இதயம் திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் இப்போது 7:41 ஆயிட்டுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனுடைய விருப்ப பாடலாகத்தான் வருது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஏர் ரகுமான் இசையில் இளங்கோ கிருஷ்ணனுடைய வரிகளில் ஏர் ரகுமான் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:46 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளக்காடு பாபுவுடைய விருப்ப பாடலாக அரசு திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் மணி சர்மாவோட இசையில விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:52 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ராதாகிருஷ்ணன் அவருடைய விருப்ப பாடல் தான். தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து தில் திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். வித்யாசாகர் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:56 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருடைய பாடல் போடுமோ எல்லாமே வந்து போட்டாச்சு. இன்னைக்கு வரல அப்படின்றவங்க வந்து வருத்தப்பட வேணாம். நிச்சயமா அடுத்த நிகழ்ச்சியில நான் வரும்போது இன்னைக்கு போடாதவங்களோட பாட்டெல்லாம் வந்து போடுவேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக யாருடைய பாடல் விருப்ப பாடல் வருது அப்படின்னா, தருமபுரியிலிருந்து அருண் அவர்களுடைய விருப்ப பாடலாக குருவி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும், கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.

கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீன தைப்பேயில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் பிரதிஷ்டா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜோர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 9:16 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ரெயின்போ ராகங்கள்.
0: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து இதமான பாடல்கள், அதாவது 9 மேலே அப்படின்னாலே வந்து நம்மளோட மூடு எல்லாமே வந்து ஒரு மாதிரி செட் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் மெலோடிஸாக அப்படியே ஒரு மாதிரியான பாடல்களை கேட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் வேலையில்லாத பட்டதாரி திரைப்படத்திலிருந்து தனுஷ் பாடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீயோட குரல்ல மணி அமுதவனுடைய வரிகளில் வந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேருமை போது 9:23 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து நாம் முத்துக்குமார் வரிகளில் உத்ரா உன்னிகிருஷ்ணனுடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வீரன் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் சாகர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் தேவஸ்ரீ பிரசாத்துடைய இசையில. நேரம் இப்போது 9:33 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் இமான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சதுரங்க வேட்டை திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் கல்யாணி நாயருடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 9:42 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வள்ளினம் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் ஹரிசரன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

புலிவால் திரைப்படத்திலிருந்து என்ஆர் ரகுநாதனுடைய இசையில வைரமுத்துவோட வரிகளில் கார்த்திக் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 9:53 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம நினைச்சிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்ட எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தெகுடி திரைப்படத்திலிருந்து தான் கபிலனோட வரிகளில் சங்கர் மகாதேவன் குரல்ல பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அற்றை திங்கள் அந்நிலவில், அதாவது காலத்தையும் கடந்து பல நூற்றாண்டுகள் கடந்து பல ஆண்டுகள் கடந்து வந்து நம்முடைய மனசில் நீங்காமல் சில பாடல்கள் இடம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்முடைய மனசில் இடம் பிடித்த பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைந்திருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் தில்லுமுள்ளு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசன் வரிகளில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் கங்கை அமரனுடைய இசையில. நேரம் இப்போது 10:10 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன். அச்சை திங்கள் அந்நிலவில் காலத்தை கடந்து நம்முடைய மனசுல நீங்காம இடம் பிடிச்ச பாடல்களோடு தான் நாம எழுந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சோப்பு சீப்பு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து டி கே ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து புலமைப்பித்தனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 10:19 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ இவை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கோம். அட்சை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதிய வரப்புகள் திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கத்துடைய வரிகளில் இளையராஜா இசையில ஜென்சியுடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நூல்வெளி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசைய பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:29 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து தான் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய குரலில் பஞ்சவர்ணாசலம் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

காஷ்மீர் காதலி திரைப்படத்திலிருந்து புலமைப்பித்தனுடைய வரிகளில் ஜி கே வெங்கடேஷுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய பாடலை கேட்டு முடித்து நேரம் இப்போது 10:37 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். அட்சய திங்கள் அந்நிலவில் சில பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலுமே ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் புது புது அர்த்தங்கள் அதுலேருந்து நமக்கு புரியும். அதுவும் இல்லாமல் புது புது உணர்வுகளை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி வந்து பல ஆண்டுகள் கடந்து நின்றாலும் என்றைக்குமே நம்மளுடைய மனசில் நீங்கா இடம் பிடித்த பாடலோடு தான் இந்த ஒரு மணி நேரம் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய வரிகளில் MSV இசையில் LR ஈஸ்வரி மற்றும் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வாருங்கள்.

பொன் ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலத்துடைய வரிகளில் இளையராஜா மற்றும் எஸ்பி வி சைலஜா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:48 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அற்றை திங்கள் அந்நிலவில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலத்துடைய வரிகளில் இளையராஜா இசையில மலேசிய வாசுதேவன் பாடிய பாடலை பேட்டு முடித்தும் நேரம் இப்போது 10:57 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருந்தோம். இந்த ஒரு மணி நேரம் நான் போட்ட எல்லா பாட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கும், இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து அப்படி நான் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சித்திரை செவ்வானம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில SP பாலசுப்ரமணியம் மற்றும் SJ ஜானகி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 100.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை வித்யாசாகர். கர்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள், ஆனால் இந்த மலர் வீசும் மௌனம் எப்படி இசையாய் வருகின்றது? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் நேர்களாகி உங்களை பார்க்க வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூறுதே, ஏனோ மனம் தள்ளாடுதே

நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலிய விருத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101,

நேயர்களே, மலர் பேசியதா அல்லது இசைத்ததா? பதில் உங்களிடம்தான் உண்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரங்கேற்ற வேளை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், உமா ரமணன். பாடல் இயற்றியவர் வாலி, இசை இளையராஜா. அன்பு நேயர்களே, உங்கள் வீட்டு முற்றத்தில் சற்று எதிர்த்து பாருங்கள், எட்டி பாருங்கள். ஏனென்றால் அந்த ஆகாய வெண்ணிலவும் இசைக்க உங்கள் வீட்டில் காத்திருக்கின்றது. உங்கள் முற்றத்தில் இசையோடு இணைந்திருப்போம். இது மனசு மயங்கும்.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றது. இளையராஜாவின் இசையமைப்பில் வாலி ஈட்டிய பாடலை பாடியிருக்கிறார்கள். கேளடி கண்மணி படத்திலிருந்து. உன்னுள் நான் இருக்க, என்னில் நீ வாசமிருக்க, இப்படி ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும். வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் பஞ்சவர்ணாச்சலம், இசை இளையராஜா. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பிற்கு மொழி உண்டோ, அந்த மொழியும் இசையாயிருக்கட்டுமே. நம்மில் இருவருமாய் இருக்கும்போது

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ளது. பாடலை இயற்றியவர் புலமைபித்தன், இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மௌனம் சம்மதம். இதோ இந்த தேன் நிலா இந்த இரவு வேளையில் உங்களுக்கு மனநாளை சொல்ல வருகிறதோ

உங்கள் செவி சேர்ந்து உங்கள் சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்குகின்றது அல்லவா அன்பினியர்களே? இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்து விடலாமா? சாந்தி ரமேஷ் அவர்கள் வழக்கம் போல இரவு வணக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். அவரை தொடர்ந்து அழகுமணி சரவணன் அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாரி செல்வம் பரமசிவன் அவர்களும் முதல் பாடலே அருமையான பாடல் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியின் ஒலித்த முதல் பாடலே சூப்பர் என சொல்லி அடுத்து வரும் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அல்லி நகரம் எஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஏமலதா என்ற அன்பு நேயர் ஒரு நிலவையே பரிசாய் கொடுத்திருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து ஜி முத்துலக்ஷ்மி அம்பத்தூரிலிருந்து என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் ஒவ்வொரு பாடல்களும் அருமை சூப்பர் இரவில் கேட்க இனிமையான பாடல்கள் என்று ஒவ்வொரு பதிவாய் பதிவிட்டிருக்கின்றார். இவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரும் வீரராகவனும் தன்னுடைய கவிதை நடையிலே இப்படியாக சொல்லியிருக்கின்றார். இனிதே துவங்குவோம் இனிமையாக ரசிக்க பண்பலை காற்றலையில் இன்ப அலையோடு பூபாள ராகமதை ரசித்திடுவோம் இரு செவிப்பட இன்னிசை கேட்டிடுவோம் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி. திருமழிசை அஸ்வினிய நாகராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

அவர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் மலரே மௌனமா என்ற அழகான பாடலுடன் ஆரம்பித்த மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கும் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும் முதல் பாடலான கர்ணா படத்தின் மலரே மௌனமா பாடலில் மலர் பேசவில்லைதான், ஆனால் பாடலுக்குள் நுழைந்து பாடலை ரசித்த ஒரு அற்புதமான உணர்வை ஏற்படுத்தியது எப்படி என்றால், ஹாஹா, அழகான ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்கின்றார். பாடலுக்கான காட்சிகள் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டிருக்கும். அதனை கண்களால் மட்டுமல்ல நம் மனதின் மூலமாகவும் உணர முடிந்தது தவிர, இசையின் பின்னணியில் புத்த பிக்ஷுகள் வரிசையாக நடந்து செல்வது பார்ப்பதற்கு மிகவும் தத்ரூபமாக பாடலின் இசையோடு இணைந்து பரிமளிக்கும். இதுவும் பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமல்ல உணர்வுகளோடு ஒன்றிடவும் தான் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். கலில் அகமது அவர்களும் பொன்னேரியிலிருந்து சூப்பர் சாங்ஸ், எக்ஸலண்ட், குட் என பாராட்டியிருக்கின்றார். மீரா வெங்கட்ராமன் அவர்களும் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் நலமா என்று நானும் கேள்வி தொடுக்கின்றேன். அடுத்து அவர்களை தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவளை தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் நேயர்களே, நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் எங்களுக்கு பாராட்டுக்கள் மட்டுமல்ல இசையோடு நல் உணர்வை தருகின்ற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இந்த இரவு வேளையில். விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 11:32. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களை, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களை, அடுத்து வரும் பாடல் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் புலமைப்பித்தன். செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலா கீதத்தை இசைக்கும் இந்த வேளையில் இதோ சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தரும்போது தூங்க விடலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா? பதில் உங்களிடம்.

இது இரவு நேரத்து மயக்கம். ஆம் நேயர்களே, இந்த இரவு நேரத்து மயக்கத்தில் உலா வந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே.ஜே. ஏசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். புலமைப்பித்தன் ஏற்றி இளையராஜாவின் இசமைப்பில் ராஜா கைய வச்சா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இது கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த இரவு வேளையில் மழை வந்தால் இப்படிதான் உங்களால் பாட முடியுமோ?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜா இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார். கேட்கலாமா? கோபுர வாசலிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் தாளாட்டும் பூங்காற்றின் இசையோடு இணைந்திருப்போம். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒன்னிமேலன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரோஜா படத்திலிருந்து. இதோ இந்த கோடை வெயிலில் இந்த புது வெள்ளை மழை உங்கள் மனதை குளிர வைக்க வருகின்றது. இசையோடு இணைந்திருப்போம்.

முகநூல் வாயிலாக சீர்காழியிலிருந்து எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், வீரவநல்லூர் கருணாநிதி என்ற அன்பினியர் இனி இரு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் மனசு மயங்கும் மௌன நேரம் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பம்மல் ராஜன் அவர்களும் பாடலை தொகுப்பை நமக்கு பதிவிட்டிருக்கின்றார். ரியாத்திலிருந்து கோபிகிருஷ்ணன் அன்பு நேயர் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதே போல் கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் அவர்கள் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அதாவது நிகழ்ச்சி நிறைவான பாடல் பி ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் மே மாதம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலி

என்றது. கடந்த பாடலானது புது வெள்ளை மழை என்று சொல்லிவிடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இந்த மழைத்துளி விழுந்துவிட்டதா என கேள்வி கேட்கும்போது பதில் உங்களிடம்தான் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? இதோ இந்த பதிலும் உங்களிடம்தான் உண்டு.

0: நேயர்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத்பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. எப்படியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும்,

0: மூன்று மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வாருங்கள், இணைந்திருப்போம், இசையால் இணைவோம் காற்றின் மொழியோடு.
1: காற்றின் மொழி.

மறிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததில்

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே.

0: வந்து வரலாமா தரலாமா சொல்லம்மா.
1: ஆடை பாதி ஆனது போலே ஆசை பாதி ஆனதனால வர வேண்டாம் வர வேண்டாம் தெரியல.
0: அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். தசாவதாரம் படத்திலிருந்து சாதன சர்க்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல், பாடல் இசை இமேஷ் ரேஷமையா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய சுவாமியின் நாட்டராகத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகசுர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வரமு ராகத்தில் அமைந்த மனசு லோனி என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில்.

நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகத்தில் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம் பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.

சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோதி புனர்வசுஹ.

மதஹ ஆஶ்ரமஶ்ரமணஹ க்ஷாம சுபர்ணோ வாயுவாஹனஹ தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதாதமஹ அபராஜித சர்வசஹோ நியந்தா நியமோயமஹ சத்வவான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயணஹ அபிப்ராய பிரியார்ஹோர்ஹ பிரியகிருத் பிரீதிவர்தனஹ விஹாய சகதிர்ஜோதி சுருசிர்ஹுதபுக் விபுஹு.